0: சென்னை இடைவெளிக்கு பிறகு வணக்கம் இன்னல பேசிட்டு இருக்கோம். ரவீன் திரேசா இன்றைக்கு புதன்கிழமை காலை பொழுதுல வணக்கம் இன்னல உங்க கூட இணைந்திருக்கோம். திரேசா, முதல்ல நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல இன்றைக்கு வந்து இந்த பாட்காஸ்ட் நாள் அனுசரிக்கப்படுது அனைத்துலக ரீதியில் அப்படின்னு, மற்றும் ஒரு முக்கியமான நாள். ஆனா இன்றைக்கு நேர்கள் அழைத்து பேசும்போது அழைப்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். இன்றைக்கு வந்து அனைத்துலக மொழிபெயர்ப்பு தினம். இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்றத நம்ம வாழ்க்கையில பிரிக்க முடியாத ஒரு அங்கம். இது குறிப்பா எப்ப நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம்னா வெளிநாடுகளுக்கு போகும்போது, நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியாது, அவங்க பேசுறது நமக்கு புரியாது. அது வந்து இப்பதான் வந்து நம்மளுக்கு ஏஐ செயற்கை நுண்ணுயிரெல்லாம் வந்துருச்சு, அது மொழிபெயர்ப்பு செய்து அந்த மாதிரியான அனுபவங்கள். அப்புறம் வந்து நம்ம வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரி ஒரு சிலர் பார்த்தோம்னா அந்த துறையிலேயே இருப்பாங்க, மொழிபெயர்ப்பு துறையிலேயே இல்லையா?
1: இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது ரவீன், அந்த மொழி சார்ந்த விளக்கங்கள், அந்த நேரத்துல அவங்க சொல்றது புரிந்து கொள்ளுதல், இப்படி நிறைய விஷயங்களை நம்ம பிரித்து தனித்தனியாக கொண்டு வரலாம் இல்லையா? நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பார்க்கும் போது ஒரு சில நேரத்துல அவங்க பேசுறத புரிந்து கொள்றதுக்கே நமக்கு நேரம் அதிகமா எடுக்கும். ஆனா வாய் விட்டு சொல்ல முடியாது, எனக்கு அந்த மொழி புரியலைங்க அப்படின்னு.
0: சரி,
1: ஆங்கிலத்தை வந்து சப்டைட்டல்னு சொல்லுவாங்கல்ல, மொழி விளக்கம் இருந்தா ஏதோ ஒரு வகையில தப்பித்துக் கொள்ளலாம். அந்த மாதிரி தொழில் சார்ந்து நிறைய பேர் வந்து வேலையும் செய்யறாங்க. அவங்களுக்கான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் கொண்டாடப்படுகின்றது.
0: சரி, நேர்கள் இன்றைக்கு நீங்க அழைக்க போறீங்க, நாங்க வந்து சில பாடல்கள் எடுத்து வைத்திருக்கோம், சில பிரபலமான காட்சி தொகுப்பு எடுத்து வைத்திருக்கோம். அது நீங்க அழைத்ததுக்கு அப்புறமா தான் இன்றைக்கு நாங்க ஒளிபரப்ப போறோம். ஒளிபரப்புனதும் அது தமிழ்ல இருக்கும், அது நீங்க கேட்டுட்டு தேசிய மொழியில மொழிபெயர்ப்பு செய்யணும் இன்றைக்கு.
1: ஆமா, நம்ம மலேசியர்கள் என்ற அடிப்படையினால உங்களை கஷ்டப்படுத்தல விருப்பப்படல.
0: சரி,
1: புதன்கிழமை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரணும் அப்படின்றதுக்காக தமிழ்ல இருக்க வசனங்கள், தமிழ்ல இருக்கிற பாடல் வரிகளை நீங்க அப்படியே மலாய் மொழி, நம்முடைய தேசிய மொழிக்கு மாற்றணும் அவ்வளவுதான்.
0: ஆமா, அந்த சவாலை ஏற்றுக்க இன்னைக்கு காலையில நீங்க தயாரா இருந்தா நம்ம நிகழ்ச்சிக்கு இப்போதே அழைக்கலாம். 2282 5733 அல்லது 4768 அழைத்து உங்களுக்கு வந்து பாடல் வேண்டுமா அல்லது காட்சி வேணுமா அப்படின்னு நீங்களே தேர்வு பண்ணி
1: பரவாயில்லையே,
0: அதை வந்து தேசிய மொழிக்கு மாத்திருங்க இன்றைக்கு பாக்கலாம்.
1: எப்படி ரவி இவ்வளவு அழகா தேர்வு எல்லாம் கொடுக்குறீங்க?
0: அதுதான், நீங்க அழைத்து பேசுங்க.

0: முன்னிலையில் இன்றைக்கு வந்து நேர்கள் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு வந்து உலக மொழி பெயர்ப்பு தினம் அப்படின்றதுனால தெரேசா ஒரு சின்ன சவால் தான் கொடுத்திருந்தோம். நாங்க வந்து ஒரு பாடலா இருக்கட்டும் வசனமா இருக்கட்டும் ஒளிபரப்பு செய்வோம், அது நீங்க வந்து தேசிய மொழியில மொழி பெயர்ப்பு செய்யணும். இதுதான் இன்றைக்கான சவால்.
1: இந்த சவால் உண்மையிலேயே நம்ம நேர்கள் எப்படி வந்து சமாளிக்க போறாங்கன்னு கேட்க ஆசையா இருக்கு.
0: தரணி வந்திருக்காங்க, சொல்லுங்க தரணி, தயாரா இருக்கீங்களா?
2: என்ன
0: வேணும் உங்களுக்கு வந்து, காட்சி வேணுமா இல்ல பாடல் வேண்டுமா?
2: பாடல் ட்ரை பண்ணுவோம்.
0: பாடல், சரி புதிய பாடலா கொஞ்சம் பின்னால போலாமா இல்ல எப்படி?
2: எதுவா இருந்தாலும் ஓகே, கோரஸ் சொல்றீங்க பயமா இருக்கு.
0: சரி சரி, உங்களுக்கான ஒரு பாடல் கேளுங்க.
2: ஓகே.

0: எப்படி?
1: ஹத்தி மங்கத்தக்கன் கமு சோரங் சாச்சு அப்புறம் நெஞ்சம் ஒரு
2: முறை
1: மத்த அஞ்சம் மாண்டாங் கமு சாச்சு அப்புறம்
0: அப்படி வரீங்க முழுசா பாடுறதா இருந்தா எப்படி இருக்கும்?
1: ஐயோ பாடலமா அந்த ஒரு வரி மட்டும் சொல்றேன். ஹத்தினி ஐயோ வரலங்க
0: பாடல மீண்டும் கேட்டு பாருங்க.

0: je. Mata ini memandang kamu sahaja. Sila pandang saya satu kali sahaja.
1: Sila datang pandang saya.
2: தரணி பள்ளிக்கூட வாழ்க்கையை நினைவுபடுத்திட்டீங்க, நன்றி தெய்வமே.
0: Thank you.
1: அழகா முயற்சி பண்ணிருக்கீங்க, நன்றி.
0: நன்றி. Bye.

0: வணக்கம். நம்ம கேட்டு இருக்கோம், சரி, இன்றைக்கு நேர்கள் வந்து தொடர்ந்து நமக்கு அழைக்கலாம். ஏன்னா இன்றைக்கு வந்து உலக மொழிபெயர்ப்பு தினம் அப்படின்றதுனால அதை பற்றி கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நாள் என்ன சொல்றாங்கன்னா தெரியுமா, பெரும்பாலும் கொஞ்சம் அதிக மொழிகள் நம்ம தெரிந்து வைத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மொழிபெயர்ப்பு அப்படின்றது என்ன ஒரு பெரிய சிரமம்னா, அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கு. அது வந்து மொழிபெயர்ப்பு செய்து அவங்க மொழியிலிருந்து நம்ம மொழிக்கு மாற்றி அந்த ஒரு சூழல் வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்கன்னா, உங்களால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமான மொழிகளை தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க. ஏறக்குறைய உலகில் 7000 மொழிகளுக்கு மேல வந்துட்டு பேசப்படுகின்றது. ஒரு நபர் பார்த்தோம்னா சராசரியா 2 மொழிகளுக்கு மேல பேசுறாங்களாம் உலகில் பார்த்தோம்னா.
1: சரி ரவி, இந்த மொழி பெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லும் போது இது வேலைக்கான தொழிலியல் வாய்ப்பையும் கொடுக்குது. பொதுவாக என்ன நம்ம மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு நினைக்கிறோம், அதுலயும் வந்து ஒரு சில பிரிவுகள் இருக்கின்றன. இப்ப உதாரணத்துக்கு வந்து மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு சொல்லும் போது ஆவணங்கள், புத்தகங்கள், இணையதளங்கள் இதற்கு அவங்க வந்து மொழிபெயர்ப்பு செய்வாங்க. வாய்மொழி மொழிபெயர்ப்பாளர்கள் இவங்களை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, இந்த கூட்டங்கள், மாநாடுகள், நிகழ்ச்சிகள். பொதுவாக இந்த நட்சத்திர விளையாட்டாளர்களுக்கு வந்து அவங்களுடைய நாட்டு மொழி மட்டும் தான் தெரியும். அவங்க விளையாடும் போதோ இல்ல செய்தியாளர் சந்திப்பு கூட்டத்தில் பார்த்தா பக்கத்திலேயே வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளர் வந்து வாய்மொழியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனை தாண்டி வசன மொழிபெயர்ப்பாளர்கள் இவங்க வந்து திரைப்படம், தொடர்கள், யூடியூப் அதெல்லாம் வந்து மொழிபெயர்ப்பாங்க. அடுத்ததா இந்த பின்னணி குரல் கொடுப்பாங்கல்ல, விளம்பரங்கள், திரைப்படங்கள், கல்வி உள்ளடக்கம். இதையே தாண்டி உள்ளடக்க எழுத்தாளர் பல மொழிகள்ல சமூக ஊடகங்கள்ல இந்த உள்ளடக்கத்தை வந்து மொழிபெயர்ப்பு செய்யறாங்க. இப்போ எங்க வந்து நின்றுருக்கு தெரியுமா, AI மொழி நிபுணர், AIக்கான மொழி தரவு, மொழி மாதிரி பயிற்சி கூட இந்த தொழிலிய வாய்ப்பு வந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கு.
0: இன்னும் கொஞ்ச நேரத்துல வணக்கம் இல்ல RTM இருக்கக்கூடிய மொழிபெயர்ப்பாளர் ஒருவரை நம்ம சந்திக்க போறோம். அவருடைய சவால்கள், இப்ப வேலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத அவர் வந்து பகிர்ந்துக்கு போறாரு. இதற்கிடையில நேர்களும் இன்றைக்கு தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம். நாங்க ஒரு பாடல், சில பாடல்கள் எடுத்து வைத்திருக்கோம், சில காட்சிகள் எடுத்து வைத்திருக்கோம், அதை நாங்க ஒளிபரப்பு செய்வோம். அது நீங்க தேசிய மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யணும், அதுதான் உங்களுக்கான சவால் இன்றைக்கு.
1: இன்றைக்கான சவாலுங்க செப்டம்பர் மாதத்தை நிறைவு செய்யும் புதன்கிழமை. இந்த சவால் உங்களால முடியாதா என்ன, அழைங்க அழைங்க, வாங்க சமாளிக்கலாம்.
0: 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மினலஃப.
1: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க.
2: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
1: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-90 ஆண்டு நினைவுகளை கேக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
2: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
1: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
2: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
1: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
3: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
4: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் 5 நிமிஷம்.
3: 1 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
4: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
3: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
4: இன்னொரு 5 நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
3: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
4: இன்னொரு 5 நிமிஷம். அஸ்வினி,
3: என்னாச்சு என்னாச்சு?
4: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
3: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
4: 5 நிமிஷமா?
3: 5 நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
5: இப்படிக்கு
3: மின்னல் FM.
6: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.
0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்திருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.

0: சுகுமாரன் வந்திருக்காரு. சுகுமாரன், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சரி, உங்களுக்கு வந்து மொழிபெயர்க்க தயாரா இருக்கீங்க?
1: தயாரா இருக்கேன். ஏன்னா ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு பாட்டு நாங்க படிப்போம், அந்த ராதாவும் சிவாஜியும் நடிப்பாரு.
2: ஓ, முதல் மரியாதையா?
1: ஆமா, அந்த நிலாவத்தா.
2: எங்க கொஞ்சம் பாடுங்க. நீங்க பாடுங்க, பிறகு நாங்க உங்களுக்கான சவால் கொடுக்கறோம்.
1: என்ன
2: சுகுமாரன் பண்ணி வச்சிருக்கீங்க? இசை ஞானி இசையில அது எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு பாடல் தெரியுமா?
1: நாங்க மொழி பெயர்த்தோம்.
2: சரி, அந்த முதல் வரி மட்டும் ரவின் சொல்லி கொடுங்க.
0: உங்களுக்கு ஒரு பாடல் எடுத்து வைத்தோம், ஆனா நீங்க அந்த நிலாவதான் பாடலையும் ரொம்ப அழகா பாடிட்டீங்க. பரவாயில்ல, எங்களுக்கு நல்லா தெரியுது நீங்க பாடல்கள் எல்லாம் எப்படி மொழிபெயர்ப்பு செய்திருக்கீங்க அப்படின்னு படிக்கும் போது.
2: நல்ல ஆற்றல் இருக்கு உங்களுக்கு.
1: ஓகே ஓகே, நன்றி.

0: இன்று உலக மொழி பெயர்ப்பாளர்களுக்கான ஒரு தினம் தான். ஒரு மொழியில பிறந்த கதை இன்னொரு மொழியில் உயிர் பெறுகிறது. ஒரு மொழியில் சொல்லப்பட்ட உணர்வு தான் இன்னொரு மொழியில் இதயத்தை தொடுகிறது. மொழி பெயர்ப்பு என்பது வார்த்தைகளுக்கு இடையிலான ஒரு பாலம் மட்டும் இல்லைங்க, மனிதர்களுக்கு இடையிலான ஒரு உணர்வு. அந்த உணர்வுகளை நம்ம ஆர்டிஎம் தொலைக்காட்சியில மற்ற மொழி படத்தை பார்க்கும் போது கீழே நம்மளுக்கு சப்டைட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, இதற்கு பின்னணியில கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கும் அப்துல் கடீர் அவர் தான் நம்ம சந்திக்க போகின்றோம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் நவீன்.
0: வணக்கம். உங்களுடைய வேலைகள்லாம் எப்படி இருக்கு? தொலைக்காட்சிக்கு மொழிபெயர்ப்பு செய்யறது அவ்வளவு சுலபமான ஒரு வேலையே கிடையாது. அத இவ்வளவு ஆண்டுகளாக நீங்க செய்து வரீங்க இல்லையா, ஒரு மொழிபெயர்ப்பாளரா உங்களை நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க?
2: ஒரு மொழிபெயர்ப்பாளர் சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு ரொம்ப ஒரு ப்ரௌடான ஒரு வேலை. நம்ம வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து மற்ற மொழியில இருக்கிறது வந்து நம்ம அடுத்தவங்க புரியறதுக்காக நம்ம மொழிபெயர்ப்பு செஞ்சு கொடுக்குறோம். அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேருதுன்னா அது ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன்.
1: இந்த 23 ஆண்டு கால பயணம் உங்களுக்கு அப்ப தொடங்கி இப்ப வரைக்கும் இந்த மொழிபெயர்ப்பு துறை எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை பார்த்திருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
2: ஐயோ ரொம்ப ரொம்ப மாற்றம். அதாவது நல்லா ஆரம்பிக்கிற காலத்துல வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாது, வீடியோ கேசட் பிளேயர்ல தான் நாங்கெல்லாம் நல்லா ஆரம்பிச்சேன். வீடியோ கேசட்ல இருந்து அப்புறம் சிடில மாறி டிவிடில மாறி இப்ப வந்து சர்வர் சிஸ்டம் அந்த மாதிரி வந்து நிக்குது. இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ரொம்ப மாறிச்சு. அதே மாதிரி வந்து முன்னெல்லாம் வந்து ஃப்ளாப்பி டிஸ்க், நீங்க கேள்விப்பட்டீங்க தெரியாது, ஃப்ளாப்பி டிஸ்க்ல தான் அந்த ஃபைல் எல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். இன்னைக்கு அது வந்து நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டர் முன்னிருந்து சும்மா கிளிக் பண்ணாலே அது வந்து சர்வர்ல நேரா போயிடும்.
1: நினைக்கிறேன் செயற்கை நுண்ணறிவு AI வந்துருச்சு, எல்லோருமே வந்துட்டு இந்த மொழிபெயர்ப்பு அப்படின்றத செயற்கை நுண்ணறிவுலயே வந்துட்டு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு ஒரு 2-3 ஆண்டுகள் இல்ல ஒரு 5 ஆண்டுகள்ல எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க இந்த துறை?
2: அதாவது ரவி, இந்த AIன்றது வந்து இது இப்ப இல்ல வந்து இப்ப இந்த மொழிபெயர்ப்பு இந்த துறையில வந்து கொஞ்ச நாள் வச்சு அது வந்து. ஆனா என்ன ஒண்ணு, நமக்கு வந்து அந்த AIன்றது வந்து அது இன்னும் கத்துக்கிட்டு இருக்கு, அது இன்னும் லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு. நம்மளோட தமிழ் மொழி, இப்ப நான் வந்து தமிழ் மலையாளம் ஹிந்தி இந்த மொழியில வந்து இங்கிலீஷ்லயும் அப்புறம் மலையாளம் டிரான்ஸ்லேட் பண்றேன். நம்ம மொழியில வந்து நிறைய விஷயம் வந்து அது இன்னும் பிளேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்கு. அதாவது நம்ம வந்து பேசுவது வந்து அந்த ஸ்லாங்னு சொல்லுவாங்க, சொல்ற வார்த்தை ஒன்னா இருக்கும், அதோட நம்ம அதோட அர்த்தம் வேற ஒன்னா இருக்கும்.
0: ஆமா, ஏன்னா AI வந்துட்டு அந்த டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் சொல்லுவாங்க இல்லையா, நேரடியாக தான் கொடுக்கும். உணர்வு ரீதியா அது இப்ப அப்துல் கடீர் இருக்காருன்னா உங்களால மட்டும்தான் முடியும்ல?
2: ஆமா அதேதான். அது என்ன, அதாவது வந்து ஒரு விஷயம் சொல்லும்போது வந்து அந்த ஒரு அந்த நம்ம மொழிபெயர்ப்பு செய்யறது வந்து அந்த விஷயம் மட்டும் இல்ல, இப்ப வந்து நம்ம ஒரு தமிழ்ல வந்து ஒரு ஒரு கல்யாண நிகழ்ச்சியை வந்து அதுல அதோட சடங்கெல்லாம் வந்து நம்ம அந்த மலை மொழியில மொழிபெயர்ப்பு செய்யும்போது அந்த விஷயம் மட்டும் இல்ல, அந்த கல்ச்சரும் சேர்த்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்றோம். நான் வந்து மற்ற இதுல பாத்திருக்கேன், அதாவது அந்த மற்ற சேனல்லாம் பாத்திருக்கேன், அந்த அந்த அந்த AI டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது வந்து அது என்ன விஷயம்
1: மொழிபெயர்ப்பு செய்யும் போது அந்த AI-க்கு தெரியாது. ஒரு பாடல ஒளிபரப்பு செய்து தேசிய மொழியில நீங்க மொழிபெயர்ப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி, ஆனா உங்களுக்கு அது சவாலா இருக்காதுதான், இருந்தாலும் ஒரு பாடல் எடுத்து வைத்திருக்கோம், அந்த பாடலை நீங்க கேளுங்க. அந்த பாடலை இன்றைக்கு நீங்க தேசிய மொழியில மொழிபெயர்ப்பு செய்ய போறீங்க,
0: அது உங்களுக்கு வந்துட்டு கை வந்த கலை தானே,
1: கேட்கலாம் சார்?

0: அடுத்ததான் நம்ம நிகழ்ச்சிக்கு விக்கி வந்திருக்காரு. விக்கி, உங்களுக்கான ஒரு வசனம் இருக்கு, அதை நீங்க கேளுங்க.
1: ஓகே.
2: இமெயில் சந்திக்கப்படலையா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு? நண்பன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு?
3: ஜெயப்பிரதா
0: வந்திருக்காங்க. ஜெயப்பிரதா, உங்களுக்கு பாடல் வேண்டுமா இல்ல வசனம் வேண்டுமா?
4: வசனம்.
5: அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களா? நிறுத்தவே மாட்டீங்களா?
4: Adakah bapa akan kekal tidak berubah selama-lamanya? Itu tak ada pengelah. Adakah perina waliti?
3: Nirta matinggalah.
4: Tidakkah bapa berhenti perbuatan ini? Apa perina waliti?
3: Awur surare. Awanggil nirta sul, naan nirta.
4: Suruh dia berhenti perbuatan itu, kemudian saya akan berhenti perbuatan saya.
3: Awanggil udah malah yang mulia.
0: Rumbah agak arke. Nih geng ke vela siringa?
4: Language teacher. East Malaysia lah mandutu. படிச்சேன், அங்க கொஞ்ச நாளே இருந்தேன். கொஞ்சம் அவங்க மாதிரி பேசுற அந்த இது இருக்கு.
0: மொழி ஆசிரியர்.
3: இன்னொரு முறை நாங்க ஒளிபரப்பு செய்யறோம், நல்லா நேர்த்தியா சொல்லிடுறீங்களா?
4: ஓகே.
5: அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களா? நிறுத்தவே மாட்டீங்களா?
4: Bapak akan kekal dengan perbuatan ini selama-lamanya, tidak berubahkah? Suruh dia berhenti perbuatan itu, kemudian saya akan berhenti perbuatan saya.
0: நீங்க பேசுற தேசி மொழி எனக்கு இன்னும் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு.
3: ஆமா, அவனே இனிமையா இருக்கு.
4: ரொம்ப நன்றி.
0: இந்த மாதிரி இன்றைக்கு வந்து உலக மொழிபெயர்ப்பு தினம் அப்படின்றதுனால நேர்கள் எல்லாம் முயற்சி செய்தாங்க. உங்களுக்கு எல்லோருக்குமே பாராட்டுகளை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறோம் நாங்க.
3: ஆமா, அதுலயும் அந்த நிலாவை மட்டும் மறக்கவே முடியாது.
0: தங்கா அப்படியா?

0: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM
1: LKM Furniture Malaysia. அக்டோபர் 7 முதல் 11 வரை ஜோஹர் பாரு சூத்ரா மால்ல உங்களை சந்திக்கிறாங்க. 7 பொருட்கள் வாங்கினா 7 பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடை, டிவி கேபிரேட், கிச்சன் கேபிரேட், மெத்தை, அனைத்துமே 4,999 ரிங்கிட் மட்டுமே. விவரங்களுக்கு டிக்டாக் LKM Furniture Malaysia.
2: மின்னல்ல வந்து 2026 இருந்தே நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ், சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தோம். இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க. மின்னல் FM தான் உங்கள் முதல் தேர்வா. இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

0: தொடர்பு அமைச்சு பிற அமைச்சுகளுடனான ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும். அடிக்கடி ஏற்படும் சோர்வு, சீரற்ற இதய துடிப்பு, அலட்சியம் வேண்டாம். தேசிய இருதய கழகம் எச்சரிக்கை. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. ஈராயிரத்து 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் வெண்கலப் பதக்கத்தை வென்ற தேசிய மகளிர் இரட்டையர் பர்லிதான் ஆம்தீனாவுக்கு பிரதமர் டத்தோசரி அன்பார் இப்ராஹிம் தமது வாழ்த்தினையும் பாராட்டினையும் தெரிவித்துள்ளார். இவ்வெற்றி இப்போட்டியில் பதக்கம் வெல்வதற்கான 12 ஆண்டு காத்திருப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக அவர் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். உலக தரவரிசையில் 5வது இடத்தில் உள்ள பர்லியும் தீனாவும் அரையிறுதியில் சீனாவின் முதல்நிலை இணை லியூ ஷெங்ஷு, தன்னிங் ஆகியோரிடம் கடுமையாக போராடி தோல்வியடைந்தனர். வெளிநாட்டு அகதிகள் மலேசியாவில் தொடர்ந்து தங்கியிருப்பது தொடர்பான நீண்டகால சிக்கல்களை மடானி அரசாங்கம் தொடர அனுமதிக்காது. மாறாக அரசியலமைப்பை அடிப்படையாக கொண்டு உறுதியான முறையான அணுகுமுறையுடன் இச்சிக்கலுக்கு தீர்வு காண அரசாங்கம் தொடங்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசட்யான் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மியான்மர் அரசாங்கத்தின் ஒப்புதலின் அடிப்படையில் 5000 மியான்மர் அகதிகள் தங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்புவதற்கு தன்னார்வ திட்டத்தின் கீழ் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த நடவடிக்கை உள்துறை அமைச்சு மலேசிய குடிநுழைவுத்துறை உட்பட தொடர்புடைய நிறுவனங்களுடன் மேற்கொள்ளப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்பு அமைச்சு பிற அமைச்சுகளுடனான ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் கூறினார். இது அரசாங்க முன்னெடுப்புகள், திட்டங்கள் குறித்த தகவல்கள் விரிவாக சென்றடைவதையும் பொதுமக்கள் அவற்றை எளிதில் புரிந்து கொள்வதையும் உறுதி செய்ய வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தொலைக்காட்சி, வானொலி, சமூக ஊடக தளங்கள் மூலம் அரசாங்கத்தின் பல்வேறு முன்னெடுப்புகளை அடையாளம் கண்டு பொதுமக்களுக்கு உரிய தகவல்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்வதில் அமைச்சு முக்கிய பங்காற்றும் என்றார் அவர். தேசிய மக்கள் தொகை குடும்ப மேம்பாட்டு வாரியம் LPPKN அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனம் மர்க் மலேசியாவுடன் இணைந்து நாட்டில் கருவுறுதல் மற்றும் தொடர்புடைய சிக்கல்களை கையாள்வதில் முதன்மை மருத்துவ அதிகாரிகளை வலுப்படுத்த முழுமையான பயிற்சிகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. அப்பயிற்சி தற்போதைய சுகாதார சேவைகளில் உள்ள இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டது என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி கூறினார். அம்முனைப்பு கருத்தரிக்கும் சிக்கலுடைய தம்பதியருக்கு சுகாதார சேவை அடிப்படையில் மட்டுமல்லாது ஆலோசனை, ஆதரவு வழங்கும் திறனை மருத்துவ அதிகாரிகளுக்கு வழங்குகிறது. குறைந்தபட்ச ஊதியத்துக்கான புதிய விகிதம் குறித்து அரசாங்கம் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். அந்த விவகாரம் தொடர்பான எந்தவொரு அறிவிப்பும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உள்ளிட்ட அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்ற பின்னரே வெளியிடப்படும் என்று அவர் கூறினார். தற்போது விவாதிக்கப்பட்டு வரும் புதிய குறைந்தபட்ச ஊதிய விவகாரம் குறித்து தமக்கு எதுவும் தெரியாது என டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் குறிப்பிட்டுள்ளார். அடிக்கடி ஏற்படும் சோர்வு, சீரற்ற இதய துடிப்பு போன்ற லேசான அறிகுறிகளையும் பொதுமக்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது என தேசிய இருதய கழகம் IJN எச்சரித்துள்ளது. இதுபோன்ற அறிகுறிகள் சில மணி நேரங்களில் குறைந்து விடுவதால் பலர் மருத்துவ சோதனையையும் சிகிச்சையையும் தாமதப்படுத்துவதாக அதன் தலைமை நிர்வாக அதிகாரி டத்தோ டாக்டர் ஷைஃபுல் அஸ்மி யாஹியா தெரிவித்தார். கடுமையான நெஞ்சுவலி அல்லது மூச்சுத்திணறல் ஏற்பட்டால் மட்டுமே அவசர சிகிச்சை தேவை என பலர் கருதுவதாக குறிப்பிட்ட அவர், காரணமின்றி அடிக்கடி சீரற்ற இருதய துடிப்பு, குளிர்ந்த வியர்வை அல்லது மயக்கம் போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றார். தலைநகரில் இணைய சூதாட்ட மோசடி அழைப்பு மையம் நடத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படும் குழுவை அரச மலேசிய காவற்படை முறியடித்துள்ள வேளை 74 வெளிநாட்டினரை கைது செய்துள்ளது. ஓப்ஸ் டாடு ஹாஸ் நடவடிக்கையின் கீழ் நேற்று கோலாலம்பூரில் உள்ள 8 குடியிருப்பு வளாகங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தப்பட்டது. இந்த நடவடிக்கையை புக்கிடாமான் குற்றப்புலனாய்வுத்துறை சிஐடி வணிக குற்றப்புலனாய்வுத்துறை சிசிஐடியுடன் இணைந்து மேற்கொண்டது. அந்த 8 வளாகங்களும் இணைய சூதாட்டம் மோசடி அழைப்புகளை மேற்கொள்ளவும் தங்குமிடங்களாகவும் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படுகிறது. இன்று காலை 7 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் சுமார் 33 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU புகைமூட்டத்தினால் சுகாதாரமற்ற நிலையில் பதிவானது. காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS இன் தரவுகளின்படி சிலாங்கூர் ஜொஹான்சத்தியாவில் ஆக அதிகமாக IPU 176 பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து குவாலலம்பூர் செராஸில் 173, நெகிரிசம்பிலான் நீலாயில் 171 அது பதிவாகியுள்ளது. அதேவேளையில் சிலாங்கூர் ஷா ஆலாமில் 170, ஜொஹூர் பாசிர்குடாங்கில் 169, குவாலலம்பூர் பத்மூடாவில் 166, புத்ராஜயாவில் 165 IPU பதிவாகியுள்ளது. இதனிடையே IPU நாட்டில் 33 இடங்களில் மிதமான அளவிலும் 2 பகுதிகளில் நல்ல நிலையிலும் பதிவாகியுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
2: ஆம், இதுவே விவேகமான பயணிட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
0: அமெரிக்க உச்சநீதிமன்றம் புலம்பெயர்ந்த மக்களை 3 நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கான கட்டுப்பாடுகளை தற்காலிகமாக நீக்கியுள்ளது. டிரம்ப் நிர்வாகத்தின் அவசர கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் தங்களது சொந்த நாடு அல்லாத 3 நாடுகளுக்கு குடியேறிகளை நாடு கடத்துவதற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை இடைநிறுத்தியுள்ளது. டிரம்ப் நிர்வாகம் சில நாடுகள் தங்களது குடிமக்களை மீண்டும் ஏற்க மறுப்பதால் 3 நாடுகளுக்கு நாடு கடத்துவது அவசியமான நடவடிக்கை என து. இந்த விவகாரம் தொடர்பான முழுமையான விசாரணையை அமெரிக்க உச்சநீதிமன்றம் டிசம்பர் மாதம் நடத்தவுள்ளது. ஸ்பெயினில் மேற்கொள்ளப்படும் வீடமைப்பு போராட்டங்களைத் தொடர்ந்து 2030 வரை குடியிருப்பாளர்களை வெளியேற்றுவதற்கு தடை விதிப்பது, குத்தகைதாரர்களின் ஒப்பந்தங்களை சொந்தமாகவே புதுப்பிப்பது உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. எனினும் இதன் தொடர்பில் வரும் வெள்ளிக்கிழமை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ள நிலையில் நாடாளுமன்றத்தில் இடதுசாரி கூட்டணிக்கு வலுவான ஆதரவு இல்லாததால் இந்த நடவடிக்கைகள் நிலையற்றதாகவே உள்ளதாக அமைச்சர் இசபெல் ரோட்ரிக்ஸ் கூறினார். செயின்ட் லாரண்ட் நிறுவனத்தின் தலைமை வடிவமைப்பாளர் ஆந்தனி வெக்கரேலோ அந்நிறுவனத்தில் தனது எதிர்காலம் குறித்து புதிய சந்தேகங்களை ஏற்படுத்தும் வகையில் கருத்து தெரிவித்துள்ளார். பாரிஸில் ஐஃபில் கோபுரத்திற்கு முன்பாக நடைபெற்ற 2027 கோடைக்கால ஆடை அணிவகுப்பில் தங்க நிறத்தை மையமாக கொண்ட புதிய ஆடைகளை வெக்கரேலோ அறிமுகப்படுத்தினார். நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர் தெரிவித்த கருத்துக்களால் கடந்த சில காலமாக நிலவி வரும் அவர் பதவியிலிருந்து விலகக்கூடும் என்ற ஊகங்கள் மேலும் வலுப்பெற்றுள்ளன. 44 வயது ஆந்தனி வெக்கரேலோ 2016 ஆண்டு ஹெடி ஸ்லிமனுக்கு பின்னர் செயின்ட் லாரனின் தலைமை வடிவமைப்பாளராக பொறுப்பேற்றார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக கத்தார் இடைத்தரகராக செயல்பட்டு வருகிறது. மேலும் இருதரப்புக்கும் இடையில் அமைதி நிலவவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் கத்தார் முக்கிய பங்காற்றுவதாக வெளியுறவு அமைச்சின் ஊடக தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி தெரிவித்தார். வட்டாரத்தில் பதற்றம் அதிகரிப்பது தொடர்பில் கத்தார் கவலையை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். விளையாட்டு கார்பந்து யுஎஃபா நேஷன்ஸ் லீக் போட்டியில் ஸ்பெயின் குரோஷியாவை 4-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி தொடர்ந்து 2 வெற்றியை பதிவு செய்துள்ளது. தொடர்பு அமைச்சு பிற அமைச்சுகளுடனான ஒத்துழைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும். அடிக்கடி ஏற்படும் சோர்வு, சீரற்ற இதய துடிப்பு, அலட்சியம் வேண்டாம். தேசிய இருதய கழகம் எச்சரிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்கிற உங்களுக்கு நன்றிங்க. சரி, இப்ப வந்து இந்த மருந்து அனுப்புற ஒரு சேவை வந்துட்டு இலவசமா கொண்டுட்டு வந்திருக்காங்க. பாடலுக்கு அப்புறமா அந்த என்ன கதை அப்படின்றத நம்ம பேசலாமா?
1: நிச்சயமாக. இது நடப்புல இருந்திருக்கு, ஆனா பல பேர் வந்து இது சரியா பயன்படுத்தல. ஆனா இப்ப இது இலகுவாகி இருக்காங்க, இதற்கு மேல நம்ம பயன்படுத்தலாம்.
0: இப்ப இசைஞானி இசையில யுகேந்திரன், ஆண்டனி தாசன், பிரியா பாடி இருக்கும் பாடல் வருது. கொஞ்சம் சமீப காலமா அந்த பாடல் பிரபலமா பேசப்பட்டு இருக்கு. என்ன பாடல்னு கேட்கலாம்?

0: வணக்கம் கேட்டுருக்கோம். சரிங்க, இந்த மருந்து அனுப்புற முறை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம்ல. நேற்று வந்து தொடர்பு அமைச்சு வந்து ஒரு அறிவிப்பை வந்து மேற்கொண்டிருந்தாங்க. தொடர்பு அமைச்சும் சுகாதார அமைச்சும் இணைந்து வந்து இந்த ஒரு திட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க திரேசா. தபால் மூலம் மருந்து அப்படின்ற ஒன்று தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு மருந்து எடுக்கிறதா இருந்தா இப்போ அரசாங்க கிளினிக்குகளுக்கெல்லாம் போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை செலுத்தி தான் நம்ம வந்து மருந்து எடுக்கணும். அப்போ இனிமேல் வந்து நம்ம வந்து மருந்து வந்து வீட்டிற்கு சுமார் இலவசமாகவே அனுப்பி வைக்கப்படும் அப்படின்ற ஒரு விவரத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1 தொடங்கி இதை நம்ம நாட்டில் வந்து அமல்படுத்தப்பட போகுது.
1: ஆமா, அதாவது இதற்கு முன்னதாக கூட இந்த திட்டத்தை வந்துட்டு பரிசோதனை அடிப்படையில வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீங்க அந்த QR கோட வந்து ஸ்கேன் செய்து விட்ட பிறகு அங்க போய் அந்த கவுண்டர் முகப்பிடம் இருக்குல்ல, அவங்க கிட்ட போய் சொல்லணும், இந்த மாதிரி நான் இதற்கு மேல தபால் மூலமா மருந்து பெறதுக்கு வந்துட்டு நான் வந்து இந்த முறையை பயன்படுத்துறேன். ஆனா இதற்கு பிறகு என்ன அப்படின்னா, இந்த வசதி இன்னும் இலகுவாக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு நம்மளுடைய மருத்துவ பரிசோதனை முடித்து விட்ட பிறகு மருந்து எடுக்கிறதுக்கு காத்திருக்கணும், எண்கள் எடுக்கணும், நேர்மும் சரி நம்மளுடைய அந்த பணம் நீங்க சொன்ன மாதிரி அங்கே இருக்கிறத மிச்சப்படுத்துறதுக்காகவும் இன்னும் வந்துட்டு விரைவில் மருந்து கிடைக்கிறதுக்கு இது உண்மையிலே உதவியா இருக்கிறவே.
0: 87,000 பேர் வந்து இதுல பயனடைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப நடப்புல பார்த்தோம்னா, இப்ப தீபகற்ப மலேசியால வந்து நீங்க வந்து மருந்து வீட்டுக்கு அனுப்புறதுக்கு 5 ரிங்கிட் 70 சென் வந்து விதிக்கப்படுது. இப்ப சபசரவாக்கில் பார்த்தோம்னா 12 ரிங்கிட் 50 சென். அந்த கட்டணம் வந்துட்டு முழுசா அரசாங்கம் வந்து அந்த செலவு இப்ப பார்த்துக்கும். உங்க வீட்டுக்கு வந்து இலவசமா அனுப்பி வைப்பதற்கான ஒரு அணுகுமுறை தான் வந்து இப்ப கொண்டுட்டு வந்திருக்காங்க.
1: இதற்கு முன்னதாக அந்த தொகை அங்க இருந்தது, ஆனா இதற்கு பிறகு அரசாங்கமே இதை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருந்தது. அதனால இந்த வசதியை யாரு யாரும் இந்த மருத்துவ பரிசோதனை, ஒரு வீட்டுல 2-3 பேர் மருத்துவ பரிசோதனையில இந்த மருந்து மாத்திரைகள் பெற்றுக் கொள்றாங்க, அவங்களுக்கு இது உண்மையிலேயே ரொம்ப உதவியா இருக்கும் இல்லையா?
0: அதனால கொஞ்சம் கவனத்துல எடுத்துக்கங்க. ஸ்பைடர் படத்துக்காக பாடல் வருது, இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல்
1: உங்களுக்காக
2: ஹாமோனி மடானி திட்டம் சீக்கிய கிறிஸ்தவ வழிபாட்டு தள நிர்வாகத்தினரின் கவனத்துக்கு. மித்ராவின் ஹாமோனி மடானி திட்டத்துக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. குருத்வாராவையும் தேவாலயங்களையும் மேம்படுத்தும் நோக்கில் நிர்வாகம், கலை, சமூக நலன் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் உதவி வழங்கப்படுகிறது. அக்டோபர் 13 விண்ணப்பத்துக்கான இறுதி நாள். www.mitra.gov.my
3: மடானி உங்களுக்காக
4: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
5: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
6: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள்,
7: உனது எனது பார்வை, உலகை காண்பது,
6: இதயத்தோடு பேசும் குரல்கள்,
5: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ.
6: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
4: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
6: நினைத்தாலே இனிக்கும்.
7: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும், உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
6: கேளுங்க, ரசிங்க,
4: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
5: நினைத்தாலே இனிக்கும்.
8: மனசு சரியில்லையா? இசை இருக்கு, கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசா.

0: ரேஷ்மி அந்த பாடல பாடி இருந்தாங்க. நேயர்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. கடைசியா நீங்க என்ன புத்தகம் படிச்சீங்க சொல்லுங்க கொஞ்சம்.
1: நான் வந்துட்டு கல்கியோட புத்தகம் படிச்சேன்.
0: கல்கியோட புத்தகம்
1: சிவகாமியின் சபதம்.
0: இப்போ வந்து நம்மளுடைய ஒருமைப்பாட்டு அமைச்சு என்ன பண்றாங்கன்னு தெரியுமா, ஒவ்வொரு அக்டோபர் மாதத்தையும் வாசிப்பு மாதமா கொண்டு வருவதற்கான ஒரு முன்னெடுப்பு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா மலேசியர்கள் மத்தியில இந்த வாசிப்பு பழக்கம் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா,
0: அதனால இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில இருக்காங்க. இப்ப
1: இந்த புத்தகம் வாசிக்கிறது குறித்து நம்முடைய பிரதமர் கூட சொல்லியிருந்தாரு. அதாவது நல்ல புத்தகங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த சிந்தனை மாற்றம் மிக சிறந்த ஒரு பேச்சாற்றல் சிந்தனை ஆற்றல கொண்டு வரதுக்கு உதவியா இருக்கும். அதனால மலேசியர்கள் வாசிக்கணும்னு சொல்லிருக்காங்க. குறைந்தது ஒரு நாளைக்கு 15 நிமிடமாவது வாசிப்பதற்கு நேரம் நாம ஒதுக்குறோமா அப்படின்ற கேள்வியைதான் முதல்ல நமக்கு நாமே கேட்கணும்.
0: தேசிய நூலகம் வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஆண்டு செப்டம்பர் 7 வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 6649 பேரிடம் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வுல 95 விழுக்காட்டினர் என்ன சொல்லிருக்காங்கனாக்கா, நாங்க வந்து தொடர்ந்து வாசிக்கிற ஒரு ஆளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 47.8 விழுக்காட்டினர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க தினமும் வாசிச்சுக்கிட்டே இருக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் இந்த ஒரு தீர்மானத்தை வந்து இவங்க நம்ம அமைச்சு வந்து மேற்கொண்டிருக்காங்க. தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு குறிப்பா இந்த ஒரு முன்னெடுப்பை மலேசியர்கள் மத்தியில நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்றதுக்காக.
1: புத்தகம் வந்து ஒரு நல்ல நண்பன் மாதிரி, சில நேரங்கள் நம்ம தனிமையில இருக்கோம் யாருமே இல்லையா அப்படிலாம் உணரும் போது அதுக்கு மிக நல்ல ஒரு துணை என்னன்னு
0: பாத்தீங்கன்னா, அதனால புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு நேரா நீங்க இருந்தா வாழ்த்து, உங்களுக்கு பாராட்டுகளை இங்கிருந்து அனுப்பி வைக்கிறோம். அப்படி வாசிக்கிறதுக்கு நேரம் சொன்னீங்கன்னா இதுக்கப்புறமாவது முதல்ல சொல்லி இருந்தாலும் ஒரு 15 நிமிடம் குறைந்தபட்சம் நேரத்தை ஒதுக்கி வாசிக்க நம்ம தொடங்குவோம். என்ன
1: அவ்வளவுதாங்க.

0: நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
1: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜான் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: மலேசியால நடக்க இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம் இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா காலப்போக்கு நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய் அதை தொடர்ந்து அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்கள். ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது. ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
3: யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
4: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலான் இருக்க. சும்மா சாப்பிடறப்பலயே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
3: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
4: அதுதான் அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம் நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாமே நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
3: பரவாயில்ல விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
4: எது நாளைக்கா?
3: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
4: சொன்னாங்க.
3: அதேதான்
5: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
6: அமுதே தமிழே.
5: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: வணக்கம். இந்நிலையில் நிறைவு பகுதிக்கு இன்றைக்கு வந்திருக்கோம். நிறைய விவரங்கள் காலை தொடங்கி நம்ம சொல்லியிருந்தோம். இன்றைக்கு வந்து உலக மொழிபெயர்ப்பு நாள் அனுசரிக்கப்படுகின்றது, கூடவே உலக பாட்காஸ்ட் நாளும் கூட.
1: ஆமா, காலையிலே கேட்டிருந்தோம் எந்த வண்ணத்துல நீங்க ஆடை அணிந்தால் அல்லது ஆபரணங்கள் இருந்தா உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு உணர்வை கொடுக்கும்னு சொல்லி இன்றைய நாள் செப்டம்பர் மாதத்தை நிறைவு செய்யும் புதன்கிழமை. அதனால குறைகள் எதுவும் இருக்குமாயின் அதை நிவர்த்தி செய்து நிறைவான ஒரு மாதத்துக்கு முடிவை கொடுப்போம்.
0: அக்டோபர் மாதம் வந்துருச்சுங்க, அப்புறம் தீபாவளியும் கிட்ட வந்துருச்சு. தீபாவளி முன்னிட்டு நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் மின்னல காத்துக்கிட்டு இருக்கு. அது குறித்து அவ்வப்போது நாங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம், ஆலோசிச்சுக்கிட்டு இருக்கோம், அடுத்து எப்படி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி காத்திருங்கள்.
1: தீபாவளி வந்தாச்சு, தீபாவளி குதூகல கொண்டாட்டத்தோடு நம்ம அக்டோபர், அதற்கு பிறகு நவம்பரையும் வரவேற்க காத்திருக்கலாம்.
0: அடுத்து 10 மணி தொடங்கி இளமை உல்லாசம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கிஷன் வந்திருக்காரு, அவரோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. என்ன
1: இந்த அளவில் உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நான் ரவி,
0: மீண்டும் சந்திக்கலாம் நீர்களே.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இன்றைக்கு வந்து உலக மொழிபெயர்ப்பு நாள் அப்படின்றதுனால நேயர்களுக்கு சவால் கொடுக்க போறோம்.
2: வசனமா பாடலா கேக்கலாமா?
3: வசனம்.
4: அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களா? நிறுத்தவே மாட்டீங்களா?
1: ராதாவும்
5: சிவாஜியும் நடிப்பாரு.
2: ஓ, முதல் வரி அதையா?
5: ஆமா, அந்த நிலாவத்தான். தங்கப்பு
2: புகழ் பெற்ற ஒரு பாடல் தெரியுமா?
5: நாங்க மொழி பெயர்த்தோம்.
2: சரி, அந்த முதல் வரி மட்டும் ரவீன் சொல்லி கொடுங்க.
1: சார், அந்த பாட்டை பாடி என்ன தங்கா பண்ணிட போறாங்க?
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்றியமையா பொருள்களின் விலையை கட்டுப்படுத்துவதிலும் அதிக லாபம் ஈட்டும் நடவடிக்கைகளை தடுப்பதிலும் மிகவும் பயனுள்ள செயலாக்கத்தை உறுதி செய்ய பல்வேறு அமைப்புகளுக்கிடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். நேற்று தேசிய வாழ்க்கை செலவின நடவடிக்கை மன்றம் நகோலின் கூட்டத்திற்கு தலைமையேற்ற டத்தோஸ்ரீ அன்வார் இந்த உத்தரவை பிறப்பித்தார். அஞ்சல் வாயிலான மருந்து UMP திட்டத்தில் பதிவு செய்வதாக கூறி அதற்கு கட்டணம் வசூலிக்கும் தரப்பினரை நம்பி ஏமாற வேண்டாம் என பொதுமக்கள், குறிப்பாக மூத்த குடிமக்களுக்கு நினைவூட்டப்படுகிறது. அக்டோபர் 1ஆம் நாள் தொடங்கி இலவச மருந்து விநியோகம் நடைமுறைப்படுத்தப்படுவதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்தார். சரவாக்கில் உள்ள கூட்டுறவு இயக்கங்கள் தனது நிலையை வலுப்படுத்தவும் மாநில பொருளாதாரத்தில் பங்களிப்பை அதிகரிக்கவும் அரசாங்கம் வழங்கும் நிதியுதவி, பயிற்சி, திறன் மேம்பாட்டு வசதிகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில துணை முதல்வர் டது அமர் அவாங் தங்கா அலி ஹாசான் கூறினார். பொருளாதார வளர்ச்சியின் மூலம் கிடைக்கும் பலன்களை உறுப்பினர்களும் சமூகத்தினரும் நேரடியாக பெற முடிவதால் கூட்டுறவு இயக்கங்கள் பொருளாதார வளர்ச்சியில் சிறப்பான இடத்தை வகிப்பதாக அவர் தெரிவித்தார். மொரோக்கோவில் ஃபத்திமா எஸ்ஸஹ்ரா அல் மன்சூரி புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். மன்னர் ஆரா முகமத் நம்பகத்தன்மை நவீனத்துவ கட்சி PAM-இன் தலைமை பொறுப்பில் உள்ள ஃபத்திமாவை புதிய பிரதமராக நியமித்தார். 23 செப்டம்பர் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் PAM கட்சி 97 இடங்களை வென்று பெரும்பான்மை பெற்றதையடுத்து பிரதமர் பதவிக்கு அவர் தெரிவு செய்யப்பட்டார். வெனிசுவேலாவில் அரசாங்கத்தை குறை கூறியவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்பட்ட வெறுப்புணர்வு எதிரான சட்டம் தவறாகவும் அளவுக்கு அதிகமாகவும் பயன்படுத்தப்பட்டதாக இடைக்கால அதிபர் டல்சி ரோட்ரிக்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசியல் தலைவர்கள், ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக ஊடக பிரபலங்கள் உட்பட பலர் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. அன்பார்ந்த வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஒரு புத்தம் புதிய காலையில் புதிய வேலையில் உங்களோட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நாள் ரொம்ப நிறைவான பொழுதா உங்களுக்கு இருக்கட்டும்ங்க. சரி, இன்றைக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு செப்டம்பர் மாதத்தின் நிறைவு நாள் இல்லையா? இன்றைக்கு தான் வந்து கடைசி நாள். ஏதாவது வேலைகள் இருக்கும், இது இந்த மாதத்துக்குள்ளேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அரும்பாடு பட்டிருப்பீங்க. புரியுது, அதை முடிக்க முடியலையா கவலையே படாதீங்க. அடுத்து வரக்கூடிய அக்டோபர் மாதம் நமக்கான மாதமாக இருக்கட்டும். நாளைக்கு நாளை தொடங்கி நம்ம நல்ல விஷயங்களை மறுபடியும் தொடங்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. சரியா, கவலைப்படாதீங்க. இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம். ஷான் தொடக்க பாடல் உங்களுக்காக கொண்டு வராரு, கேட்கலாம்.

சுபாஷ் குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. சரி, மலையாள படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நகைச்சுவையான திரைப்படங்களை பார்க்கணுமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அடுத்தடுத்து அக்டோபர் மாதத்துல நிறைய நகைச்சுவையான திரைப்படங்கள் வந்து வெளிவரப்போகுது. கிரெடிட் ஸ்கோர் அப்படின்ற திரைப்படத்துல ஸ்ரீநாத் பாசி சந்தினி வந்து நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் தான் வெளிவரப்போகுது. முழுமையாவே நகைச்சுவையான ஒரு படமா தான் இது இருக்க போகுது. மன்மதன் அப்படின்ற திரைப்படம், தமிழ்ல மன்மதன் படம் வேற மாதிரி இருந்திருக்கும், இந்த மன்மதன் வேற மாதிரியான திரைப்படம். அல்தாப் சலீம் வந்து இந்த படத்தில் நடிக்கிறாருங்க. இது வந்து நகைச்சுவையான திரைப்படம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு அப்படின்ற ஒரு திரைப்படமும் வெளிவரப்போகுது. இதுலயும் ஸ்ரீநாத் பாசி தான் வந்து நடிச்சிருக்கிறாரு முதன்மை கதாபாத்திரத்தில். இந்த திரைப்படமும் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 9 வெளிவரப்போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்த பாட்டு உங்களுக்காக ஜாப் குரியன் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: அடானி உங்களுக்காக
1: ஹாமோனி மடானி திட்டம் சீக்கிய கிறிஸ்தவ வழிபாட்டு தள நிர்வாகத்தினரின் கவனத்துக்கு. மித்ராவின் ஹாமோனி மடானி திட்டத்துக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. குருத்வாராவையும் தேவாலயங்களையும் மேம்படுத்தும் நோக்கில் நிர்வாகம், கலை, சமூக நலன் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் உதவி வழங்கப்படுகிறது. அக்டோபர் 13 விண்ணப்பத்துக்கான இறுதி நாள். www.mitra.gov.my
0: மடானி உங்களுக்காக

நஜிமா ஷாட் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, 11 மணிக்கு பிறகு பிடிச்சவங்களுக்கு இன்றைக்கு நீங்க பாட்டு கேட்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? என்ன பாட்டு யாருக்காக கேட்க போறீங்க அப்படின்றத அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. 11 மணிக்கு பிறகு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அங்கம். உங்க அன்புக்குரியவர்கள்ட்ட நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சிருப்பீங்க, அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத வானொலி பக்கமாகவும் நீங்க சொல்லலாம். அவங்களுக்காக ஒரு அன்பு பரிசா பாட்டை கொடுத்துருங்க சரியா? இப்ப அடுத்த பாட்டு பிரீத்தம் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

பிபின் ஜார்ஜ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இப்போ ஒரு வரலாற்று சாதனை ஒன்று படைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, மலாயா பல்கலைக்கழகமான யூஎம் பார்த்தீங்கன்னா உலகின் சிறந்த 200 பல்கலைக்கழகங்கள் பட்டியலில் இடம்பெற்ற முதல் மலேசிய பல்கலைக்கழகம் அப்படின்ற வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்குங்க. அதில் படித்த மாணவர்கள் இப்போ கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எவ்வளோ பெருமையாக இருக்கும்ல. நிறைய மாணவர்கள் அங்கிருந்து இங்கே கல்லூரி நிகழ்ச்சிக்கெல்லாம் வந்திருக்காங்க. இந்த வேலையில் வந்துட்டு அந்த ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்திற்கும் மாணவர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டை நாங்களுமே தெரிவிச்சு. சரி, வெளியில பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும் நினைச்சிட்டு இருந்தங்க, மறந்துட்டேன். ரொம்ப புகைமூட்டமா இருக்கு வெளியில பாத்தீங்கன்னா, அதனால கவனமா இருங்க, வெளி நடவடிக்கைகளை குறைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதை முடிஞ்ச அளவுக்கு பாத்துக்கங்க. சுவாச

தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலகச் செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. கடந்த வாரம் தென்கொரிய வீரர்கள் 3 காயமடைந்த கண்ணிவெடி வெடிப்புகளுக்கு பின்னால் வடகொரியா இருப்பதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் யோ ஜோங் மறுத்துள்ளார். இம்மாதம் 21 இரு கொரியாக்களையும் பிரிக்கும் ராணுவமயமற்ற பகுதியில் ஏற்பட்ட வெடிப்பில் மேலும் ஒரு வீரர் காயமடைந்தார். 1953 போர் நிறுத்த உடன்பாட்டுக்கு பின்னர் இரு நாடுகளையும் பிரிக்கும் டிஎம்செட் பகுதியில் கண்ணிவெடி சம்பவங்கள் ஏற்கனவே பதற்றத்தை அதிகரித்துள்ள நிலையில் இந்த குற்றச்சாட்டு நிலைமையை கடுமையாக்கும் சூழலை உருவாக்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அரசாங்கத்தின் அதிகாரப்படி தொடர்புகளில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் AI என்ற சொல்லுக்கு மாற்றாக சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அல்லது SI என்ற சொல்லை பயன்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். இதற்கான மேலாண்மை உத்தரவில் அவர் செவ்வாய்க்கிழமை கையெழுத்திட்டார். அதன்படி கூட்டரசு துறைகளும் நிறுவனங்களும் அதிகாரப்படி கடிதங்கள், பொது அறிவிப்புகள், கொள்கை ஆவணங்கள் உள்ளிட்ட சட்டப்படியற்ற ஆவணங்களில் SI என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அத்துடன் அந்த ஆவணங்களில் AI என்ற பதத்தை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே கூகுள், மெட்டா, XAI உள்ளிட்ட 6 முன்னணி உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் இணைந்த டிரம்ப் புதிய செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார். எல்லைப்புற பொறுப்புகள் மீதான கூட்டு கடப்பாடு எனும் அந்த உடன்பாடு மேம்பட்ட AI மாதிரிகளை உருவாக்கி பயன்படுத்தும் நிறுவனங்கள் வலுவான உள்கட்டுப்பாடுகளையும் கண்காணிப்பு நடைமுறைகளையும் உருவாக்க வேண்டும் என வலியுறுத்துகிறது. 4 கட்டுப்பாடு தணிக்கை முறைகள் மூலம் AI பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் எதிர்காலத்தில் அரசாங்கத்தின் சட்ட நெறிமுறைக்கும் வழிவகுக்கும். வெனிசுவேலாவில் அரசாங்கத்தை குறை கூறியவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்பட்ட வெறுப்புணர்வுக்கு எதிரான சட்டம் தவறாகவும் அளவுக்கு அதிகமாகவும் பயன்படுத்தப்பட்டதாக இடைக்கால அதிபர் டல்சி ரோட்ரிக்ஸ் ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த 10 அரசியல் தலைவர்கள், ஆர்வலர்கள், ஊடகத்தார், சமூக ஊடக புகழ் முகங்கள் உள்ளிட்ட பலர் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே அமெரிக்காவின் அழுத்தத்தை தொடர்ந்து டல்சி ரோட்ரிக்ஸ் மேற்கொண்ட மன்னிப்பு நடவடிக்கையின் மூலம் 100 அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். மொரோக்கோவில் ஃபாத்திமா எஸ் ஜஹ்ரா அல் மன்சூரி புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற வரலாற்று சாதனையை அவர் படைத்துள்ளார். மன்னர் ஆரா முகமத் நம்பகத்தன்மை நவீனத்துவ கட்சி PAM இன் தலைமை பொறுப்பில் உள்ள ஃபாத்திமாவை புதிய பிரதமராக நியமித்தார். இம்மாதம் 23 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் PAM 97 இடங்களை வென்று பெரும்பான்மையை கைப்பற்றியது. இதனிடையே தமது நியமனத்தை வரலாற்று சிறப்புமிக்க தருணம் என குறிப்பிட்ட ஃபாத்திமா, இந்த நியமனம் தனக்கும் நாட்டின் பெண்கள் அனைவருக்கும் பெருமை அளிப்பதாக தெரிவித்தார். விளையாட்டு யுஎஃபா நேஷன்ஸ் லீக் காற்பந்து. இங்கிலாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வீழ்த்துவதற்கு ஆந்தனி கார்டனும் ஹாரிகேனும் புகுத்திய கோல்கள் பேருதவியாக இருந்தன. இந்த வெற்றி மூலம் 3 Lions அணி இந்த தொடரில் நீடிப்பதற்கான வாய்ப்புக்கு புத்துயிர் அளித்துள்ளது. சனிக்கிழமை வெம்பிளியில் நடைபெற்ற விறுவிறுப்பான தொடக்க ஆட்டத்தில் தாமஸ் டுஷலின் அணி உலக வெற்றியாளர் ஸ்பெயினிடம் 3-2 என தோற்றது குறிப்பிடத்தக்கது. இவ்வேளை 9 பருவங்களில் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் நிதி விதிமுறைகளை தீவிரமாக மீறியதாக கண்டறியப்பட்டதை தொடர்ந்து மான்செஸ்டர் சிட்டி கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்ளும் சூழலில் உள்ளது. அபுதாபியின் ஆதரவு சிட்டி 2009-2018 இடைப்பட்ட காலத்தில் தனது வருவாயை மிகைப்படுத்தி காட்டவும் 900 million pounds மேற்பட்ட செலவுகளை ஈடுகட்டவும் பல்வேறு வணிக பங்காளிகளுடன் போலி ஒப்பந்தங்களை செய்திருந்தது கண்டறியப்பட்டது. இருப்பினும் இதுவரை எந்த தண்டனையும் விதிக்கப்படவில்லை. மேலும் இந்த முடிவை எதிர்த்து முறையீடு செய்யப்போவதாக சிட்டி அறிவித்துள்ளது. இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: புதன்கிழமை இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. புதன்கிழமை வந்துட்டாலே ஹிந்தி பாடல்கள் உங்களுக்காக வந்துடும் இல்லையா. இன்றைக்கும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கீங்க சில பாடல்கள். இப்போ தொடக்கமா உங்களுக்காக ஆஷா போஸ்லே குரல்ல எடுத்து வச்சிருக்கோம் பாடல், கேட்கலாம்.

ரஹத்பா தேக்குரல்ல அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. பாலிவுட் பாடல்களை நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம சாய் பல்லவி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அடுத்த பாலிவுட் திரைப்படம். ஆமா, தமிழ்ல இருந்து அவங்க பாலிவுட்லயும் நடிக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஏக் தின் அப்படின்ற படத்துல வந்து நடிச்சிருந்தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருந்தது. அதற்கு பிறகு இப்போ ராமாயணா படத்துல வந்து பாக முன்றல இவங்க தான் நடிக்கிறாங்க. இதுல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நவம்பர் 6 இந்த திரைப்படம் வந்து வெளிவர போகுது. அது வந்து தீபாவளி வாரம் இல்லையா, சரியா தீபாவளியும் வந்துருச்சு, அந்த படமும் வெளியே வரப்போகுது. நிதேஷ் திவாரி தான் அந்த திரைப்படத்தை வந்து இயக்கி இருக்கிறாருங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அடுத்த பாட்டு உங்களுக்காக அபிஜித் வராங்க, கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா, தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சி உங்களுடைய அழைப்புக்காக காத்துட்டு இருக்கு. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா? நீங்க தாராளமா அழைக்கலாங்க. அடுத்து யார் அழைப்புல இருக்காங்கன்னு பாக்கலாம் வாங்க.
1: வணக்கம், நான் பெருமாள்லேருந்து காயத்ரி பேசுறேன்.
0: காயத்ரி, புன்னகையோட பேசுறீங்க, மகிழ்ச்சியா இருக்கு. சொல்லுங்க, யாருக்கு பாட்டு கேட்கணும்?
1: எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள்,
0: அதனாலதான் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? எங்க அம்மா கூட்டிட்டு எங்க போயிருக்கீங்க?
1: எங்கயும் போகல, இன்னைக்கு சாயந்தரம் தான் வெளியே போவோம். அம்மா இங்கதான் இருக்காங்க.
0: சரி, நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்து சொன்னு சொல்லிருங்க, சரியா?
1: ரொம்ப சந்தோஷம்.
0: என்ன பாட்டு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க, கொடுத்துடலாம். அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா இல்ல அம்மாவுக்கு பிடிக்குமா?
1: ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும்.
0: ரெண்டு பேருக்குமே பிடிக்கும். சரி, ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கும் போது இந்த பாட்டை கேக்குறது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா?
1: நல்லா இருக்கும்.
0: சரி, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்க, பாட்டை குடுக்கலன்னா எப்படி? கேக்கலாம் வாங்க. நன்றி. என்ன ஒரு ஆனந்தம் அம்மாவுக்கு பாட்டு கேட்டதுல. இதே மாதிரி நீங்களும் அன்புக்குரியவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும், அவங்களுக்காக ஒரு பாட்டை கொடுத்து மகிழ்ச்சி படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைக்கலாங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வணக்கம் கிஷன், நான் சொப்னா சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன்.
1: சொப்னா சிங்கப்பூர்ல இருந்து அழைச்சிருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய நாள் இன்றைக்கு?
0: ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு கிஷன்.
1: எங்க வேலையில இருக்கீங்களா?
0: ஆமா கிஷன், வேலையில இருக்கேன்.
1: சரி, யாருக்கு இன்றைக்கு பாட்டு கேட்கணும் சொல்லுங்க, கொடுத்துடலாம். சிங்கப்பூர்ல இருந்து கேட்டிருக்கீங்க.
0: ஓகே, ஆக்சுவலி இன்னைக்கு வந்து என்னோட அத்திக்கு பிறந்த நாள். அவங்க பேரு வந்து மணிமாலா. சோ உங்களுக்கு பிறந்த நாள் சொன்ன பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும்னு தான் உங்களுக்கு கால் பண்ணேன்.
1: அத்தைக்கு பிறந்த நாள். சரி, அத்தை கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது?
0: அத்தை கிட்ட பிடிச்ச விஷயம்னா, அத்தைய ரொம்ப பிடிக்கும். ஆனா அத்தை கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, அவங்க இன்ன வரைக்கும் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. எந்த விஷயத்துக்கும் அவங்க கோவப்பட மாட்டாங்க. சரியான கூல், செம்ம காமான ஒரு பர்சன்.
1: கோவப்பட்டு நீங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றீங்க?
0: பார்த்ததே இல்ல. எப்ப பார்த்தாலும் அவங்க ஒரு வயசு வளர்ந்து வர வரைக்கும் அவங்க அத்தையா தெரிஞ்சாங்க. ஒரு வயசு வந்த பிறகு அவங்க எங்களுக்கு குழந்தை மாதிரி தெரியறாங்க. அவங்க அவங்க சிரிச்சாலே அவங்க குட்டியா கியூட்டா அழகா இருப்பாங்க. அவங்களை ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப வர்ணிச்சு அத்தைய சொல்றதை இப்பதான் பாக்குறேன் நானு. சரி, அத்தை கிட்ட இன்றைக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது சொல்லுங்க, என்றைக்காவது உங்களுக்கு கோவம் வந்திருக்காத்த இல்ல கோவம் தான் பட்டு பாருங்களேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. சரியா?
0: கோவப்படுவாங்க கிஷன், கோவப்பட்டுட்டு அவங்களே உடனே சிரிச்சிருவாங்க.
1: உடனே சிரிச்சிருவாங்க. அந்த கோவத்தை என்னாலே பார்க்க முடியலங்க அப்படின்ற மாதிரி.
0: ஆமா, எங்க மாமா கிட்ட தான் கேட்கணும் எப்பயாச்சும் கோவப்பட்டாங்களா இல்லையான்னு.
1: அங்க பட்டிருப்பாங்க நினைக்கிறேன். சரி, அவங்களுக்கு என்ன பாட்டு கேட்கலாம்?
0: அத்திக்கு வந்து ஸ்பெஷலா அது எங்க குடும்ப பாட்டு, அத்திய திக்கா அந்த பாட்டு.
1: சரி, குடும்ப பாட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா குடும்பத்துக்குன்னு ஒரு பேர் இருக்கும்ல, என்ன பேர்?
0: எங்க குடும்ப பேர் வந்து முத்து சின்னம்மா.
1: சரி, முத்து சின்னம்மா குடும்பத்துக்காகவும் உங்களுடைய அன்பு அத்தைக்காகவும் பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
0: ரொம்ப நன்றி கிஷன், நன்றி.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: அடுத்து சரஸ்வதி முருகன் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், யாருக்கு பாட்டு கேட்க போறீங்க?
1: வணக்கம் சார், இன்னைக்கு பேரனுக்கு பிறந்த நாளியா. பேர் அவர் பேர் இளஞ்செழியன். அப்பா லோகநாதன், அம்மா செண்பகம், அண்ணன் தேவரசன், தேவதர்சன், மூவேசன் மற்றும் மாமாமார்கள், அத்தைகள், தங்கைகள், தம்பி அனைவரும் அவருக்கு வாழ்த்து சொல்றீங்க. அவர் கல்விகளில் சிறந்து விளங்கி 12 வயது அவருக்கு.
0: சரி, அவருக்கு மனமார்ந்த வாழ்த்து. என்ன பாட்டு அவருக்கு பிடிக்கும்?
1: அவர் மீசைய முறுக்குல இருந்து ஒரு பாடல் போட்டுங்க.
0: மீசைய முறுக்குல இருந்து ஒரு பாட்டு, சரி வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது நேற்று தேசிய இருதய கழகம் IGN-இல் மருத்துவ கண்காணிப்புக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனை உறுதிப்படுத்திய அவரது மகன் தான்ஸ்ரீ மொக்சானி தமது தந்தை நலமுடன் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 2027 வரவு செலவு திட்டம் அரசாங்கத்திற்கும் தொழில்துறைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தி நாட்டின் செயற்கை நுண்ணறிவு திறனை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமையும் என அமேசான் வெப் சர்வீசஸ் AWS தெரிவித்துள்ளது. மலேசியாவால் தயாரிக்கப்பட்டது திட்டத்தின் கீழ் செயற்கை நுண்ணறிவை வளர்ச்சி துறையாக அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளதாக AWS மலேசியாவின் மேலாளர் ஹுசைன் முகமது அலி குறிப்பிட்டார். இன்று காலை 10 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 29 இடங்களில் காற்று மாசு குறியீடு IPU சுகாதாரமற்ற நிலையில் பதிவானது. ஸ்லாங்கோர் ஜொஹானசத்தியாவில் IPU மிக அதிகமாக 175 பதிவாகியுள்ளதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை முறை APIMS அகப்பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவின் பசிபிக் கரையை கடந்துள்ள போலோ சூறாவளி கனமழையையும் வெள்ளத்தையும் கொண்டு வந்தது. இதன் விளைவாக வீடுகளின் கூரைகள் பறந்ததோடு மரங்களும் சாய்ந்தன. அத்துடன் அங்குள்ள பகுதிகளில் மின் தடையும் ஏற்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் பதிவு செய்யப்படவில்லை. போலோ 3 நிலை சூறாவளியாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த சூறாவளி மணிக்கு 175 கிலோமீட்டர் வேகத்தில் வீசியதாக அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்தது. பென்டகன் $20 பில்லியன் மதிப்பிலான உடன்பாட்டின் கீழ் கடற்படையின் அடுத்த தலைமுறைக்கான போர் விமானங்களை தயாரிப்பதற்காக போயிங் நிறுவனத்தை தேர்வு செய்துள்ளது. இந்த உடன்பாடு அடுத்த தலைமுறை வான் திட்டத்தின் கீழ் FAXX ரக விமானங்கள் அல்லது தாக்குதல் போர் விமானங்களை உற்பத்தி செய்வதை உள்ளடக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விளையாட்டு. 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. மலேசியா குழு நிலை இரட்டையர் சிபாத்தக்ரோ போட்டியில் தங்கம் வென்றதன் மூலம் 36 காத்திருப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. இந்த சிறப்பான செயல்திறனை தொடர்ந்து தக்கவைக்க திறன்மிக்க விளையாட்டாளர்களை உருவாக்கும் திட்டத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று தேசிய தலைமை பயிற்றுநர் அகமது ஜாயிஸ் பஹருன் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: மதிய நேரத்தை நெருங்கிட்டு இருக்கோம், அதனால என்ன சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இப்ப அலுவலகத்துல உட்கார்ந்தபடியே மனசு தேடிக்கிட்டு இருக்கோம், எங்க போகலாம் என்ன சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி. எதுவா இருந்தாலும் ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அதான் ரொம்ப முக்கியம். சரி, அடுத்து போட்டி எங்க உங்களுக்காகவே இருக்கு. 10 என்றதுக்குள்ள நாங்க கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டீங்கன்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை தொடர்ந்து நீங்க 1 மணி வரைக்கும் விரும்பி கேட்கலாங்க. நல்ல வாய்ப்பு தானே. சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: விரிவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:06. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:06.
2: ஹாய், வணக்கம். நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹைரிஷ்.

0: அப்பாடா லைன் கிடைச்சிருச்சு,
1: அப்பாடா லைன் கிடைச்சிருச்சு. கிடைச்ச மகிழ்ச்சியில பேசுறீங்க நீங்க. எத்தனை முறை அழைச்சிருப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமையில இருந்தா? அப்ப நினைக்கிறேன் ஒரு 1000 மிஸ் கால் தாண்டி இருக்கும் போலயே.
0: தெரியல எத்தனை வந்துச்சுன்னு.
1: சரி, எதுக்குதான் இந்த முயற்சி? யாருக்காக பாட்டு கேட்கலான்னு?
0: என் தம்பி தங்கச்சிக்காக.
1: தம்பி தங்கைகளுக்காக இந்த முயற்சி எடுத்திருக்கீங்கன்னா அப்ப அது உன்னதமான முயற்சி தான், கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி போட்டி எங்க இருக்கு?
0: அப்படியா?
1: ஆமா, 10 நாங்க கேக்குறதுக்கு டக்கு டக்குன்னு பதில கொடுத்துட்டீங்கன்னா நீங்க பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கலாம். சரியா? நல்லா இருக்கு தானே? சரி, உயிர் அப்படின்னு தொடங்குற பாடல்கள் இல்ல, அந்த பாட்டுக்குள்ள உயிர் அப்படின்ற சொல்லு இருக்கணும். அப்படி இருக்கிற 5 பாடல்களை 10 வினாடிகளுக்குள்ள நீங்க சொல்ல போறீங்க. வாங்க வாங்க வாங்க. அடுத்து அடுத்து. நீங்க இப்படி முழுமையா பாடணும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்சிரும் நேரமே. உயிர் பிரிந்தாலும் என்ன பாட்டு கேக்கலாம்? ஆளி சூழ்ந்த உலகிலே. நீங்க தான் ஒரு நல்ல அக்காவா உங்களுக்கு இருக்கீங்க. தம்பி தங்கச்சிங்க பேர்
0: என்னது?
1: இவங்களுக்காக அக்கா கிட்ட இருந்து ஒரு பாட்டு பண்பு பரிசா போது வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணி அனுப்பிருங்க. அவங்களுக்கு இல்ல கேட்க சொல்லுங்க. நிகழ்ச்சியை
0: கண்டிப்பா கேட்க சொல்றேன்.
1: நன்றி.
0: ஓகே.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. ஆ வர வர
0: கிஷன். கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: போக்குவரத்து தகவல்.
1: தாப்பால இருந்து கோபிங் பக்கமா ஒரு டெய்லர் பழுதிருந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் 303.9 அங்க இப்போ வாகன நெரிசலா இருக்குங்க. திருவங்க முன்னரால இருந்து கோலகங்சார் பக்கமா பயணத்துல இருக்கீங்களா, அங்கேயும் ஒரு டெய்லர் பழுதடைந்திருக்கின்றது. அதன் காரணமாக கிலோமீட்டர் 253.2 இப்போ வாகன நெரிசலா இருக்கு அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. தங்காலிருந்து புக்கிட் கம்பீர் பக்கமாக வாகன நெரிசலா இருக்குங்க. கிலோமீட்டர் 166-162 வரையிலும் இந்த நெரிசல் நீடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலி நெடுஞ்சாலையில் ஷாலாம்ல இருந்து சுபாங் பிறகு சுபாங்ல இருந்து சீஃபில் பக்கமாவும் கொஞ்சம் நெரிசலா இருக்கு. ஒரு லாரி பழுதடைந்த காரணத்தினால அங்க பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும்.
2: போக்குவரத்து தகவல்.

0: நம்மை சுற்றி
1: ஒளி திருநாளை பிறர் வாழ்வில் ஒளியேற்றி கொண்டாடுவோம். நல்ல உள்ளங்கள் இணையும் போது நல்ல எண்ணங்கள் பரவுகின்றன. அவ்வகையில் 14 ஆண்டாக பினாங்கில் ஆதரவற்றோர் இல்லங்களில் வசிக்கும் சிறாருக்கு புத்தாடை வழங்கி விருந்தோம்பல் நல்கி தீபாவளிக்கான ஏற்பாடுகளை செய்யும் நிகழ்ச்சி அக்டோபர் 10 பினாங்கு லிட்டில் இந்தியாவில் நடைபெற உள்ளது. நிகழ்ச்சி குறித்து விவரிக்கிறார் ஒருங்கிணைப்பாளர் கல்பனா முனுசாமி.
2: அன்பு குழந்தைகளுக்காக, அந்த ஆதரவற்ற அன்பு இல்ல குழந்தைகளுக்காக செய்யற ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் பத்தி உங்க கூட இன்னைக்கு வந்து பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா 14 முன்பு ஒரு இல்லத்திலிருந்து நாங்க தொடங்கினோம். ஒரு ஆதரவட்ட இல்லத்திலிருந்து தொடங்கி இன்றைக்கு 9 இல்லங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து நாங்க வந்து புது துணி, அதாவது தீபாவளிக்கு புத்தாடை வந்து வாங்கி கொடுக்க போறோம். சோ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கேட்கலாம் மற்றவங்க செய்யறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு. சோ நாங்க என்ன இங்க வித்தியாசமா டிஃபரன்ஸா செய்யறோம்னா, அந்த குழந்தைகளையே வந்து அந்த கடைகளுக்கு கூட்டிட்டு போய் நம்மளுடைய பாரம்பரியுடைய அவங்களுக்கு எந்த கலர்ல பிடிச்சிருக்கு, என்ன சைஸ்ல பிடிச்சிருக்கு, லேட்டஸ்டா என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்ச உடைய அவங்களே போட்டு பார்த்து வாங்குற மாதிரி ஒரு இதை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். சோ பல வருடங்களா பலரோட உதவியோட நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சோ அதான் சொன்ன மாதிரி ஒரு இல்லத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்ப 9 இல்லங்கள், அதையும் தவிர்த்து தமிழ் பள்ளிக்கூடத்துல படிக்கிற B40 குழந்தைகள், ஆதரவற்ற கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வர குழந்தைகள் அவங்களுக்கும் சேர்த்து ஒரு 300 பேர் நாங்க இந்த வருஷம் டார்கெட் பண்ணிருக்கோம். சின்ன சின்னதா படிப்படியா முன்னேறி இன்னைக்கு இந்த வருஷம் 14 பிறகு 300 குழந்தைகளுக்கு புத்தாடை வாங்கி கொடுக்கணும்ன்றது நாங்க தகவல் பண்ணிருக்கோம். சோ நாங்க எதிர்பார்க்கறது எல்லாம் உங்களோட உதவி, அது எப்படிப்பட்ட உதவியா இருந்தாலும் சரி, ஷாப்பிங் சென்டரா அன்னைக்கு எங்க கூட வந்து வாலண்டியர்ஸா ஹெல்ப் பண்ணாலும் சரி, ஷாப்பிங் முடிஞ்சு பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம மதிய உணவு கொடுப்போம். சோ அதுக்கு நீங்க உதவியா இருந்தா கூட எங்களுக்கு ஒரு பெரிய இதா இருக்கும். சோ எல்லாருமா ஒன்னா சேர்ந்து இந்த குழந்தைங்களுக்கு தீபாவளிக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சந்தோஷத்தை, அது ஒரு சின்ன சந்தோஷம் இல்லைங்களா. தீபாவளின்னு சொல்லும் போது கண்டிப்பா புத்தாடைதான் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்ம மூலியமா ஒரு சின்ன சந்தோஷத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்களா எங்க கூட கை கோத்தீங்களா இன்னும் நல்லா செய்யலாம். சோ 300 பேர் இந்த வருஷம் டார்கெட் பண்ணிருக்கோம். கடவுள் கிருபியால உங்களோட ஆதரவால இதை இன்னும் செய்ய முடிஞ்சிச்சுன்னா இன்னும் மேலும் நம்ம பெருசா செய்யலாம். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி.
1: மேலதிக விவரங்களை பெற அல்லது நிகழ்ச்சியில் பங்கேற்க கல்பனாவை 0315 551 8633 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
3: நம்மை சுற்றி
1: தீபாவளி வாழ்த்தட்டை உருவாக்கும் போட்டி. வாழ்த்தட்டை என்ற வழக்கம் இன்று காணாமல் போய்கொண்டிருக்கிறது. அதனை மீட்டெடுக்கும் விதமாக தீப திருநாள் வாழ்த்தட்டை உருவாக்கும் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மழலையர் பள்ளி தொடங்கி இடைநிலை பள்ளி மாணவர் வரை இந்த போட்டியில் பங்கெடுக்கலாம். மேல் விவரங்களுக்கு 0316 408 409 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.
0: நம்மை சுற்றி

0: நான் இங்க சுஜா சிலாவங்கல இருந்து பேசுறோம்.
1: சுஜா எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம்.
1: உங்களுக்கான வார்த்தை என்ன அப்படின்னா, பாடல்ல மணி அப்படின்ற சொல் இருக்கணும். அப்படி இருக்கிற ஐந்து பாடல்களை பத்தி நடத்துக்குள்ள சொல்ல போறீங்க.
0: டெலிபோன் மணி போல் சிரிப்போ இவளா.
1: அதேதான், வாங்க வாங்க, அடுத்து அடுத்து அடுத்து
0: வர மாட்டுது. ஐயோ கஷ்டம். மணி
1: மணி மணி ஆச்சு. கோவில் மணி ஓசை, முத்து மணி. இது இப்ப கேட்டுமே நம்ம பாட்டு.
0: ஆமா,
1: நிறைய இருக்குங்க. சரி பரவாயில்ல, இருந்தாலும் முயற்சி பண்ணீங்கல்ல, அதுக்காகவே பாட்டு கொடுக்கலாம். யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
0: நாத்தனாக்கு பர்த்டே. அவங்களுக்கு நான் விஷ் பண்றேன், இன்னைக்கு நல்லா நீரோடி நல்லா சந்தோஷமா இருக்கணும்.
1: சரி, அவங்க பேர் என்னது?
0: அவங்க பேர் சாந்தின்னு கூப்பிடுங்க. அவங்க பேர் வேதாம்பாள்.
1: வேதாம்பாளுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்து.
0: ஈசன் பட்ல கண்ணில் இன்னும் வரும் எனக்கு.
1: ஓ, கண்ணில் அன்பை வைத்தால் இந்த பாட்டா?
0: ஐயா ஆமா.
1: ஓ சரி சரி, அந்த பாட்டை கொடுத்துருவா உங்களுக்கு. வாங்க கேக்கலாம்.
0: தேங்க்யூ கிஷோர்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இன்றைக்கு வந்து உலக மொழிபெயர்ப்பு நாள் அப்படின்றதுனால நேயர்களுக்கு சவால் கொடுக்க போறோம்.
2: வசனமா பாடலா கேக்கலாமா?
3: வசனம்.
4: அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களா? நிறுத்தவே மாட்டீங்களா?
3: ராதாவும் சிவாஜியும் நடிப்பாரு.
2: முதல் மரியாதையா?
3: ஆமா, அந்த நிலாவத்தான்
2: ஒரு பாடல் தெரியுமா?
3: நாங்க மொழி பெயர்த்தோம்.
2: சரி, அந்த முதல்வரி மட்டும் ரவின் சொல்லி கொடுங்க.
3: இத்து புலாப்பு
2: எங்க ரவின்
1: சார், அந்த பாட்டை பாடி என்ன தங்கா பண்ணிட போறாங்க?
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: மடானி உங்களுக்காக.
3: ஹாமனி மடானி திட்டம் சீக்கிய கிறிஸ்தவ வழிபாட்டு தள நிர்வாகத்தினரின் கவனத்துக்கு. மித்ராவின் ஹாமனி மடானி திட்டத்துக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. குருத்வாராவையும் தேவாலயங்களையும் மேம்படுத்தும் நோக்கில் நிர்வாகம், கலை, சமூக நலன் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் உதவி வழங்கப்படுகிறது. October 13 விண்ணப்பத்துக்கான இறுதி நாள் www.mitra.gov.my.
2: மடானி உங்களுக்காக.

இப்போ மாதங்கி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, ஏன்னா மணி ஒன்னாக போகுது இல்லையா. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில யார் இன்றைக்கு வந்திருக்காங்க, பொன் கோகிலம் உங்களை சந்திக்க போறாங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நான் உங்கள் கிஷன். அடுத்த பாட்டு உங்களுக்காக ஷான் ரோடன் சாய்ந்தவி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: 90 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான எல்என்ஜி முதலீடு. பெட்ரோநாசும் கனடாவும் இணக்கம். அல் அக்ஸா பள்ளிவாசல் வளாகத்திற்குள் இஸ்ரேல் அத்துமீறல். மலேசியா கடும் கண்டனம். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். பிரிட்டிஷ் கொலம்பியா கித்திமாட்டில் அமைந்துள்ள இரண்டாம் கட்ட திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு திட்டம் எல்என்ஜி கனடாவின் இறுதி முதலீட்டு முடிவு 90 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட தனியார் துறை முதலீட்டிற்கு வழிவகுத்துள்ளது. பெட்ரோநாசும் அதன் கூட்டு பங்காளிகளும் இறுதி செய்துள்ள இந்த முடிவு விரிவாக்க திட்டம் தொடர்ந்து நடைபெற வகை செய்துள்ளதாக பிரதமர் டதோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இந்த விரிவாக்கம் உலகின் பெரும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு நிலையங்களில் ஒன்றாக எல்என்ஜி கனடா நிறுவனத்தை உருமாற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் பன்னாட்டு சந்தைகளுக்கான ஆற்றல் விநியோகத்தையும் இது வலுப்படுத்தும். இந்த வெற்றி பன்னாட்டு பங்காளிகளுடன் இணைந்து பெரும் ஆற்றல் திட்டங்களை செயல்படுத்தும் பெட்ரோநாசின் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமின்றி மலேசியாவின் நிபுணத்துவம் திறன்கள் மீதான நம்பிக்கையையும் இது புலப்படுத்துகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையாக இருந்த போதிலும் சமூகத்தின் சில பிரிவினர் தொடர்ந்து வாழ்க்கை செலவினம் தொடர்பான நெருக்கடியை எதிர்நோக்குகின்றனர். ஏனெனில் பொருட்கள், உணவு, வீட்டு வசதி, போக்குவரத்து ஆகியவற்றின் விலைகள் உயர்ந்துள்ளன. விலையேற்றம் பொதுவான ஒன்று, ஆனால் அது பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கம் ஆகியவற்றுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்று நிதித்துறை நிபுணர் இணைப்பேராசிரியர் டாக்டர் முகமது எடில் அப்துல் ஷுக்கோர் கருத்துரைத்தார். இருப்பினும் பொதுமக்கள் தங்கள் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட பெரும் பொருளாதார காரணிகளுக்கும் தனிநபர் குடும்ப நிலையில் நிர்வகிக்கக்கூடிய குறு நிதி சார்ந்த அம்சங்களுக்கும் இடையிலான வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். கூட்டரசு நில மேம்பாட்டு வாரியம் ஃபெல்டா முன்னாள் தலைமை இயக்குநர் 66 வயது டத்தோ ஃபைசுல் அஹ்மத் 2014 தலைநகர் செமராக் சாலையில் உள்ள அந்த வாரியத்துக்கு சொந்தமான 16 நிலங்களின் உரிமையை மாற்றுவதற்கான கடிதம் தொடர்பில் இயக்குநர்கள் வாரியத்தை ஏமாற்றியதாக இன்று செஷன் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டார். அதிகார பத்திரம் மூலம் அந்த 16 நிலங்களின் உரிமையை சைனர்ஜி ப்ரோமினட் நிறுவனங்களுக்கு மாற்றுவதற்கான உண்மையை மறைத்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. எனினும் நீதிபதி சுசானா ஹுசைன் முன்னிலையில் குற்றச்சாட்டை அவர் மறுத்தார். குற்றம் மெய்ப்பிக்கப்படுமாயின் துன்புறுத்தல் சட்டம் பிரிவு 420 கீழ் சிறை, புறம்படி, தண்டம் விதிக்கப்படலாம். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது மருத்துவ கண்காணிப்புக்காக நேற்று முதல் தேசிய இருதய கழகம் ஐஜியனில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனை உறுதிப்படுத்திய அவரது மகன் தான் ஸ்ரீ மொக்சானி மகாதீர் தமது தந்தை நலமாக இருப்பதாகவும் கவலைப்பட தேவையில்லை என்றும் கூறினார். தமது தாயார் துன் டாக்டர் சித்தி ஹஸ்மா முகமது அலியின் மறைவுக்கு பிறகு துன் டாக்டர் மகாதீருக்கு தேவையான மருத்துவ கவனிப்பு கிடைப்பதை உறுதி செய்வதற்கு அவரை ஐஜியனில் அனுமதிக்கும் முடிவு எடுக்கப்பட்டதாக தான் ஸ்ரீ மொக்சானி குறிப்பிட்டார். காலை 10 மணி வரை நாடு முழுவதும் 29 இடங்களில் காற்று மாசு குறியீடு ஐபியு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. இது ஸ்லாங்கூரில் ஜோஹான் சத்தியா, செராஸ், ஷா ஆலாம், கில்லான், பத்தாலிஞ்சயா ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது என்று காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMS தெரிவிக்கின்றது. குவாலலம்பூரிலும் பத்துமுடாவிலும் ஐபியு அதிகமாக உள்ளது. நெகிரிசெம்பிலானில் நீலாய், செரம்பான், பொட்டிக்சன் ஆகிய பகுதிகளில் ஐபியு ஆரோக்கியமற்றதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஜோஹோரில் பாசிர்குடாங், லாக்கேன், கோத்ததிங்கி, பங்கேராங், பத்துபஹாட் ஆகிய இடங்களில் காற்றின் தரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 2027 வரவு செலவு திட்டம் அரசாங்கத்திற்கும் தொழில்துறைக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதுடன் மலேசியாவின் செயற்கை நுண்ணறிவு ஆற்றலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பை வழங்குவதாக அமேசான் வெப் சர்வீசஸ் AWS தெரிவித்தது. மலேசியாவில் AI மலேசிய தயாரிப்பு திட்டத்தின் கீழ் வளர்ச்சி துறையாக அரசாங்கம் அடையாளம் கண்டுள்ளதாக AWS மலேசியாவின் மேலாளர் உசைன் முகமது அலி கூறினார். இதனிடையே AWS ஆய்வின்படி மலேசியாவில் AI பயன்பாடு கடந்த ஓராண்டில் 27 விழுக்காட்டிலிருந்து 38 விழுக்காட்டுக்கு உயர்ந்துள்ளது. பினாங்கு முத்தியாரா இலகுரையில் LRT நிர்மாணிப்பு பணிகளுக்கு வழிவிடும் வகையில் சுல்தான் அஸ்லான் ஷா சாலை நாளை முதல் நவம்பர் 15 வரை கட்டம் கட்டமாக மூடப்படும். அன்றாடம் இரவு 10 மணி முதல் காலை 5 மணி வரை மரங்கள் அகற்றும் பணிக்காக இடதுபுற பாதை மூடப்படும் என MRT நிறுவனம் தெரிவித்தது. இது சுங்காய்டுவா புறவழிச்சாலையிலிருந்து மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USM திடல் வரை கொம்தார் நோக்கிய பாதையையும் பத்துபான் இராணுவ முகாமிலிருந்து சனி பாயிண்ட் வரை பயன்லுபாசுக்கு செல்லும் பாதையையும் உள்ளடக்கியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உச்சி வெயில் வந்து காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை. ஆகவே உங்கள் உடற்பயிற்சிகளை இந்த நேரத்தில் வந்து குறைத்துக் கொண்டு காலை மற்றும் மாலை நேரத்திற்கு மாற்றிக்கொள்வது மிக சிறந்தது. வெளியே செல்லும் பொழுது கருப்பு நிறத்தை தவிர்த்து விட்டு தளர்வான உடைகள், அதாவது லூஸ் குளோத்ஸ், முக்கியமாக பருத்தி ஆடைகள், அதை அணிந்து கொண்டால் அந்த வியர்வையை வந்து கண்டிப்பாக வந்து அப்சார்ப் பண்ணும். தொப்பி மற்றும் குடையை பயன்படுத்துவது மிக முக்கியம்.
0: அவர் டாக்டர் தனீஸ்வரன் மருதமுத்து. அதீத வெப்ப காலத்தில் மக்கள் முன்னெடுக்க வேண்டிய முனைப்பு குறித்து ஆலோசனை கூறினார். செப்டம்பர் 28 நாள் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலத்தில் உள்ள அல் அக்சா பள்ளிவாசல் வளாகத்துக்குள் இஸ்ரேலிய ராணுவ படையினரின் பாதுகாப்புடன் 1000 மேற்பட்ட இஸ்ரேலிய சட்ட விரோத குடியேறிகளும் உயர் அதிகாரிகளும் அத்துமீறி நுழைந்ததை மலேசியா வன்மையாக கண்டித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தலைமையிலான அந்த படையெடுப்பு பன்னாட்டு சட்டத்தை மீறும் வகையில் உள்ளது என்று விஸ்மா புத்ரா சுட்டிக்காட்டியது. எனவே யூத ஆட்சி அத்தகைய திட்டமிட்ட மீறல்களை உடனடியாக நிறுத்துமாறு கட்டாயப்படுத்துவதில் உடனடியாக உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு குவாலலம்பூர் பன்னாட்டு சமூகத்தையும் குறிப்பாக ஐநா பாதுகாப்பு மன்றத்தையும் வலியுறுத்துகிறது. வடகொரிய போர் கைதிகள் இருவர் மாற்றப்பட்டது குறித்த தகவலை யுக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்டிருக்கலாம் என்று தென்கொரியாவின் உளவு அமைப்பு கருதுகிறது. யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதற்கு தென்கொரியாவில் பொதுமக்களின் ஆதரவை அதிகரிக்க இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. வடகொரிய வீரர்கள் இருவரை தென்பகுதிக்கு அனுப்பியதாக தெரிவித்த ஜெலன்ஸ்கி அவர்களை உயிருடன் கைது செய்வது எளிதன்று எனவும் குறிப்பிட்டார். ஹெய்தியில் வன்முறை கும்பல்களை ஒடுக்குவதற்காக நிலைநிறுத்தப்பட்டுள்ள கும்பல் ஒழிப்பு படையின் பணிக்காலத்தை மேலும் 6 நீட்டிக்க ஐநா பாதுகாப்பு மன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. கடந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்ட இந்த படையில் 5500 வீரர்களையும் 50 பொதுமக்களையும் பணியாளர்களாக நியமிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் அந்த இலக்கு இன்னும் எட்டப்படவில்லை. கடும் ஆயுதம் ஏந்திய கும்பல்களின் வன்முறையால் ஹெய்தியில் பல பகுதி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளூர் அதிகாரிகளால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலை நீடிக்கிறது. அர்ஜென்டினா உச்ச நீதிமன்றம் அதிபர் ஜேவியர் மிலேயின் நடவடிக்கைக்கு ஆதரவளித்து வெளிநாட்டினர் நிலம் வாங்குவதற்கான கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளது. 2023 பதவியேற்ற உடனேயே மிலே நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் வெளிநாட்டினர் அதிகபட்சம் 15 விழுக்காடு மட்டுமே வைத்திருக்க முடியும் என்ற கட்டுப்பாட்டை அகற்றினார். முதலீடுகளை ஈர்க்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு தொழிற்சங்கங்களும் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் எதிர்ப்பு தெரிவித்தன. ஜப்பானில் நடைபெறும் ஆசிய போட்டி. 36 ஆண்டுகளுக்கு பிறகு சிப்பா தக்ரோ பிரிவில் மலேசியா தங்கம் வென்றுள்ள நிலையில் திறன் மேம்பாட்டு திட்டத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இது அந்த விளையாட்டின் தொடர்ச்சியான சிறப்பை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என்று தேசிய தலைமை பயிற்றுநர் அகமது ஜைஸ் பஹருன் தெரிவித்தார். தேசிய மேம்பாட்டு அணியில் இணைவதற்கான திறன் கொண்ட இளம் விளையாட்டாளர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். $90 பில்லியன் அதிகமான எல்என்ஜி முதலீடு. பெட்ரோநாசும் கனடாவும் இணக்கம். அல் அக்சா பள்ளிவாசல் வளாகத்திற்குள் இஸ்ரேல் அத்துமீறல். மலேசியா கடும் கண்டனம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

வணக்கம் அன்பான நேர்களை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இசையும் இசையும் நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கின்றோம். மீனலா ஃபேமை கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். எப்பொழுதுதான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? வாங்க வாங்க, வணக்கம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சரி, இப்பொழுது தொடங்கும் பாடல்கள் இருக்கின்றன. அதே வேளையில உங்களுக்கான ஒரு சுவாரஸ்யமான தலைப்பும் காத்துக்கொண்டே இருக்கின்றது. எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான், புதுதா எதுவுமே இல்லை. இந்த பாடலுக்கு பிறகு, ஒரு பாடலுக்கு பிறகு நிச்சயமா இன்றைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அவசியமா நீங்க அழைத்து உங்களுடைய திட்டங்கள் இந்தாண்டு எப்படி இருந்தது அப்படிங்கறதையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்க. சரியா, உங்களோட பொன்கோக்கிலும் பேசிட்டு இருக்கேன். உற்சாகமான பாடல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன.

ஆமா, அப்படி மறந்து போன விஷயத்தை தான் இப்ப உங்களுக்கு நினைவு ஊட்ட வந்திருக்கேன். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு September 30 செப்டம்பருக்கும் நாம பை பை டாட்டா அப்படின்னு போயிட்டு வாங்க அப்படின்னு வழி அனுப்பி வச்சுட்டோம். இன்னைக்கு 30 ஆயிடுச்சு, நாளைக்கு 1 அக்டோபர் மாதம். எப்போதும் சொல்றதுதான், மாதம் முடியும் போது இப்பதான் தொடங்கின மாதிரி இருந்தது. ஆனா பாருங்க, அதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, நாளும் ஓடிட்டு இருக்கு, நாமளும் ஓடிட்டே இருக்கோம். சரி, என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா, என்ன தலைப்பு அப்படின்னு சொன்னா, நாளைக்கு 1 அப்படி பார்த்தோம் அப்படின்னா, December 31 வரை ஏறக்குறைய ஒரு 92 இருக்கின்றன. அப்போ இந்த 92 அதாவது விட்டதெல்லாம் பிடிக்கலாம் அப்படின்னு சிலரும், இல்ல நான் வந்து இதெல்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன் ஆனா இன்னும் நகராம இருக்கு, எப்படியாவது நகர்த்திடணும், இந்த 3 முடிச்சு காட்டிடணும் அப்படின்னு சிலரும் இருப்பீங்க. சரி, இந்த 3 உங்களுடைய திட்டம் தான் என்ன? ஆரம்பத்துல நீங்க போட்டு வச்ச திட்டங்கள் நிறைவேற்றியாச்சா? அப்ப எல்லாத்தையும் முடிச்சாச்சு, இந்த 3 அப்படி கொஞ்சம் ஓய்வா இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணமா, இல்ல ஒரு சில திட்டங்கள்லாம் இன்னும் நகராம தான் இருக்கு, அதை நகர்த்திடணும் அப்படிங்கறதா, இல்ல அது பாட்டுக்கு போகட்டும், அது பின்னால நானும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா? சரி, அழைச்சு நீங்க பேசலாம். இன்னும் 92 மட்டுமே, நாள்கள் மட்டும்தான் இந்த ஆண்டு 2026 நாம விடை கொடுக்க போறது. இப்ப அப்படி சொல்றோம், அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதமும் நான் இதுதான் சொல்ல போறேன், அக்டோபர் இறுதியில நாம இருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? சரி, அழைச்சு பேசுங்க. 03-2282-5733 அல்லது 4768 உங்களுடைய திட்டம் என்ன, கனவுகள் என்ன, அதெல்லாம் நடந்துருச்சா, இல்ல குட்டி குட்டி சின்ன சின்ன ஏதாவது செய்யணும்னு நினைச்சா, அந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடுச்சா?

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: நேரம் இப்பொழுது பிற்பகல் மணி 1:30. அடுத்து இடம்பெறுகின்றது வரலாறு. அதனை வழங்குகின்றார் வரலாற்று சிறப்புமிக்க கேரித்தீவு தொகுப்பாசிரியர் மு கோவிந்தசாமி.
1: கேரித்தீவு தோட்டங்களின் வரலாறு. சிலாங்கூர் மாநிலத்தில் கோலலங்காட் மாவட்டத்தில் இந்த தீவு அமைந்துள்ளது. லங்காட் நதி மற்றும் கில்லான் நதி முகத்துவாரத்தில் உள்ள தீவு கூட்டங்களில் கேரித்தீவும் ஒன்றாகும். இந்த தீவு சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும். இந்த தீவு ஆரம்ப காலகட்டத்தில் தீபகற்பமாக இருந்ததாகவும், பின்னர் சில சீன வியாபாரிகள் கால்வாய் ஒன்றை வெட்டி இதை தீவாக மாற்றியதாகவும், காலப்போக்கில் அந்த கால்வாய் அகன்று ஒரு நதியாக உருவெடுத்ததாகவும் செய்திகள் கூறுகின்றன. இந்த செய்திகளை 1920 தலைமை நிர்வாகியாக இருந்த ஜே ஜி மார்டின் மற்றும் அதன் பின்னர் தலைமை நிர்வாகியாக பணிபுரிந்த ஜே ஆர் கில்பர்ட் என்பவரும் 1980 எழுதிய கடிதங்களில் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். சிலாங்கூர் மாநில ஆளுநரின் அனுமதி பெற்று எட்வர்ட் வேலண்டைன் கேரி என்பவர் 1899 இந்த தீவிற்கு ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வின் வழி இந்த தீவு தோட்ட தொழில் துறை பயிர்களுக்கு ஏற்றதாக முடிவு செய்யப்பட்டது. அதன் பின்னர் 1900 அல்லது 1901 வாக்கில் இந்த தீவு தோட்ட தொழில் துறைக்கு ஏற்றவாறு நிலங்கள் மேம்படுத்தப்பட்டன. இந்த தீவை நிர்வகித்த எட்வர்ட் வேலண்டைன் கேரி அவர்கள் 1907-1908 ஜுக்ராலேன் அண்ட் ரப்பர் லிமிடெட் என்ற கம்பெனியை நிறுவி இந்த தீவை நிர்வாகம் செய்ததாக செய்திகள் கூறுகின்றன. கேரித்தீவு என்று அழைக்கப்படும் இந்த தீவிற்கு பல பெயர்கள் உண்டு. ஜுக்ரா தீவு, சிலையலாங் தீவு, கெலுவாங் தீவு, கில்லான் தீவு, தலுகொஞ்சேங் தீவு என்றும் இந்த தீவு அழைக்கப்படுகிறது.
0: வரலாறினை கேட்டீர்கள். அதனை வழங்கியவர் வரலாற்று சிறப்புமிக்க கேரித்தீவு தொகுப்பாசிரியர் மு கோவிந்தசாமி.

தனுஷ் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேரம் இப்பொழுது 1:37 இசையும் இசையும் நிகழ்ச்சியில பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றன. நீங்களும் கேட்டுட்டே இருக்கீங்க. சரி, இந்த வழியில இன்னும் 92 நாள்கள் தான் இருக்கு இந்த ஆண்டு முடிவதற்கு. அதனால என்னென்ன திட்டங்கள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். அதே வழியில நம்ம அழைத்திருந்தாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராதிகா. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, திட்டங்கள் எல்லாம் நிறைய வைத்திருந்தோம் தான், ஆனாலும் கூட அதை செயல்படுத்தணும் அப்படின்னும் போது இந்த ஆண்டுக்குள்ள முடிச்சிடணும்னு ஒரு திட்டம் வச்சிருந்தேன். அதாவது அவங்களுடைய வெளிநாட்டு பயணம் ஒன்று வச்சிருந்தாங்களா யூரோப் போறதுக்கு, அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. அது மட்டும் தான், ஆனா முடிஞ்ச அளவுல சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே செய்யலாம்னு யோசிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, உங்களுக்கு எப்படி என்னென்ன ஆசைகள்லாம் அதை நிறைவேற்றியாச்சா இல்லையா, இங்கெல்லாம் போகணும்னு நினைச்சிருங்க அதெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா, இல்லை அதை கொஞ்சம் ஒத்தி வைக்கலான்னு யோசிச்சிருக்கீங்களா? சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆண்டு கொஞ்சம் மேற்கல்வி தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி கூட யோசிச்சிருப்பாங்க. சரி, அப்படியா எதுவாக இருந்தாலும் நீங்கள் அழைச்சி பேசலாம்.

சின்மயி ஆனந்த் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நிரவி பொழுது 1:48 சில அழைப்புகள் வந்தது. அது வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இதைத்தான் சொல்லியிருந்தாங்க. அதாவது எதிர்பார்த்த மாதிரியான திட்டங்கள் எல்லாமே அமையலை இருந்தாலும் கூட அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து இந்த பக்கெட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பட்டியலில் தான் இருக்குது, விருப்ப பட்டியலில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இல்லைனாலும் எப்போவாவது அது நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, 92 நாள்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது ஆக்கப்பூர்வமான ஒன்றை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஏதாவது ஆக்கப்பூர்வமான செயல்கள் செய்யணும்னாலும் செய்யலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கைபேசியுடைய பார்க்கின்ற அளவை அல்லது டிக்டாக் இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய காணொலிகளை பார்க்கின்ற அளவை நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிற அந்த பயிற்சியை கூட நீங்கள் மேற்கொள்ளலாம். எது வேணாலும் செய்யலாம், ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யலாம்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: மனதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
4: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். பதங்பனார் லபு ரயில் நிலையங்களுக்கு இடையே இன்று காலை 6:24 25 கிலோவால்ட் மேல்நிலை மின்கம்பி துண்டிக்கப்பட்டதைத் தொடர்ந்து KTMB பயணிகள் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அது துண்டிக்கப்படுவதற்கு விலங்கு காரணமாக இருக்கலாம் என்று தொடக்க விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக KTMB கூறியது. இதனால் மின் ரயில் சேவை ETS, பதுகேவ்ஸ், புலவ் சபங் கம்யூட்டர் ஆகிய சேவைகளில் தாமதம் ஏற்பட்டது. இவ்வாண்டு பிறக்கும் குழந்தைகள் சராசரியாக 75.5 ஆண்டுகள் வரை வாழ்வார்கள் என்று மலேசிய புள்ளியியல் துறை கூறுகிறது. பெண் குழந்தைகளின் சராசரி ஆயுட்காலம் 78.1 ஆண்டுகளாகவும் ஆண் குழந்தைகளுக்கு 73.2 ஆண்டுகளாகவும் இருக்கும். மாநிலங்களின் அடிப்படையில் ஸ்லாங்கூரில் ஆயுட்காலம் அதிகமாகவும் திருங்கானுவில் குறைவாகவும் உள்ளது என்றும் அது தெரிவித்தது. பேரா பீடோர் சென்ட்ரலில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் நேற்று மாலை 6 மணி அளவில் 41 வயது உள்ளூர் ஆடவர் ஒருவர் துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆளானார். அதில் அவரது இடது தோள் பட்டையில் காயம் ஏற்பட்டதுடன் சம்பவத்தின் போது அவரின் வாகனத்தில் மேலும் 5 இருந்ததாகவும் மாநில காவற்படை தலைவர் டத்து முகமது அல்வி ஜைனால் அபிடின் கூறினார். தென்கொரியா யோங்இன் நகரில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் பிறந்த ரோய்பாவ், ஹொய்பாவ் ஆகிய 2 பண்டாக்களும் வரும் டிசம்பரில் சீனாவுக்கு அனுப்பப்பட உள்ளன. 2023 July 7 பிறந்த அந்த 2 பண்டாக்களும் 4 வயதை அடைவதற்கு முன்பு சீனாவுக்கு அனுப்பப்பட வேண்டும். வெளிநாடுகளில் பிறக்கும் பாண்டாக்கள் உள்ளிட்ட எல்லா பாண்டாக்களும் சீனாவுக்கு சொந்தமானவை என்பதுடன் அவை குத்தகை அடிப்படையில் மட்டுமே பிற நாடுகளில் பராமரிக்கப்படுகின்றன. அணு ஆயுதங்கள் அற்ற உலகை உருவாக்குவதற்கான புதிய பாதையை வகுக்க அனைத்து தரப்பினரும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்ரஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அணு ஆயுத குறைப்பு சலுகை அல்ல என்றும் அணு ஆயுத பரவல் தடுப்பு உடன்பாட்டின் கீழ் அது சட்டப்படியான கடமை என்றும் அவர் வலியுறுத்தினார். கல்ஃப் ஏ பஹ்ரைன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 பந்தயம் October 2 to 4 வரை சுபங் பன்னாட்டு பந்தய தடத்தில் நடைபெறவுள்ள இதில் மெர்சடீஸ் AMG பெட்ரோனாஸ் அணி ஆதிக்கம் செலுத்தும் என நாட்டின் முன்னாள் F1 பந்தய வீரர் அலெக்ஸ் யோங் கணித்துள்ளார். அந்த அணியின் மேம்படுத்தப்பட்ட கார் நம்பிக்கை அளிக்கும் வகையில் இருப்பதாக அலெக்ஸ் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது தொடக்கம் நம்ம பழைய பாடல்களை கேட்கப் போகின்றோம். அந்த வகையில் தொடக்கமாக TMS பி சுசிலா கொண்டு வரக்கூடிய பாடல்.

சூரியகாந்தி திரைக்காக அந்த பாடல் இடம்பெற்றது. ஒவ்வொரு வரியுமே அந்த பாடல் இடம்பெற்றவர்கள் அத்தனையும் தத்துவங்கள் அப்படின்னே சொல்லலாம். வாழ்வியலை சொல்லக்கூடிய எல்லா தத்துவங்களும் அடங்கிய ஒரு பாடல் அது. சரி, 2:20 நாம் இசையும் இசையும் பழம் பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக பி. சுசிலா வருகின்றார்.

ஏம் ராஜா பிசிசில அந்த பாடலை கொண்டு வந்தார்கள், கொஞ்சம் சோகமா இருந்தது இல்லையா? சரி, நீங்களும் சோகமாயிட்டீங்களா? இல்லை இல்லை, சில நேரங்களில் பாடல்களை கேட்டுட்டு வரும்போது ஒரு சில சோக பாடல்கள் நமக்கு ஒரு சில மனநிலைகளுக்கு இட்டு செல்லும் தான். அந்த சோகத்திலையும் ஒரு சுகம் இருக்கு அப்படின்னு தான் சிலர் அழைச்சி சொல்லியிருந்தாங்க. சரி, பாடல்கள் சுகமா இருந்தா அதுதான் மகிழ்ச்சி. அடுத்ததாக திருச்சி லோகநாதன், சீர்காழி கோவிந்தராஜன் இருவரும் வருகின்றார்கள்.

சுசிலா கே ஜே யேசுதாஸ் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இசை மிசம் நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றீர்கள். நிச்சயமாக பாடல்கள் யாவும் உங்களை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அடுத்ததாக பி சுசிலா வருகின்றார்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்றீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். வடகிழக்கு பருவமழை காலத்தை எதிர்கொள்ள மலேசிய பொது தற்காப்பு படை APM நாடு முழுவதும் உள்ள தரை, நீர், வான்வழி செயல்பாட்டு இயந்திரங்களின் தயார் நிலையை வலுப்படுத்தியிருப்பதாக APMன் பேரிடர் நடவடிக்கை நிர்வாக பிரிவு இயக்குநர் முகமது அட்சார் முஜாப் தெரிவித்தார். அத்துடன் எவ்வித சூழ்நிலையையும் எதிர்கொள்ள அதன 12,927 உறுப்பினர்களையும் தயார் நிலையில் வைத்திருப்பதாக அவர் கூறினார். பஹாங் குவாந்தானில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் மெகா எட் ரொம்பென் மடானி வேளாண் விற்பனை அடுத்த மாதம் 2 தொடக்கம் 3 நடைபெறவிருக்கிறது. 30 விழுக்காடு வரையில் விலை கழிவு வழங்கப்படும் அந்த விற்பனை விழாவை கூட்டரசு விவசாய சந்தை வாரியம் ஃபார்மா ஏற்பாடு செய்திருப்பதாக அதன் மாநில இயக்குநர் ரஷீலா மாமா தெரிவித்தார். கடாவில் அண்மையில் பதிவு செய்யப்பட்ட வெறிநாய்கடி சம்பவத்தை தொடர்ந்து அம்மாநில கால்நடை சேவைத்துறை கடந்த 4 சங்லூன் பகுதியில் பூனை நாய்களின் மாதிரிகளை சேகரித்துள்ளது. 50 மாதிரிகள் சம்பவ இடத்திற்கு அருகில் காணப்பட்ட நாய்கள் பூனைகளிடமிருந்து சேகரிக்கப்பட்டதாக அத்துறை இயக்குநர் டாக்டர் ஷஹாருல் அக்மார் தாலிப் கூறினார். அவை பரிசோதனைக்காக பினாங்கு புகைத்தங்கா கால்நடை ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. உணவு இழப்பையும் விரயத்தையும் குறைக்கும் நடவடிக்கை வேளாண் உணவு முறைகளை சீரமைக்க உதவும் என ஐநா உணவு வேளாண் அமைப்பு FAO தலைமை இயக்குநர் கு டாங்யூ கூறினார். மேலும் இயற்கை வளங்களை பாதுகாக்கவும் காடுகள் மீதான அழுத்தத்தை குறைக்கவும் இது உதவும் என FAO ஐநா சுற்றுச்சூழல் திட்டம் UNEP-யின் கூட்டு நிகழ்வில் டாங்யூ இதனை தெரிவித்தார். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை போர் குற்றவாளி என கத்தார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி தெரிவித்துள்ளார். வட்டாரத்தில் பதற்றம் அதிகரித்திருந்தாலும் டோஹா தனது அமைதி தூதர் பேச்சை தொடரும் என்று கத்தார் வெளியுறவு அமைச்சருமான அவர் வலியுறுத்தினார். பிரிட்டன் செய்தியாளர் பியர்ஸ் மோகனுடனான நேர்காணலின் போது ஷேக் முகமது இவ்வாறு கூறினார். 15th 5th திட்டத்தை செயல்படுத்தும் காலம் முழுவதும் சீனா வெளிப்படையான அனைவரையும் உள்ளடக்கிய பலனளிக்கும் கூட்டு ஒத்துழைப்பை அடிப்படையாக கொண்ட உலக அறிவியல் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்கும். சீன அறிவியல் தொழில்நுட்ப துணை அமைச்சர் ஜாங் யான்ஜோன் செய்தியாளரிடம் இத்தகவலை பகிர்ந்து கொண்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

மின்னலின் இசை மிசம் நிகழ்ச்சி தொடர்ந்து நீங்கள் இணைந்திருந்தா அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சியா. இப்பதான் கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களா, வாங்க இந்த பக்கம். சரி, இனியும் பாடல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதே வழியில டிக்டாக் பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு 30ஆம் தேதி செப்டம்பர் மாதம், யாருக்கெல்லாம் பிறந்த நாள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் டிக்டாக் பக்கம் வரலாம். அங்க வந்து வாழ்த்துக்களை நீங்க தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வாழ்த்தினை நாங்கள் வந்து இங்க அறிவிப்பு செய்ய காத்துட்டு இருக்கோம். அது காத்தோட காத்தா போயிடாம இருக்க சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட சொல்லிருங்க, உனக்காக நான் வாழ்த்து சொல்லியிருக்கேன், வானொலியில் மறக்காம கேளு அப்படின்னு சொல்லி, அல்லது தவறிவிட்டாங்க வேலையா இருப்பாங்க அப்படின்னா நீங்க ஒரு ஒலிப்பதிவு செய்து அனுப்பி வச்சிருங்க. சரி, அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஏன்னா ஐயோ நான் கேட்கலையே அப்படின்னு வருத்தமாயிடக்கூடாது இல்லையா, அந்த வாழ்த்து. அதனால அந்த வாழ்த்து வருத்தமாகறதும் வாழ்த்து ஆகிறதும் மகிழ்ச்சி ஆகிறதும் உங்க கையில தான் இருக்கு. அதெல்லாம் தொடர்ந்து இணைந்துருங்கள். சரி, யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்தனால என்னென்ன வாழ்த்துலாம் சொல்ல போறாங்க நம்ம நேர்கள் அப்படிங்கறது தொடர்ந்து நாம கேட்க போறோம்.

ஒரு இசை மழை அப்படி ஓஞ்சது மாதிரி தானே இருக்கு. ஆமா, நரேஷ் வரலதா குழுவர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். நேர்மை பொழுது 3:10 இசை மியூசியம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதே வேளையில டிக்டாக் பக்கம் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்த்துகளும் இடம்பெற காத்திருக்கின்றன.

0: நான் சிவகாமி பேசுகிறேன் அக்கா. என்னோட தம்பியோட பிறந்த நாள், அவர் பேரு பாலு பால்சாமி. அவருக்கு இந்த வருடம் 19 வயது பூர்த்தி ஆகுது அக்கா. வீட்டுல அப்பா, அம்மா, சுப்பிரமணியம் செல்லம்மாள், அக்கா சிவகாமி மகாலட்சுமி, அப்புறம் அவங்க மாமா யோகேஸ்வரன், எல்லாரும் சேர்ந்து அவர் எப்பொழுதும் மன திருப்தியோட சந்தோஷத்தோட வாழணும்னு வாழ்த்திக்கிறோம் அக்கா.
1: நன்றிமா, நன்றி, வணக்கம். நாங்களும் எங்களோட வாழ்த்து சொல்லிடுறோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். யார் பேசுறீங்க?
0: என் பேரு பத்மநாதன்.
1: பத்மநாதன், எங்க இருந்து அழைக்கிறீங்க பத்மநாதன்?
0: நான் வந்து கேரளா இருக்கேன்.
1: சரி, கேல்ல பக்கம் தான் இருக்கீங்க. சரி, சொல்லுங்க, யாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, அவங்க பேரு எலினா தாமஸ். ரொம்ப ரொம்ப ரொம்ப நாள் கூட்டாளி, வெரி குட் ஃப்ரெண்ட். அவங்க ஒரு பைக்கிங் குரூப்ல தெரியும்.
1: ஓ, அப்படியா?
0: ஆமா.
1: அப்ப பெண்கள் நிறைய பேர் தான் இப்ப வந்து இந்த மோட்டார் வண்டி எல்லாம் ஓட்டுறதுல ரொம்ப ஆர்வமா தான் இருக்காங்க.
0: கண்டிப்பா நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கல்யாணத்துக்கு எஸ்கார்ட் சாரி கட்டி ஹாலிடே வச்சுல போற பொம்பளைங்களும் நிறைய பேர்.
1: அடேங்கப்பா, பாருங்க பெண்கள் எப்படி வந்து அடுத்தடுத்துன்னு பயம் இல்லாம ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பயம் என்னன்னே தெரியல. ஆமா, சரி, இப்போ எலினா தாமஸ் அவங்களுக்கு நீங்க வாழ்த்து சொல்ல போறீங்க. அவங்க எங்க இருக்காங்க?
0: அவங்க சென்னையில தான் இருக்காங்க. ஆமா, அவங்களோட பர்த்டே நேத்து போச்சு.
1: இன்னைக்கு நீங்க வானொலி வழியா வாழ்த்து சொல்லிடுறீங்க.
0: ஆமா,
1: சரி, ரொம்ப நன்றிங்க பத்மநாதன். நாமும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வோம்.

பெயர்லேயும் பாட்டு இருக்கிறது பாருங்க, இப்படிலாம் வந்து பேரை சொல்லி பாடலை வந்து ஒளிபரப்பு செய்ய முடியுது. சரி, ஹெலனா அவங்களுக்கு நம்மளுடைய பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடுவோம். டிக்டாக் பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு யார், ருத்ரா வந்து அனுப்பியிருக்காங்க, பிரவீந்திரன் அவர் வந்து பத்தாலஞ்சு ஸ்லாங்கூரில் இருக்காராம், பாலகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்துன்னு தெரிவிச்சிருக்காங்க. பாலகிருஷ்ணன், மூர்த்தி, செல்வி, நாளைக்கு பிரவீந்திரனுக்கு பிறந்தநாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று பீட்டருக்கு பிறந்தநாளா, அம்மா ருக்குமணி, ரூபன், மேரி, கெவின், கெவின் கிருஷ்ணா ஆகியோர் டெங்கேல இருக்காங்க, அவங்கெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, அதே வேளையில் நூருளுடைய தந்தையாருக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு நூருள் வந்து செய்தி அனுப்பியிருக்காங்க. வாழ்த்துக்களை வந்து மகள் அன்பு மனைவி அப்துல் கஃபூர் பினாங்கில் இருக்காராம் அவங்க அப்பா, அவங்களுக்கு வந்து மகள் அன்பு மனைவி ஆகியோர் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதே வேளையில் மகள் விக்னேஸ்வரிக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பந்திங்கில் இருக்காங்களாம் தமிழ் செல்வி செய்தி அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சரி, அதே வேளையில் யார் அடுத்தடுத்து நிறைய செய்திகள் இருக்கா, அதனால் சரி எல்லாமே வாழ்த்து செய்திகளா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துட்டேன். அப்புறம் தவற விட்டுறக்கூடாது இல்லையா, எல்லாருமே கொஞ்சம் இந்த பக்கமும் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, அதே வேளையில் இந்த டிக்டாக் பக்கம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நீங்கள் வந்து வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்ளலாம். சரி, தியாமித்ரா நாயருக்கு பிறந்தநாள் வாழ்த்தா அத்தை மைத்திலி செய்தி அனுப்பியிருக்காங்க. சரி, தியாமித்ரா நாயருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம். அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரில் ஒருவராகவும் இறை நம்பிக்கையாளர்களின் தாயாகவும் இருக்கின்றார்கள். அவர்களின் குடும்பம் உன்னதமான குடும்பம் என்று போற்றப்படுவதற்கு முக்கிய காரணம் அவர்களின் சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் இஸ்லாத்தின் தூண்களாக விளங்கியதே ஆகும். நபிகளாரின் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியான உம்மு ஃபதல் அவர்களின் கணவராவார்கள். அவர்களின் மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறும் பொழுது குர்ஆன் விரிவுரையாளர்களில் மிகச் சிறந்தவரும் மிக நேர்த்தியானவரும் ஆவார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. காலித் பின் வலீத் அவர்களும் மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியின் மகனாவார். இப்படிப்பட்ட பெரிய பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்தான் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்னை அவர்கள் நபி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்களின் உம்ராவின் போது நபி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்களை மனம் செய்து கொண்டார்கள். மிகச்சிறந்த ஞாபக சக்தியை பெற்றிருந்த காரணத்தினால் இறைத்துதர் சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்களின் நபி மொழிகளை நன்கு மனனமிட்டிருந்தார்கள். 76 நபி மொழிகளை அறிவித்திருக்கின்றார்கள். அன்னை அவர்கள் பெண்கள் சம்பந்தமான வினாக்களுக்கு விடையாக பல ஹதீஸ்களை அறிவித்து உள்ளார்கள். சஹீஹ் புகாரி நபிமொழி தொகுப்பில் அன்னையின் மூலம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு நபிமொழியில் ஒருவர் இறைத்துதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், இறைத்துதர் அவர்களே, வெண்ணெய் கட்டியில் எலி விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். அதற்கு எலியையும் அது விழுந்த இடத்தையும் சுற்றில் உள்ள பகுதியில் உள்ளவற்றை எரிந்துவிட்டு மீதி உள்ளவற்றை உண்ணுங்கள் என்று கூறினார்கள் நபி அவர்கள். முஸ்னத் அபு யாலா, முஸ்லிம் அபு தாவூத் மற்றும் நஸஈயில் அன்னையின் பெயரை கொண்டு ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி ஆவார்கள். உங்களது ஒருவரது பாத்திரத்தில் ஈ விழுந்துவிட்டால் அதை அவர் அதிலேயே முக்கி அமிழ்த்தட்டும், பிறகு அதை வெளியே எடுத்துவிட்டு அந்த பானத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏனெனில் ஈயின் இரண்டு இறக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் உள்ளது என்று அறிவித்திருக்கின்றார்கள். இதை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இரண்டு ஹதீஸ்களில் முதலாவதாக கூறியது எலி பற்றிய ஹதீஸ். அதாவது எலி வெண்ணெய் கட்டியில் விழும்போது வெண்ணெய் என்பது திடப்பொருள், எனவே அது விழுந்த இடத்தில் இருக்கும் அதை மட்டும் நீக்கிவிட்டு மற்றவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த ஹதீஸ் குடிக்கக்கூடிய பானங்களில் விழக்கூடிய ஈ பற்றிய ஹதீஸ். இது நமக்கு கேட்பதற்கு வித்தியாசமாக இருக்கின்றதல்லவா? ஏனென்றால் பானம் திரவப்பொருள். திரவப்பொருளில் ஒரு ஈ விழுந்துவிட்டால் நாம் மிகவும் அருவறுக்கத்தக்க செயலாக அதை நினைப்போம். ஆனால் அல்லாஹுவின் தூதர் இவ்வாறு அறிவித்திருக்கிறார்கள், அதன் இரண்டு இறக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் உள்ளது என்று. பொதுவாக ஈயானது அசிங்கமான சுகாதார கேடான இடங்களிலும் கழிவு பொருட்கள் தேங்கும் இடங்களிலும் அதிகம் இருக்கும். ஈ கிருமி தாக்குதலுக்குரிய இடங்களில் வசித்தாலும் கிருமிகளினால் ஈக்கள் இறப்பதில்லை. அமெரிக்காவின் கர்னல் பல்கலைக்கழகம் 6 பெண் ஈக்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு 15,345 ஜீன்களை பிரித்து வகைப்படுத்தினார்கள். வீட்டு ஈயின் நோய் எதிர்ப்பு ஜீன்கள் மிக அதிக அளவில் இருப்பது ஆய்வாளர்களை ஆச்சரியப்படுத்தியது. மேலும் ஈயினால் சுமார் 100 வகையான நோய் கிருமிகள் பரவுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் ஈக்களின் உடலிலே அல்லாஹ் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை வைத்திருப்பதால் தான் அவை பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளால் தாக்கப்படுவதில்லை. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஈயின் நோய் எதிர்ப்பு ஜீன் மற்றும் விஷமுறிவு ஜீன்களை தனியாக பிரித்தெடுப்பதன் மூலமாக மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களை தடுப்பதற்கும் கூட இந்த மருந்தை பயன்படுத்த முடியும். மற்றும் சுகாதார கேடான இடங்களில் உருவாகும் கிருமிகளை கட்டுப்படுத்தவும் இவை பெரிதும் பயன்படும் என்று கூறுகின்றார்கள். ஈயின் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க அந்த ஜீன்கள் மனிதர்களுக்கு பயன்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் இன்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அன்று சொன்னது இன்று அறிவியல் அறிஞர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது அல்லவா? நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு சுவனமலர்கள் நிகழ்ச்சியை செவிமடுப்போம்.

நல்லது நேயர்களே, ஈ பற்றிய கேள்விப்படாத வித்தியாசமான அறிவியல் முடிவை பற்றி நாம் கேள்விப்பட்டோம் அல்லவா? மற்றும் ஒரு செய்தியாக அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவி

0: முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பு நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த படுக்கைக்கு கீழாக நாய்க்குட்டி ஒன்று படுத்திருந்தது. அதை பார்த்த பொழுதுதான் நபி அவர்கள் அதை விரட்டி விடும்படி கூறினார்கள். அந்த நாய்க்குட்டியை அப்புறப்படுத்திவிட்ட பின்பு அது படுத்து இருந்த இடத்தை தண்ணீரை கொண்டு கழுவி விடப்பட்டது. தண்ணீரை கொண்டு 7 முறை கழுவி விட்ட பின்பு உடனே ஜிப்ரயீல் அலைஹி வஸலாம் அவர்கள் வருகை தந்து விட்டார்கள். பின் ஜிப்ரயீல் அலைஹி வஸலாம் அவர்களிடம் தாங்கள் கூறி சென்ற நேரத்திற்கு வராததன் காரணம் என்ன என்று நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, அதற்கு ஜிப்ரயீல் அலைஹி வஸலாம் அவர்கள், நாயும் உருவப்படங்களும் எங்கே இருக்கின்றனவோ அங்கு வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று பதிலளித்தார்கள். நபி அவர்கள் எதை கூறினாலும் அதை கேட்டு அதன்படியும் அதற்கு மேலாகவும் அமலை செய்பவர்களாக இருந்தார்கள் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி அவர்களின் இந்த சம்பவத்தின் காரணமாக அன்னை அவர்கள் நாய் மற்றும் உருவங்கள் பொறித்த எதையும் வீட்டிற்குள் சேர்ப்பதில்லை. நாமும் இக்காலத்தில் நம் சொந்த பந்தங்கள், நம் உறவினர்கள் அல்லது நாமே நினைவாக எடுத்துக்கொண்ட எத்தனையோ புகைப்படங்களை நம் வீட்டின் நுழைவாயிலில் மாட்டி வைத்து அழகு பார்க்கின்றோம். எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கின்றனவோ அந்த வீட்டில் வானவர்கள் நுழைவதில்லை. பரக்கத்துடைய மலாய்க்கத்துமார்கள் நுழைவதில்லை. ரஹ்மத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் நம் வீட்டிற்குள் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நாய் மற்றும் உருவப்படங்களை நாம் வைப்பதை தவிர்க்க வேண்டும். நபி அவர்களின் வாக்கை அப்படியே ஏற்று நடக்கக்கூடியவர்களாக அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், நான் என் உம்மத்துக்கள் மேல் அக்கறை இல்லாதவனாக இருந்திருந்தால் என்னுடைய உம்மத்துக்களை தினமும் ஐவேளையும் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கும்படி ஏவியிருப்பேன் என்று கூறினார்கள். அதாவது, என்னுடைய உம்மத்துக்களின் நேரம் மற்றும் அவர்களுடைய வேலைப்பழுவின் காரணமாக நான் சொல்லுவது அவர்களுக்கு சிரமமாக இருக்குமோ என்று நினைத்தே நான் அவர்களை தினந்தோறும் ஐவேளையும் அல்லது ஒளி செய்யும் பொழுதெல்லாம் இஸ்வாக் செய்யும்படி நான் ஏவவில்லை என்ற அடிப்படையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை கேட்டதில் இருந்து அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிஸ்வாக் செய்வதை தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்படியாக செய்து வந்தார்கள். கேட்ட அன்றிலிருந்து அவர்கள் வஃபாத் வரையிலும் எப்பொழுதெல்லாம் ஒது செய்வார்களோ அப்பொழுதெல்லாம் மிஸ்வாக் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், பல் ஈறுகளில் இருந்து இரத்தம் வந்துவிடும் அளவுக்கு அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அந்த அளவிற்கு கணவருக்கும் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 51ஆம் வருடம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக இருந்த நேரத்தில் மரணமடைந்தார்கள். மக்காவில் வைத்த அன்னை அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அவர்கள் மனம் நிலை கொள்ளாமல் எதையோ நினைத்து ஏங்குவதை பார்த்த அவர்களின் உறவினர்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை மைமுனா அவர்களை மனம் முடித்த அந்த மக்கத்து புறவெளிக்கு சரஃப் என்ற இடத்திற்கு அன்னை அவர்களை அழைத்துச் சென்ற பொழுது அன்னை அவர்களின் உயிர் அவ்விடத்தில் பிரிந்தது. எந்த இடத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து திருமண வாழ்வை மேற்கொண்டார்களோ அந்த இடத்திலேயே அன்னை அவர்களின் உயிர் பிரிந்தது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை ஏற்க அன்னை அவர்களுக்கு ஜனாசா தொழுகை, இறுதி தொழுகை நிறைவேற்றப்பட்டு கண்ணியமான முறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களின் மறுமை வாழ்வை பிரகாசமாக வைத்திருப்பதைப் போல அல்லாஹ் நம்முடைய வாழ்வையும் சிறப்பாக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கின்.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
4: இந்த அளவில் இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். அடுத்து தீரா இசையில உறவுகள் தொடர் கதையில உங்களை சந்திக்க தெய்வீகன் தாமரை செல்வன் காத்துட்டே இருக்காரு. மீண்டும் நாம சந்திப்போம். அன்பு வணக்கம் நேர்களே.
5: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க

0: தொகுப்பு சேர அந்த ஒரு நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல் இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசேதும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்து கொண்டிருக்கிறது மின்னல் FM.

வணக்கம். சலாம். மலேசியா மதானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்லும் பெரும் பணிகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதற்கு மன உறுதி, புரிதல், அறிவுத்திறன் கொண்ட இளம் தலைமுறையினர் நாட்டிற்கு தேவைப்படுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். பல்வேறு சவால்கள், குறிப்பாக சிக்கல் மிகுந்த நாட்டின் நிர்வாக பொறுப்புகளை கையாள்வதற்கு அத்தகைய இளையோரின் தலைமைத்துவ திறன்களும் பண்புகளும் மிகவும் முக்கியமானவை என்றவர் கூறினார். எக்ஸ்பிரஸ் ரயில் லிங்க் நிறுவனம் ERL கேலாய எக்ஸ்பிரஸ், கேலாய டிரான்சிட் சேவைகளுக்கான கட்டணத்தை ஒருங்கிணைக்கவிருக்கிறது. KL சென்ட்ரலுக்கும் கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம், KLIA முதலாம் முனையம் இரண்டாம் முனையத்துக்கும் இடையிலான பெரியவர்களுக்கான ஒரு வழி பயண கட்டணம் 55 ரிங்கிட்டிலிருந்து 65 ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்படுகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரி முதலாம் நாள் தொடங்கி இது நடப்புக்கு வருவதாக ERL விவரித்தது. கோலாலம்பூர் மாநாட்டு மையம் KLCC-யில் அக்டோபர் 3-4 நாள்களில் நடைபெறவுள்ள 2026 தேசிய பட்டதாரி வேலைவாய்ப்பு விழாவில் 8000-க்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. 200 நிறுவனங்கள் பங்கேற்கும் அவ்விழாவில் பட்டதாரிகளுக்கும் வேலை தேடுவோருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படவிருப்பதாக சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசு வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெர்மன் வான் கட்டுப்பாட்டு அதிகார தரப்பு அதன் விமான நிலையத்துக்கு அருகே திருகூர்த்தியை கண்டறியும் முறையை செயல்படுத்த தொடங்கியுள்ளது. பெர்லின் பிரண்டன்பர்க் விமான நிலைய அமைப்பு விமானங்கள் வந்திறங்கும் புறப்படும் தளங்களில் முன்னதாக ட்ரோனை கண்டறியும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் விமான போக்குவரத்து பாதுகாப்புக்கு ஏற்படக்கூடிய இடர்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிப்பதையும் அது மேற்கொள்ளும் என அந்நாட்டின் போக்குவரத்து அமைச்சு தெரிவித்தது. ஜப்பானின் நகோயா நகரில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டிகளின் போது ஏற்பட்ட பல்வேறு சிரமங்கள் குறித்து அந்நகர ஆளுநர் இச்சிரோ ஹிரோசவா புதன்கிழமையன்று விளையாட்டாளர்களிடம் மன்னிப்பு கோரினார். ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டு போட்டியான இதில் தங்கும் வசதிகளிலும் போக்குவரத்துகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் எழுந்தன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

இனிய வணக்கம் எல்லோருக்கும். இனலின் தீரா இசை உங்களை தேடி வந்தாச்சு. மாலை நேரம், வெளியில நல்ல மழை, இதெல்லாம் கிடைக்காத சொர்க்கத்தின் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எப்போதுமே மழை வந்தா எனக்கு தனிப்பட்ட முறையில அது ரொம்ப பிடிக்கும். அது சாயங்கால நேரம் அன்னைக்கு புதன்கிழமையா இருந்தா கூடுதல் மகிழ்ச்சி ஒண்ணு கிடைக்கும். மழை அப்படின்றது நமக்கு சில அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம் வாழ்க்கையில, ஆனால் மழையில் கிடைக்கக்கூடிய சில இன்பங்களும் சில உணர்வுகளும் வேற எங்க தேடினாலும் கோடி கொடுத்தாலும் கிடைக்காதுன்னு வாங்களே, அந்த மாதிரி மழை வரும் சூழலை மட்டும் அப்ப மட்டும்தாங்க உணர முடியும். அதுவும் மழைக்கு முந்தைய பிந்தைய காலம் இருக்கு இல்லையா, அப்பா அதுல ஒரு தனி இன்பம். இன்னைக்கு மழை துளிகளின் மகிழ்ச்சியோடு வாங்க தீரா ஈஸியை ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம தொடங்கலாம். மழையை ரசிச்சுட்டு கையில ஒரு தேநீரோ காஃபியோ அதுவும் இருக்கும். இந்த பக்கம் உங்களுக்கு தீரா ஈஸியில் 80, 90, 2000 பாடல்களும் இருக்கும். நீங்க எப்போதும் கேட்கும் இளமை புதுமை, இளமை புதுமை இனிமை மின்னல் உங்களோட இருக்கு. எஸ்பிபி ஜானகி பாடிய இந்த பாடலோடு இன்றைய சாயங்காலத்தை அப்படியே நல்லபடியா வரவேற்கலாமா?

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:16. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:16.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

இந்த பாடல் இடம்பெறும் போதெல்லாம் எல்லாரும் கேட்பாங்க, ஆஷா போஷ்லியுடைய குரல் வேணும் அப்படின்றத கேட்பாங்க. சில பேருக்கு மனோ மட்டுமே பாடுனா அது பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை, அது அப்படிதான். இந்த ஒரு பாடல் நம்ம வந்து மகிழ்ச்சியான ஒரு பாணியில் இருக்கிற பாடலை கொடுக்கும் போது தி வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், டக்குன்னு சொல்லுவாங்க. இதுல சோகமான ஒரு பக்கமும் இருக்குமே, அந்த பாடல் இடம்பெற செய்யல அப்படின்னு. இந்த கேள்வியை கேட்டதுனாலேயே உங்களுக்காக அடுத்து வரக்கூடிய பாடல், வழக்கமா நம்ம மகிழ்ச்சியான கட்டத்துல தான் கேட்போம், ஆனா இன்னைக்கு இந்த பாடலை உங்களுக்கு சோகமான அந்த சாயல் இருக்கிற பாடலை தான் கொண்டு வந்திருக்கிறோம். ஏசுதாஸ் அவர்கள் பாடக்கூடிய பாடல். இப்ப கேட்கும் போது தெரியும், ஓ ஆமா சில மாற்றங்கள் இருக்கு இந்த பாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. முன்பு 80-90களில் வந்த பாடல்கள் எல்லாம் இந்த மாதிரியான வேற்றுமையை வந்து இசைஞானி ரொம்ப அழகா அதை காட்டியிருப்பாரு. இன்னைக்கு அது அப்படி இல்லை, ஏன்னா அந்த பாட்டு ரெண்டு பேர் ஒன்னா இருக்கும் போது அந்த பாடல் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கும், அதுக்கப்புறம் அவங்களுடைய பிரிவு வரும்போது அங்கேயும் இந்த பாட்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கும். உதாரணத்துக்கு ரொம்ப வேகமா போனுச்சுன்னா ரொம்ப மெதுவா போவோம், ஆனா இந்த பாட்டை மெதுவா தான் கேட்டோம், அது மகிழ்ச்சியான தருணத்திலையும் சோகமா இருக்கும் போதும் அதுக்கேத்த மாதிரி மாத்தி இருக்காரு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு மேஜிக் அப்படின்வாங்களே அதெல்லாம் அவர் தான் செய்யக்கூடியவர். ஏசுதாஸ் அவர்களுடைய குரல்ல பாட்டு வந்துட்டு இருக்கு, ஆனா இந்த பாடல் இப்போ சோக பாணியில நம்ம கேட்க போறோம். வித்தியாசம் புரியுதா தெரியுதான்னு கொஞ்சம் கேட்டு பாருங்க.

என்ன தனிப்பட்ட முறையில கேட்டீங்கன்னா, இந்த பாடலுடைய மகிழ்ச்சியான அந்த பாணியில வந்ததா இதுவா அப்படின்னு கேட்டா இதுதான் ரொம்ப பிடிக்கும். இதை இன்னும் உணர்வு பூர்வமா கொடுத்த மாதிரி அந்த பாட்டுடைய ஒரு தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலே அப்படின்னு இந்த பாடலை இன்னைக்கு இந்த ஒரு பாணியில நம்ம கேட்டிருந்தோம். இப்போ நீங்க எங்களுக்கு கூப்பிடலாம். அதுக்கு முன்னால மணி 4:20 ஆயிருச்சு, என்ன நேரமே சொல்லல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா 4:20 ஆயிருச்சு. நீங்க உங்க வேலையை 4:30 முடிக்கணும்னா 10 நிமிஷம் தான் இருக்கு. நீங்க டக்கு டக்கு டக்குன்னு இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு, முடிக்கணும்னு இல்லை, எடுத்து வச்சுட்டு கிளம்புறது தான். ஒருவேளை நாளைக்கு அதை தொடர முடியும்னா நாளைக்கு தொடருங்க. நிறைய பேரு வேலை வேலை வேலைன்னு தனி வாழ்க்கையை அப்படியே மறந்துட்டு பரவாயில்ல அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மழை வேறங்க, நெரிசல்ல மாட்டிக்குவீங்க, சீக்கிரம் நீங்க புறப்படணும், 4:30 டக்குன்னு கிளம்பிடுங்க. இது தீரா இசை, கூப்பிடலாம் நீங்க. ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு எங்க நிக்கிதோ அங்கிருந்து நீங்க கேட்க போறீங்க. இன்னைக்கு கேட்கிற பாட்டெல்லாம் இன்ஸ்டாகிராமுக்கு நீங்க போனீங்க இல்ல பேஸ்புக் போனீங்கன்னா இந்த ரீல்ஸ் வருது பாத்தீங்களா, அடிக்கடி அதுல வரக்கூடிய பாடல்கள் தான். முதல்ல முதல் நம்ம கேட்டோம்ல, முதல் பாட்ட சாமி கிட்ட சொல்லி வந்த அந்த பாட்டில இருந்து, செண்பகமியில இருந்து முதல்ல கேட்ட வெள்ளை புறா வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த பாட்டுமே அப்படிதான். வாங்க கேட்கலாம். SPB சொன்னலத்தாவோட பாடுறாரு, நீங்க கூப்பிடுங்க 03-2282-5733 அல்லது 4768

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01090719919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணம் இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ், உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 01971732688.
0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாம்.

0: அருண்மொழி மலேசிய வாசுதேவன் அவர்கள் பாடியிருந்த பாடல் தீரா இசைய நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்க, பாட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லி இருந்தோம். விளங்குகிறது. யார் பேசுறீங்க? மணிமொழி. விடுற மாதிரி இல்ல போட்டிய. அப்போ விட்ட இடத்துல பிடிக்கணும், சரியா பாடி எப்படியாவது நம்ம வந்து இடம் பிடிச்சிடணும்
1: அப்படின்னு.
0: சரி, உங்களுக்கான பாட்டு வருது, நல்லா வேண்டிக்கோங்க. இந்த தடவையாவது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டா இருக்கணும்னு.
1: ஐயோ தெய்வீக, இந்த மாதிரி போடக்கூடாது.

என்னாலும் ஒட்டு வைத்த ஒரு வட்ட நீலா கோலி புன்னகையில் என்னை தொட்ட நீலா. பாடுங்க படிங்க.

0: பொட்டு வைத்த ஒரு வட்ட நீலா, குளிர் புன்னகையில் எண்ணெய் சுட்ட நீலா. மணிமொழி, நீங்க எவ்வளவு இனிமையா பாடுங்க, நான் அதுல வந்து சேர்த்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆயிருச்சு. நல்லா பாடுனீங்க, ஆனாலும் போட்டினா நம்ம சரி பார்த்து ஆகணும்ல, பாத்துருவோமா? அதுல ரொம்ப அழகான ஒரு கட்டம் வரும், அவள் பேரை நானும் அந்த கட்டம் அப்படியே விழுந்துருவோம் இந்த பாட்டுல.
1: நல்ல பாட்டு தெரியுமா
0: இது, நல்லா பாடினதுக்காக உங்களுக்காக இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு.
1: ரொம்ப நன்றி தெய்வீக.
0: இன்னைக்கு முழுசா நீங்க 10-10 வாங்கிட்டீங்க.
1: 100-100.
0: சரி, 100-100. மழை ரொம்ப, மழை இந்த மழையில இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், நீங்க அப்படியே கேட்டுட்டே போங்க.

நிலவை கொண்டாடியது நம்மளா மட்டும் தாங்க இருப்போம். வேற எந்த மொழியிலும் இப்படி நிலவை கொண்டாடி இருக்கவே மாட்டாங்க. சோகம் ஏக்கம் இதெல்லாம் வந்து நிலா அப்படிதான். நம்ம நிலவோட சின்ன வயசுல இருந்து இந்த நிலவு கதை சொல்லி நிலவுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பை ஏற்படுத்திட்டோம். இப்போ வீட்டுல பிள்ளை சாப்பிடலன்னா கூட என்னதான் டிஜிட்டல் மயம் வந்தாலும் கூட நிலாவை காட்டி அங்க பாரு பாட்டி நிலாவில் சோறு ஓட்டிட்டு இருக்காங்க, இங்க நான் உனக்கு ஊட்டுறேன் அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய காரணம் இருக்கு. என்னன்னா சூரியனும் சந்திரனும் அப்படின்றது இந்த இரு பக்கம் மாதிரி வாழ்க்கைக்கு இரவு பகல் அப்படின்றது எவ்வளவு முக்கியம். இரவாவே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், பகலாவே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க போய் சில காணொலிகள்லாம் பாருங்க, அதிக நேரம் பகல் இருக்கும் சில நாடுகள். இப்ப ஸ்காட்லாந்துலாம் பாத்தீங்கன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் ஒரு காலகட்டத்துல இருள் இருக்காது, வெளிச்சம் மட்டுமே இருக்கும். இரவு வந்து ஒரு 4-5 மணி நேரம் மட்டும் தான் இருக்கும். அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவு சவால்கள், தூங்க முடியாது, ரொம்ப சூடா இருக்கும், இப்படிப்பட்ட காலத்தெல்லாம் அவங்க எதிர்கொள்வாங்க. ஆனா வாழ்க்கையில இவ்வளவு நேரம் தூங்கணும், இவ்வளவு நேரம் எழுந்திருக்கணும் அப்படின்றதெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்குன்னா சரியா தான் பிரிக்கப்பட்டிருக்கு. அதே நேரத்துல நில ஒளியும் அதனுடைய குளிர்ச்சியும் அந்த மாதிரி காரணங்கள்லாம் ஒரு பெரிய காரணம். அண்மையில வந்து ஒரு அழகான காட்சியை சென்னையில பாக்குறதுக்கான வாய்ப்பு ஒண்ணு கிடைச்சது. நிலா அப்படி இருக்குங்க, அந்த நிலா வட்ட நிலா ஒண்ணு, இன்னொன்னு அரை நிலா அப்படின்னு இல்லையா, அது ஒரு தனி அழகு, அவ்வளவு கூர்மையா இருக்கும். அது பக்கத்துல வெள்ளி கிரகம் தோன்றியது, அவ்வளோ அழகு, நேரடியா பார்த்து அதை காணொலி கூட எடுக்க முடியல. எடுத்தவங்களாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் லைக் ஷேர் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா அது முதல் ரசிக்கணும், நில ஒளியில இருக்கிறதவே அவ்வளோ ஒரு பெரிய நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் அதனுடைய அந்த ஒரு பெரிய நேர்மறையான சக்தியை கொடுக்குது அப்படின்னு அறிவியல் பூர்வமாகவே இந்த நிரூபிக்கப்பட்டிருக்கு. நிலவை பத்தி அப்படியே ரொம்ப புகழ்ந்து அந்த பாட்டை பற்றியும் புகழ்ந்தாச்சு. அடுத்து ஒரு போட்டியாளர்கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேச போறோம். அதுக்கு முன்னால இன்னொரு பாட்டு வருது. இந்த பாட்டுக்கு நிகர் எந்த பாட்டும் இல்லை. இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் சொன்னா எப்படி தெய்வீகன்னு யோசிக்கிறீங்களா?

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? மைனாப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் ப்ரோக்ராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01 09 07 219 19.
2: இன்றைய வணக்கம் மின்னலில்
3: இன்றைக்கு வந்து உலக மொழிபெயர்ப்பு நாள் அப்படின்றதுனால நேயர்களுக்கு சவால் கொடுக்க போறோம்.
4: வசனமா பாடலா கேக்கலாமா?
5: வசனம்.
6: அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களாப்பா, நிறுத்தவே மாட்டீங்களா?
7: ராதாவும் சிவாஜியும் நடிப்பாரு.
4: முதல் வரி அதையா?
7: ஆமா, அந்த நிலாவத்தான்.
4: ஒரு பாடல் தெரியுமா?
7: நாங்க மொழி பெயர்த்தோம்.
4: சரி, அந்த முதல் வரி மட்டும் ரவீன் சொல்லி கொடுங்க.
3: சார், அந்த பாட்டை பாடி என்ன தங்கா பண்ணிட போறாங்க?
2: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: அடி மானே மானே உன்னத்தானே, எவ்வளோ ஏக்கம் இந்த பாட்டுல அப்பா. எத்தனை காலம் கேட்டாலும் இந்த பாட்டுடைய அந்த ஈர்ப்பு, இந்த பாட்டுடைய அந்த அது அது அது விளக்க முடியாது, உங்களுக்கு புரியும் இந்த பாட்டு கேட்கும் போது. சரிங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேச போறோம், அடுத்த போட்டியாளர் போட்டியாளர். ஆனா அதுக்கு முன்னால இந்த பொட்டு வைத்த வட்ட நிலா இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு காணொளி வந்திருக்கு, அதை பதிவேற்றம் பண்றோம். அந்த காணொளியை கொஞ்சம் போய் பார்த்து மற்றவங்க கூட பகிர்ந்துக்குங்க, உங்களுக்கு யார் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இன்னொரு 3-4 நிமிடத்துக்குள்ள அந்த காணொளி வந்துடும். இப்போ யாருன்னு கேட்கலாம்.
1: கோகிலமணி பேசுறேன். தேவிகன், தேவிகன் நிகழ்ச்சி படிக்க சொன்னா நீங்க அவங்க கூட டூயட் பாடிட்டு இருக்கீங்க. தேவிகன்
0: அவங்கதான் என்ன வற்புறுத்தினாங்க, நானாவா பாடுனேன்.
1: அது போட்டி போட்டுட்டு அவங்களும் எடுத்து குடுக்கறாங்க, நீங்களும் பாடுறீங்க.
0: ஐயோ தப்பாச்சா?
1: அப்படி இல்ல, எங்க கூட ஒரு நாளைக்கு டூயட் பாடுங்க.
0: நான்லாம் அந்த பாட்டுக்குள்ளே வரமாட்டேன், வரிகளோட முடிச்சுக்குவேன் கோகி.
1: ரொம்ப ரொம்ப நன்றி தேவிகன் அழைப்பு எடுத்ததுக்கு.
0: வாங்க, உங்களுக்கான பாடல் காத்துட்டே இருக்கு, கேக்கலாமா?
1: தேவிகன் எனக்கு உங்க கூட டூயட் பாடுற அளவுக்கு என்னால முடியல. தேவிகன்
0: நீங்க தப்பு கணக்கு எல்லாம் போட்டுறாதீங்க, நான்லாம் அதுல தத்துப்பில்லை.
1: சரிங்க தேவிகன், போடுங்க, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
2: மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன?
0: மங்கை கிட்ட ஒரு கண்ணன் காதல் கதை சொன்னா உங்க பதில் என்னவா இருக்கும்?
1: தத்தி தவளும் சங்க திமிலோ பொங்கி பெருகும் சங்க தமிழோ நித்தம் வரும். தேவிகன் போட்டுட்டேன். தேவிகன் இப்ப நீங்க எனக்கு அந்த பாட்டு எடுத்து கொடுங்க.
0: ஐயோ

0: கோகி ராசாத்தி ஒண்ண காணாத நெஞ்சு
1: காத்தாடி போலாடுது
0: தீரா இசையில உங்க நினப்பாகவே இருக்குது
1: ராசாவை ஒண்ணே சீக்கிரம் பாக்கணும் ரொம்ப நன்றிங்க தேவிக
0: எங்க பாஸ் கேட்க கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன்
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேவிக
0: இருந்தாலும் சரி.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: குறைந்தபட்ச ஊதிய உயர்வு, குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு தற்காலிக விலக்களிப்பு. 2027 வரவு செலவு திட்டம் AI பிரீமியம் சந்தாவுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி, இளையோர் கோரிக்கை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். ஈராரத்து 26 மடானி தகையாளர் திட்டத்தில் பங்கேற்பவர்கள் பல்வேறு அமைச்சுகளுடனும் அரசாங்க நிறுவனங்களுடனும் தொடர்பு கொள்வதன் மூலம் அனுபவத்தையும் அறிவையும் பெறுவதற்கான வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள பரிந்துரைக்கப்படுகின்றனர். அவர்கள் வெவ்வேறு அமைச்சுகளில் பணியிலிருந்த போதிலும் பங்கேற்பாளர்கள் ஒட்டுமொத்த அரசாங்க நிர்வாக கட்டமைப்பு குறித்தும் பரந்த புரிதலை கொண்டிருக்க வேண்டும். இதன் மூலம் சிக்கல்களை முழுமையான கண்ணோட்டத்தில் அணுக முடியும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். எனவே குறிப்பிட்ட நாள்களில் ஏனைய அமைச்சகங்களின் இலக்குகளை அறிந்து கொள்வதற்கு பங்கேற்பாளர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் முன்மொழிந்தார். இங்கு ஒவ்வொரு அமைச்சின் செயல்பாடுகள், பொறுப்புகள், சவால்கள் குறித்து அவர்கள் ஆழமான புரிதலை பெற உதவும். ஈராரத்து 27 வரவு செலவு திட்டத்தில் உயர்தர செயற்கை நுண்ணறிவு தளங்களுக்கான சந்தா கட்டணங்களுக்கு 50 விழுக்காடு உதவித்தொகை வழங்குவது குறித்து அரசு பரிசீலிக்கும் என்று இளையோர் எதிர்பார்க்கின்றனர். இது எதிர்கால வேலைவாய்ப்பு சந்தைக்கான ஆயத்த நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக அமையும். இது பெரும்பாலான இளைஞர்கள் திறன் மேம்பாடு, மீள் பயிற்சி ஆகியவற்றிற்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை அணுகுவதற்கு வழிவகுக்கும் என்று 2026 இளையோர் பொருளாதார மன்றத்தின் உதவி இயக்குநர் சாரா ரிஃப்கா முகமது ரீசா தெரிவித்தார். இளையோருக்கு கூடுதல் நெகிழ்வுத்தன்மை கொண்ட கற்றல் பாதைகளை உருவாக்க தேசிய திறன் மேம்பாட்டு கடன் முறையை அறிமுகப்படுத்துமாறும் அவர் பரிந்துரைத்தார். குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் குறைந்தபட்ச ஊதிய விகிதத்தில் செய்யப்பட்டுள்ள புதிய உயர்விலிருந்து தற்போதைக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதாக தொழில்முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம்ஜிக்யோங் தெரிவித்தார். இத்துறை எதிர்கொள்ளும் செயல்பாட்டு செலவு நெருக்கடிகளையும் தற்போதைய பொருளாதார சவால்களையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த விவகாரம் எழுப்பப்பட்டது. இருப்பினும் உள்ளூர் வணிகங்கள், குறிப்பாக செயல்பாட்டு செலவு நெருக்கடிகள் தற்போதைய பொருளாதார சவால்களை எதிர்நோக்கும் குறு சிறு நடுத்தர நிறுவனங்களையும் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு உள்ளது என்று அவர் விளக்கமளித்தார். அக்கூட்டத்தில் மக்களின் ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது. கேஎல் சென்ட்ரலிலிருந்து பன்னாட்டு விமான நிலையம் கேலாயே முனையம் 1-2 ஆகியவற்றுக்கு இடையிலான பெரியவர்களுக்கான ஒரு வழி பயண கட்டணம் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் 65 ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்படும். இது நடப்பில் 55 ரிங்கிட்டாக உள்ளது. 2016 மேற்கொள்ளப்பட்ட இறுதி கட்டண மீளாய்வுக்கு பிறகு இந்த மாற்றங்கள் செய்யப்படுவதாக எக்ஸ்பிரஸ் ரெயிலிங் நிறுவனம் ERL தெரிவித்தது. அத்துடன் இயக்கம் பராமரிப்பு செலவுகளும் கணிசமாக அதிகரித்துள்ளதை அது சுட்டிக்காட்டியது. நீண்டகால அடிப்படையில் பயணிகளுக்கு ERL நல்ல நிலையில் இருப்பதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ERL தலைமை நிர்வாக அதிகாரி டத்தின் நொர்மா முகமது நூர் தெரிவித்தார். தற்போது நாட்டை சூழ்ந்துள்ள புகை மூட்டம் கலிமந்தானிலும் மத்திய தெற்கு சுமத்ரா பகுதிகளிலும் உள்ள வெப்ப புள்ளிகளிலிருந்து உருவாகும் மிதமான முதல் அடர்த்தியான புகை திரள்களால் ஏற்படுகிறது. ஆசியான் சிறப்பு வானிலை ஆய்வு மையம் நேற்று கலிமந்தானில் 327 வெப்ப புள்ளிகளையும், சுமத்ராவில் 191, சரவாக்கில் 1 வெப்ப புள்ளியையும் கண்டறிந்ததாக சுற்றுச்சூழல்துறை துணை தலைமை இயக்குநர் அசூரி அசிசா சைடோன் தெரிவித்தார். இதனையடுத்து ஜாஸ் தீ ஏற்படக்கூடிய இடர் உள்ள பகுதிகளை உள்ளடக்கி ஆய்வு, காவற் சுற்று, கண்காணிப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து வலுப்படுத்த உள்ளதாக அவர் கூறினார். பஹாங் கூட்டரசு விவசாய சந்தை வாரியம் ஃபாமா ஏற்பாடு செய்துள்ள அக்ரோ மடானி மெகா அட் ரொம்பென் விற்பனை மூலம் நாளை மறுநாள் தொடங்கி 3 நாள்களுக்கு 30 விழுக்காடு வரையிலான தள்ளுபடிகள் வழங்கப்படுகின்றன. இந்த விற்பனை திட்டம் ரொம்பென் பந்தாய் ஹிபோரானில் நடைபெறும். தயாரிப்புகள் விவசாய விளைபொருட்களை பயனீட்டாளர்களுக்கு நேரடியாக விற்பனை செய்யும் சுமார் 70 தொழில் முனைவோர்களை உள்ளடக்கிய இந்த விற்பனைக்கு 84 கடைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில ஃபார்மா இயக்குநர் ரஷிஹா மாமா தெரிவித்தார். ஈராறு 26ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் பினாங்கு சுமார் 285,400 மருத்துவ சுற்றுப்பயணிகளை ஈர்த்துள்ளதோடு 601.8 மில்லியன் வருவாயையும் ஈட்டியுள்ளது. பினாங்கு மலேசியாவின் மருத்துவ சுற்றுலாத்துறையில் தொடர்ந்து முதன்மை பங்களித்து வருவதாக மாநில சுற்றுலா ஆக்கப்பூர்வ பொருளாதார குழு தலைவர் வாங் ஹொன்வாய் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மட்டும் பினாங்கு சுமார் 520,000 மருத்துவ சுற்றுப்பயணிகளை பெற்றுள்ளது. அத்துடன் 1.14 பில்லியன் வருவாயையும் பதிவு செய்தது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: தாய்லாந்து பத்தானியில் பல்வேறு இடங்களில் குண்டு வெடிப்புகள், தீவைப்பு, நாச வேலைகள் உள்ளிட்ட தொடர் தாக்குதல்கள் பதிவாகியுள்ளன. நல்வாய்ப்பாக உயிரிழப்பு இல்லை. நாங்சிங் மாவட்டத்தில் உள்ள பேரங்காடியில் வெடிப்பு ஏற்பட்டதாக அந்த மாவட்ட காவல்துறை தலைவர் கால் பால் அடுல்கோ தெரிவித்தார். முகமூடி அணிந்த, ஆயுதம் ஏந்திய 6 முதல் 7 சந்தேக நபர்கள் சுமார் 10 கிலோ எடை கொண்ட கையால் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டை வைத்தது தொடக்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதுவரை எந்தவொரு ஆயுதம் ஏந்திய குழுவும் பொறுப்பேற்கவில்லை. இன்று தொடங்கி அக்டோபர் 1ஆம் நாள் வரை அமெரிக்கா விஸ்கான்சின்ஸ் மாநிலம் மில்வாகேயில் நடைபெறும் G20 உலக நாடுகள் வர்த்தக அமைச்சர்கள் மாநாட்டில் பன்னாட்டு வர்த்தகத்திலும் பொருளாதார கொள்கைகளிலும் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் உணவு வணிகத்தை அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பது, விநியோக தொடரில் கட்டாய உழைப்பை ஒழிப்பது, அதிகப்படியான உற்பத்தி திறனை குறைப்பது உள்ளிட்ட விவகாரங்கள் கலந்தாய்வு செய்யப்பட உள்ளன. உலகளவில் உற்பத்தி செய்யப்படும் உணவில் 13.4 விழுக்காடு சில்லறை விற்பனைக்கு வருவதற்கு முன்பே விரயமாகிறது. மேலும் பயனீட்டாளருக்கு கிடைக்கும் உணவில் 19 விழுக்காடு சில்லறை விற்பனை, உணவு சேவை, இல்ல பயன்பாடு நிலைகளில் வீணடிக்கப்படுவதாக ஐநா உணவு வேளாண் அமைப்பு FAO தெரிவித்தது. பயன்படுத்தப்படாமல் வீணாகும் உணவை உற்பத்தி செய்வதற்காக சுமார் 1.4 பில்லியன் ஹெக்டேர் விவசாய நிலம் பயன்படுத்தப்படுவதாகவும் அது கூறியது. உணவு வீணாகுவதை குறைப்பதன் மூலம் விவசாய நிலங்களை திறம்பட பயன்படுத்துவதுடன் காடுகள் அழிக்கப்படுவதற்கான அழுத்தத்தையும் குறைக்க முடியும் என்றும் FAO தலைமை இயக்குநர் குங் டாங்ஃபு கூறினார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் அதிக எடை கொண்ட நாயை தேர்வு செய்யும் மாறுபட்ட போட்டி இன்று இறுதிக்கட்டத்தை எட்டுகிறது. அலாஸ்காவின் பிரபல ஃபேட் பியர்விக் போட்டியை போன்று நடத்தப்படும் ஃபேட் டாக்ஸ் ஆஃப் டெல்லி போட்டியில் செப்டம்பர் 24 முதல் 64 நாய்கள் பங்கேற்றன. படவரி இன்ஸ்டாகிராம் மூலம் நடைபெறும் வாக்கெடுப்பில் ஏறக்குறைய 100,000 மேற்பட்டோர் பின்தொடர்பவர்களாக உள்ளனர். இறுதிப் போட்டியில் இயக்கங்கள், சுவரொட்டிகள், பணம் கொடுத்து விளம்பரம் செய்தது என எழுந்த குற்றச்சாட்டுகள் தேர்தலை போன்ற பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி தேசிய மின் விளையாட்டு அணி ஐடென்டிட்டி பி பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றது. மலேசியா சுழியத்துக்கு 2 என உபசரணை நாட்டிடம் வெற்றியை நழுவவிட்டது. இறுதி சுற்றுக்கு முன்னேற முடியாமல் போன ஏமாற்றம் இருந்த போதிலும் முதன்முறையாக ஆசிய களத்தில் இறங்கிய ஒட்டுமொத்த அணிக்கும் அந்த சூரிய உதய நாட்டிற்கு எதிரான ஆட்டம் பொருள் பொதிந்ததாக அமைந்தது என்று மலேசிய அணி கேப்டன் கான் ஹோங் மிங் ஒப்புக்கொண்டார். குறைந்தபட்ச ஊதிய உயர்வு, குறு சிறு நடுத்தர நிறுவனங்களுக்கு தற்காலிக விலக்களிப்பு. 2027 வரவு செலவு திட்டம், ஏஐ பிரீமியம் சந்தாவுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி, இளையோர் கோரிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.
3: மட்டுமல்ல சமையலுக்கும் உகந்தது.
4: அடிச்சுக்க முடியுமா?
3: இப்படி பாராட்டு.

கேட்டு இருக்கீங்க, முதல்ல நீ இல்லை நிலவில்லை அப்படின்ற பாட்டு கேட்டுடுவதோ. அடுத்து கேட்க போற பாடல் என்னன்னா, இன்னைக்கு கார் கழுவ போன இடத்துல டக்குன்னு இந்த பாடல் இடம் பெற்றிருந்தது. அப்புறம் ஏ நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அங்க இருக்கிற அந்த அண்ணன்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு 90 பாடல்கள்னா ரொம்ப பிடிக்கும் போல. எப்ப போனாலும் இந்த 90களின் பாடல்களை தான் ஒளியேற்றுவாங்க. பொதுவாகவே இந்த வந்து நம்ம வாகனங்கள் கழுவக்கூடிய இடத்துக்கெல்லாம் போனோம்னா, இந்த கார் வாஷ் எல்லாம் போனோம்னா, அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாடல்கள் தான், புது பாடல்களை காட்டிலும் இந்த மாதிரி பாடல்கள் தான் இடம் பெற்று கொண்டிருந்தன. அதனால அவங்களுக்காக நீங்க இந்த பாட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி கார் கழுவக்கூடிய இந்த கடையில கார் வாஷ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, கார் வாஷ் வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஏன்னா நான் ஒரு கார் கழுவுற இடத்துல இந்த பாட்டை கேட்டனால இந்த பாடல் உங்களுக்கு எல்லாம் சமர்ப்பிக்கப்படுகிறது. ஆனா அயராது உழைச்சிட்டு இருக்கீங்களே, தண்ணியிலே நிக்கிறீங்க, நமக்கு தான் ரொம்ப நேரம் துணி துவைச்சிட்டு இருந்தா என்ன ஆகும், ஐயோ காலில் கையெல்லாம் ஊறி போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இவங்கெல்லாம் அவ்வளவு நேரம் உழைக்கிறாங்க, அது மட்டும் இல்ல ஒவ்வொரு காரையும் சுத்தப்படுத்துறாங்க. அது கார்னா பரவாயில்ல, பட்டுன்னு முடிச்சிடலாம். அதே வேன் இல்ல பேருந்துகள் வரும்போது அதையும் செய்யணும் இல்லையா, அது ரொம்ப நல்லா செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்காகவே இந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் குரல்ல தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்ஃபுளுசா பற்றி டாக்டர் ஸ்ருதி சொல்ற ஒரு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது தீரா இசை.

0: வானவில்லையே பார்த்தேன், மழை வந்த பிறகு வானவில் வந்தால் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வானவில் பாத்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லிருங்க தீரா இசையில இருந்து. இப்போ இன்ஃபுளுசா பற்றி டாக்டர் ஸ்ருதி வந்து பேசினாங்க, அதுல இருந்து ஒரு பகுதியை தான் உங்களுக்காக கொண்டு வருகின்றோம். வாங்க கேட்கலாம் என்னெல்லாம் நம்ம கவனிக்கணும், இதெல்லாம் பாத்துக்கணும். ஏன்னா நிறைய சம்பவங்கள் நம்ம அப்பப்ப கேட்டுட்டு இருக்கோம், பள்ளிக்கூட மாணவர்கள் மத்தியெல்லாம் என்ன நம்ம செய்யணும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இன்ஃபுளுன்சா வைரஸ் வந்து இப்ப பரவலாக பேசப்படுது நம்ம நாட்டுல. முக்கியமா சுவாச குழாய் மற்றும் நம்மளுடைய நுரையீரலை பாதிப்பு அடிக்கக்கூடிய இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஒரு வைரஸ். சோ இந்த இன்ஃபுளுன்சா வைரஸ் சொன்னோன்னே எல்லாரும் நினைப்பாங்க இது வந்து புது வகையான வைரஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு அச்சம் உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆக்சுவலி நம்ம பார்க்க போனா இன்ஃபுளுன்சா வைரஸ் என்று கூடிய ஒரு வைரஸ் வந்து ரொம்ப பழமையான ஒரு வைரஸ் தான். நம்ம நாட்டுல வந்து ஒரு பருவ காய்ச்சல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய சீசனல் ஃபுளுன்னு சொல்லுவோம். இப்ப வந்து நம்ம கோவிட் 19 ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் குறைஞ்சி நம்ம நிறைய வந்து வெளியே போக ஆரம்பிச்சிருக்கோம், இன்ஃபுளுன்சா வைரஸ் தொற்று வந்து இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. சோ அதுதான் இன்ஃபுளுன்சா வைரஸ் பத்தி ஒரு சின்ன இன்ஃபோ. இன்ஃபுளுன்சா வைரஸ் அதோட அறிகுறிகள்லாம் பார்த்தோம்னா முக்கியமா பார்க்க போனா பேஷண்ட் என்னோட வருவாங்கன்னா காய்ச்சல், சளி, தொண்டை வலி, தலைவலி, மூச்சு திணறல், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் தான் வரும். இன்னொரு வந்து பார்க்கணும்னா யூஆர்டிஐ சிம்டம் சொல்லுவோம், அதாவது அப்பர் ரெஸ்பிரட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அறிகுறியோட பேஷண்ட் வருவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த இன்ஃபுளுன்சா வைரஸ் வந்து நம்மளுடைய நுரையீரல பாதிப்படைய செஞ்சிருச்சுன்னா சோ என்ன ஆகும்னா வைரல் நிமோனியா என்ற ஒரு விஷயம் நடக்கும். சோ இந்த மாதிரி வைரல் நிமோனியா ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிஷன் தேவைப்படுற நேரம் வந்து ஏற்படும். சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம், காய்ச்சல், சளி, தொண்டை வலி, அதுக்கான மருந்து சாப்பிட்டுக்கலாம். குழந்தைகள் அதாவது 5 வயதுக்கும் கீழே இருக்கிற குழந்தைகள் வந்து அதிகமாக பாதிப்படைகிறாங்க. அது மட்டும் இல்லாம முதியவர்கள் வந்து 65 வயசுக்கு மேல உட்பட்ட முதியவர்கள் வந்து இதனால பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. கிரானிக் இல்னஸஸ் சொல்லக்கூடிய இந்த மாதிரி இனிப்பநீர், ரத்த கொதிப்பு மற்றும் இருதய நோய் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸும் வந்து அதிகமாக இன்ஃபுளுன்சா வைரஸ்னால பாதிப்பு. நம்ம வந்து எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கணும்னா நம்ம எப்போதுமே வந்து சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை வந்து எப்போதுமே பேணி காக்கணும். அதாவது நம்ம எப்போதுமே கை கழுவணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும். இஃப்ளெக்ஸில் நம்மளுக்கு சுத்தம் இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பாக முகமூடி அணிய வேண்டும். அப்புறம் சிம்டமேட்டிக்கா இருந்தாங்க வச்சுக்கோங்களேன், இஃப்ளெக்ஸே நம்மளுக்கு சிம்டம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஐசோலேட் பண்ணிட்டு எப்போதுமே கூட்டம் கூடக்கூடிய இடத்துல வந்து இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்போதுமே பண்ணிக்கிறது வந்து எப்போதுமே நல்லது தான். ஏன்னா நம்மளை மட்டும் காப்பாத்தல, இது வந்து நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து நம்ம காப்பாத்துறோம் இது மூலமா. சோ இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா நம்ம ஆக்சுவலி வந்து தடுப்பூசி வந்து இருக்கு இன்ஃபுளுன்சாக்கு, வேக்சினேஷன் ஃபார் இன்ஃபுளுன்சா வந்து இருக்கு. அது வந்து எங்கெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் வந்து நம்ம பார்த்தோம்னா அது வந்து சில மருத்துவமனைகள் வந்து அது வந்து கிடைக்கும். சோ கண்டிப்பா வந்து 6 குழந்தைகள் மேற்கொண்டு வேக்சினேஷன் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆக்சுவலி இந்த இயர்லி வேக்சினேஷன் கூட இருக்கு. இந்த காலத்துல வந்து நிறைய இந்த தொற்று வந்து கொஞ்சம் நிறைய பரவறதுனால இயர்லி வேக்சினேஷன் கூட எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா போய் எடுத்துக்கொள்ளலாம்.

0: உங்களுக்கு கொண்டு வருவது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரெக்கார்ட். ஆசிரியர் விஜய் அங்கீகரிக்கப்பட்ட மனோவியல் நிபுணர்.
1: தொடர்புக்கு 0192-90-90-544 அல்லது rakan.edu.my 0192-90-90-544.
2: வணக்கம் நேர்களே, ஒவ்வொரு வருடம் மாதிரியும் இந்த வருடமும் எஸ்பிஎம் பரீட்சையில டியூஷன் ரக்கான் மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. மேத்தமேட்டிக், பிஎம், சஜாரா, இங்கிலீஷ் இந்த பாடத்துல எல்லாம் சிறந்த முறையில தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க. அதாவது இந்த பாடத்துல ஏ பி எடுத்திருந்திருக்கிறாங்க எஸ்பிஎம் தேர்வுல. இந்த நன்றி நிச்சயமாக எங்களோட ஆசிரியர் குழுக்கு தான் போய் சேரும். எங்களோட மாணவர்களை வந்து சிறந்த முறையில வழி நடத்தி இந்த தேர்ச்சி பெறத்துக்கு எங்களோட ஆசிரியர்கள் முக்கியமான பங்கு செலுத்தி இருக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் மாணவர்களுக்கு பரீட்சை நடத்தி அந்த தாளெல்லாம் திருத்தி பெற்றோர்களுக்கு நாங்க அந்த ரிசல்ட் வந்து தெரிய வைக்கிறோம். இந்த ரிசல்ட்ட மாணவர்கள்ட்டையும் பெற்றோர்கள்ட்டையும் தெரிய வைக்கிற மூலமா நம்ம மாணவர்கள் வந்து இன்னும் புஷ் பண்ணி சிறந்த தேர்ச்சி பெறத்துக்கு நாங்க பாடுபடுறோம். அதே சமயத்துல மாணவர்கள்ட்டையும் வந்து வளர்ச்சி நம்ம வந்து பார்க்க முடியுது. சுலபமா புரிஞ்சு படிக்கிறதுக்கு நோட்ஸும் கொடுக்கறோம். மாணவர்களுக்கு அன்பு, அரவணைப்பு, கவனிப்பு நம்ம கொடுக்கற மூலமா மாணவர்களுக்கு வந்து நாங்க நம்பிக்கை ஊட்டி கொடுக்கறோம். முக்கியமா எஸ்பிஎம் மாணவர்களுக்கு நாங்க நாளைக்கு படிச்சனா இன்றைக்கு ஒரு நாள் முன்பு நாங்க சிறப்பு கிளாஸ் நாங்க நடத்தி அவங்களுக்கு தன்முனைப்பை கொடுத்து எந்த இந்த டாபிக், எந்த இந்த கேள்வி அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதெல்லாம் அவங்ககிட்ட வலியுறுத்தி சொல்லி அவங்கள நாங்க தயார் நிலைமையில கொண்டு போய் சேர்க்கிறோம். பெற்றோர்களே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மாணவரோட வெற்றி வந்து ஆசிரியர் கையில தான் இருக்கின்றது. நீங்க வந்து ஒரு நல்ல ஆசிரியர் கிட்ட போயிட்டு உங்க பிள்ளைய சேர்த்து விட்டீங்கன்னா அந்த ஆசிரியர்கள் ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து மாணவர்களை சிறந்த முறையில போதிச்சு அவங்களை வெற்றி பாதையில கூட்டி போறதுக்கு உறுதுணையா இருப்பாங்க. அதுதான் டியூஷன் ரக்கான்ல நடக்குது. அதனால தான் டியூஷன் ரக்கான்ல படிக்கிற மாணவர்கள் சிறந்த தேர்ச்சி பெற முடியுது. நாங்க 1ஆம் புள்ளியிலிருந்து 5ஆம் படிவம் அதாவது ஃபார்ம் 5 வரைக்கும் நாங்க வகுப்பு நடத்துறோம். நாங்க ஆன்லைன் கிளாஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் கிளாஸும் இரண்டுமே நாங்க நடத்துறோம். பெற்றோர்களே, காத்துக்கிட்டு இருக்காதீங்க, எங்களை உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். எங்க டியூஷன் ப்ரோக்ராம் உங்க பிள்ளைங்களை சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களை வெற்றி பாதைக்கு கொண்டு போறதுக்கு நாங்க பாடுபடுறதுக்கு தயாராக இருக்கின்றோம். வெற்றி நிச்சயமாக உங்க பிள்ளைங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க உறுதியாக இருப்போம். தாராளமா நம்பி நீங்க அனுப்பலாம். எஸ்பிஎம் பரீட்சைக்கு வந்து நாங்க ஒரு நாள் முன்ன கூட சிறப்பு வகுப்புலாம் நாங்க கொடுத்து மாணவர்கள் வந்து நாங்க வழி நடத்துறோம். எங்க கிட்ட வந்து ஜாயின் பண்ணும் போது அவங்க நிறைய மாற்றத்தை பார்க்கலாம். நம்பி எங்கிட்ட அனுப்பி விடுங்கள். வணக்கம்.
0: இதை உங்களுக்கு கொண்டு வந்தது மலேசிய சாதனை புத்தகத்தில் சாதனை பதித்த ஆசிரியர் விஜய் தலைமையில் கடந்த 20 ஆண்டுகளாக செயல்படும் புசா டியூஷன் ரக்கான்.
1: தொடர்புக்கு 0192-90-90-544 அல்லது rakan.edu.my 0192-90-90-544.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MindApps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MindApps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை. திராய்சே கேட்டு இருக்கீங்க 539. நம்முடைய சுகாதார அமைச்சு ஒரு புதிய முறையை வரக்கூடிய அக்டோபர்ல இருந்து அமலுக்கு கொண்டு வராங்க. அக்டோபர் 2026 நாளை முதல் நீங்க பாத்தீங்கன்னா யூஎம்பி அப்படின்ற ஒரு இலவச திட்டம் அமலுக்கு வருது. உபாத்மல்லாலு இ போஸ் அப்படின்னு இதுக்கு எந்த விதமான கட்டணமும் நீங்க செலுத்த தேவையில்லை. என்ன அப்படின்னா, நம்ம போய் ஒரு அரசு மருத்துவமனையில கிளினிக்ஸ்ல வந்து மருந்து மட்டும் எடுக்க போறோம் இல்லையா, நீங்க வந்து மருந்து எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்றது கொடுப்பாங்க. இப்போ நீங்க போய் காரை நிறுத்தணும், அதுக்கு நீங்க கார் நிறுத்துற இடத்தை தேடணும், அதுக்கப்புறம் அங்க போகணும், எண்களை எடுக்கணும், இது மாதிரி நிறைய முறைகள் இருக்கு இல்லையா. இதெல்லாம் இனிமேல் ரொம்ப சுலபமாக அக்டோபர் 2026 முதலாம் தேதியில் இருந்து இந்த முறையை கொண்டு வராங்க. யூஎம்பி உபாத் மலாலு இ போஸ் அப்படின்றத இந்த விவரத்தை கொண்டு வராங்க. அரசு வந்து இதற்கு வந்து சில ஒதுக்கீடுகள் எல்லாம் செய்து பொதுமக்களை இந்த முறையை கையாள சொல்லியிருக்காங்க. இதனால நேரம் மிச்சப்படுது, அதுக்கப்புறம் நீங்க பெட்ரோலையும் மிச்சப்படுத்தலாம், காருக்கு பெட்ரோல் ஊத்தாம நீங்க இருக்கிற இடத்துல இதை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நீங்க இதை எடுக்கிறதுக்காக மட்டும் ஒரு இடத்துக்கு போய் நேரத்தை செலவு பண்ணி பணத்தை செலவு பண்ணிட்டு போகணும்னு இல்லை, நீங்க சொல்ற இடத்துக்கு அந்த மருந்து வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 60 நிமிடத்துக்குள்ள இந்த வேலை ரொம்ப சுலபமாக முடிந்து விடும் அப்படின்ற முறையை வந்து அமலுக்கு கொண்டு வராங்க. இது குறித்த மேல் விவரங்கள் விரைவில் உங்களுக்கு வெளியிடப்படும், ஆனா நாளை முதல் இது அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேல் விவரங்கள் கிடைக்கும் போது நிச்சயமா உங்க கூட நாங்க பகிர்ந்து கொள்றதுக்காக காத்துக்கிட்டே இருக்கோம். உண்மைக்குமே எத்தனையோ விஷயங்களை வந்து நம்ம இலக்கவியல் ரீதியா கொண்டு போயிட்டோம் இல்லையா, அந்த வகையில தான் இந்த யூஎம்பி அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமா வரவேற்புக்குரியது, அதுக்கு ஒரு பாராட்டுக்களை சொல்லி இப்ப அடுத்த பாடலுக்கு போகலாம். முன்னிமேனன் பாடுறாரு, கேட்கலாம்.

0: என்ன விலை அழகு அப்பா, அந்த அழகுக்கு விலை மதிப்பே இல்லை. சரிங்க, இப்போ நம்ம தீராய்ஸ்ல ஒவ்வொரு நாளும் வியாபாரம் செய்யக்கூடிய இந்தியர்களை அடையாளப்படுத்திட்டு இருக்கோம். அந்த மாதிரி அம்பாஷா கேட்ரிங் அப்படின்னு நடத்தக்கூடியவங்களை தான் இப்போ நம்ம பேச போறோம். அவங்க கிட்டதான் சில தகவல் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள அதனுடைய உரிமையாளர் சகுந்தலா முனியாண்டி இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட பேசுவோம் இந்த வியாபாரம் பற்றி.
1: வணக்கம் வணக்கம். கிச்சிங்ல தனித்துவம் வாய்ந்தவங்க அப்படின்னா நம்ம கிட்ட வந்து கஸ்டமர் வந்து மெனு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓ, நம்மளுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் மெனு வச்சு அந்த மெனுவை வந்து நம்ம கஸ்டமருங்கிட்ட குடுக்கறது இல்ல. அவங்களோட இவன்ல அவங்களோட கெஸ்டுக்கு வந்து ஸ்பெஷலா மெனு குடுக்கணும்னு இருக்கும். கஸ்டமருக்கு வந்து முதல்ல அவங்க வந்தாலே மெனு வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க பட்ஜெட்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஒருவேளை அவங்களுக்கு ஐடியா இல்ல அப்படின்னாதான் நம்மளோட மெனுவை அவங்க கிட்ட முதல்ல கொடுப்போம். நம்ம ஃபுல்லா எல்லா இவனுமே கவர் பண்றோம். நம்ம கிட்ட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஹை டீ, டின்னர் இதெல்லாமே இருக்கு. நம்ம ரெஸ்டாரண்ட்லயும் எப்பயுமே சாப்பாடு இருக்கும். இதெல்லாம் போக கார்ப்பரேட் இவெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம எவ்ரிடே சாப்பாடு வழங்குவோம். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஹை டீ அண்ட் டின்னர் கொடுப்போம். எல்லா ஃபெஸ்டிவலுக்கும், கல்யாணம், தீபாவளி, ஃபங்க்ஷன் இது எல்லாத்துக்குமே நீங்க நம்ம கிட்ட சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம். 10 வருஷமா என்ன கேட்டீங்கன்னா நான் எங்கேயுமே போல, இந்த வியாபாரத்துக்குள்ளேயே தான் அப்படியே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல உணவை கொண்டு போயிட்டு கஸ்டமர் கிட்ட சீக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சின்ன வியாபாரமா சும்மா ஒரு ஃபன்னா ஹாபியா ஆரம்பிச்சதுதான் 10 வருஷம் முன்னுக்கு. அதுக்கு பிற்பாடு அப்படியே சாப்பிட்டு வந்தவங்க எங்க வீட்டுக்கு கொஞ்சம் சேரீங்களா, எங்க வீட்டுக்கு கொஞ்சம் சேரீங்களான்ற கேட்கும் போது ஏன் இதை நம்ம செய்யக்கூடாதுன்னு ஆக்சுவலி நம்ம சின்னதா தான் ஆரம்பிச்சோம். அப்புறம் ரெஸ்டாரண்ட் ஒரு விஷயத்தை வாடிக்கையாளர்களுக்கு இடத்துல தான் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கோம்.

0: மடானி உங்களுக்காக
1: ஹாமனி மடானி திட்டம் சீக்கிய கிறிஸ்தவ வழிபாட்டு தள நிர்வாகத்தினரின் கவனத்துக்கு. மித்ராவின் ஹாமனி மடானி திட்டத்துக்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டுள்ளது. குருத்வாராவையும் தேவாலயங்களையும் மேம்படுத்தும் நோக்கில் நிர்வாகம், கலை, சமூக நலன் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு இத்திட்டத்தின் கீழ் உதவி வழங்கப்படுகிறது. அக்டோபர் 13 விண்ணப்பத்துக்கான இறுதி நாள். www.mitra.gov.my
0: மடானி உங்களுக்காக.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0301-709-7219.
3: உங்களை சந்திக்கிறாங்க. 7 பொருட்கள் வாங்கினா 7 பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடை, டிவி கேபிரேட், கிச்சன் கேபிரேட், மெத்தை, அனைத்துமே 4,999 ரிங்கிட் மட்டுமே. விவரங்களுக்கு டிக்டாக் எல்கே ஃபர்னிச்சர் மலேசியா.
4: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்லா வேலைக்கு போறீங்கல்ல?
5: கூடி சீக்கிரம் போலான் தான் இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
4: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன்.

நேபாளத்தில் ஏற்பட்ட பேரிடரை தொடர்ந்து காணாமல் போன 55 மலேசியர்களின் நிலையை உறுதிப்படுத்தும் செயல்முறையை விரைவுபடுத்த உதவ அந்த இமயமலை நாடு இணங்கியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபடில் கூறினார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உடனான தொலைபேசி உரையாடலில் நேபாள பிரதமர் பலேந்திர ஷா இந்த உத்தரவாதத்தை வழங்கியதாக அவர் தெரிவித்தார். இதனிடையே தன்னார்வ அடிப்படையில் தாயகம் திரும்பும் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் மூலம் மேலும் 3,542 மியான்மர் அகதிகள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்று மடானி அரசாங்க பேச்சாளருமான டத்துஸ்ரீ ஃபாமி கூறினார். மேலும் அவர்களை மீண்டும் தாயகம் அனுப்பும் நாள் குறித்து மியான்மர் அரசாங்கத்தின் அறிவிப்புக்காக விஸ்மா புத்ரா காத்திருக்கிறது என்றார் அவர். மாலை 4:30 நிலவரப்படி நாடு முழுவதும் 20 இடங்களில் காற்று மாசு குறியீடு ஐபியு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவானது. இது மிக அதிகமாக சிலாங்கூரில் ஜொஹான் சத்யா, ஷா அலாம், கிள்ளான், பெட்டாலிஞ்சயா, பந்திங் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியது என்று காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMS தெரிவிக்கின்றது. தலைநகரில் இரு கண்காணிப்பு நிலையங்கள் செராசிலும் பத்துமுடாவிலும் ஐபியு 162 பதிவாகியுள்ளது. ஈராயிரத்தில் உலக மக்கள் தொகையில் ஏறக்குறைய 40 விழுக்காட்டினர் தரைமட்ட ஓசோன் மாசுபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கோபனிகஸ் வளிமண்டல கண்காணிப்பு சேவை கூறுகிறது. இந்த ஆண்டின் முதல் 8 மாதங்களில் கடுமையான வெப்பமும் மனிதர்களால் ஏற்படும் காற்று மாசுபாடும் இணைந்து உலகின் பல பகுதிகளில் ஓசோன் மாசுபாட்டை தீவிரப்படுத்தியுள்ளதாக அதன் ஆய்வு தெரிவிக்கின்றது. தென்கொரியா இவ்வாண்டுக்கான வரி வருவாய் மதிப்பீட்டை 478.6 trillion won என உயர்த்தியுள்ளது. இது கடந்த ஆண்டின் 373.9 trillion won காட்டிலும் அதிகமாகும். குறிப்பாக குறை கடைத்த துறையில் ஏற்பட்டுள்ள பெரும் வளர்ச்சியால் நிறுவன வருமான வரி வருவாய் 61.2% அதிகரித்து 136.4 trillion won உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு. 2026 லே டுவரி லங்காவி. ரஷ்யாவின் வில்டாப் ரோட்டர் செங்டு அணியைச் சேர்ந்த பீட்டர் ரீக்னோவ் இன்று நடைபெற்ற 4 கட்டத்தில் வெற்றி பெற்றார். மேருராயாவிலிருந்து கேமரன் மலை வரை 142.3 km தூரத்தை உள்ளடக்கிய பந்தயத்தை அவர் 3:29:12 கடந்து முதல் இடத்தை பிடித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

மின்னலின் தீராய் இசையில் புதன்கிழமைகளில் இனி வருவது உறவுகள் தொடர்கதை. ஒவ்வொரு வாரமும் ஒரு கதை இடம்பெறுகிறது. அந்த கதையின் தொடர்கதையாக நீங்களுமே உங்கள் பார்வைகளையும் நீங்க வாழ்க்கையில கடந்து வந்த சூழல்களையும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த வார உறவுகள் தொடர்கதையும் உங்களோடு உரையாட காத்திருக்கின்றது. எப்போதும் சொல்றது போலதான், வாழ்க்கையில ஒன்னு கடந்து போகணும், இல்ல அங்கிருந்து அப்படியே போயிடணும் அப்படின்றதுதான். சில நேரத்துல கடக்க முயல்வோம், அது முடியாது இருக்கும். எப்படிப்பட்ட தருணங்களாக இருந்தாலும் இந்த நொடி தாண்டிவிட்டால் அடுத்த நொடியில என்ன இருக்கும் அப்படின்றத யோசிச்சு செயல்பட்டா எல்லாம் நல்லா இருக்கும். உறவுகளும் அப்படித்தான். அப்படிப்பட்ட தொகுப்பை உங்களுக்கு கொடுக்க இன்றைய தீரா இசையும் காத்திருக்கின்றது. தெய்வீகன் தாமரை செல்வன் ஏன் கூட தான் நீங்க இன்றைய உறவுகள் தொடர்கதையில இணைய போகின்றீர்கள். ஏதோ ஏதோ ஒன்று எனக்குள்ளே நுழைந்து ஆயுள் ரேகை நீளச் செய்கிறது. காதல் ரேகை என்று அது இதயத்தை திறந்து செல்லமாக மிரட்டிச் செல்கிறது. கார்த்திக், பூர்ணிமா, கோபிகா.

0: பாடல் அப்படி மாலை பொழுது இன்னும் நிறைய ஏக்கத்தையும் நினைவுகளையும் கொண்டு வைத்திருக்கும் ஒரு பாடலாக கேட்டிருந்தோம். உறவுகள் தொடர்கதை கேட்டுட்டு இருக்கீங்க. இப்போ சரஸ்வதி இவங்க தான் நம்ம கூட பேச போறாங்க, வாங்க கேட்கலாம்.
1: வரப்போ இருந்தாரு, பிணையங்கள்ல இருந்து கேளுக்கு வந்துட்டாரு. கேளுக்கு வந்த பிற்பாடு நான் சொன்னேன், அங்க வேலை விட்டுட்டு இங்க வந்துட்டியா, என்னயா செய்ய போறேன்னு. நான் வந்து மா கூட்டாளி கிட்ட கேட்டிருக்கேன், அந்த ட்ரெயில ஓட்டுறேன்னு சொன்னாரு. அப்ப போகும்போது வரும்போதெல்லாம் என்கிட்ட மெசேஜ் பண்ணுவாரு, இல்லனா போன் பண்ணி பேசுவாரு. அவரு பேசிட்டு, அம்மா சாப்பிட்டுட்டீங்களா, மருந்து குடிச்சிட்டீங்களா, இப்படிலாம் கேட்பாரு. இப்ப ஒரு 3 வருஷமா அவரோட தொடர்பே இல்லையா. எனக்கு அவன் நல்லா இருந்தா போதும், எனக்கு ஒன்னும் செய்ய வேணாம். அவன் நல்லா இருக்கிறானா அப்படின்னு செய்தி காதுல கேட்டுட்டா அது போதும் ஐயா. மூத்த மாமா வந்து ஆயில் அண்ட் கேஸ் படிச்சாரு, அவரு சிங்கப்பூர்ல வந்து போட்ல இருக்கிறாரு. பொண்ணு வந்து கிரைம் படிச்சுச்சு. அவன் சொன்னான் என்கிட்ட, அம்மா நித்யாக்கு வந்து எங்க போஸ்டிங் கிடைக்குதோ அங்க போயிருவோம்மா நானு அப்படின்னு சொன்னான். அதுல இருந்து ஒரு 3 வருஷம் ஐயா அவரோட தொடர்பு இல்ல. அவருக்கு போனுக்கு அடிச்சாலும் வேற நம்பருக்கு போயிடுச்சு போலக்கு. அவன் இந்த நம்பர் நான் இல்ல அப்படின்னு சொல்றான். எனக்கு அதுதான் தெரியல. அவன் வந்து எனக்கு வந்து அவன் நல்லா இருக்கானா அந்த செய்தி கேட்டுட்டா போதுங்க எனக்கு. அதுதான் எனக்கு, ஏன்னா அவன் ட்ரெயில ஓட்டினான்ல, அதனால எனக்கு பல ஆக்சிடென்ட் அது இதெல்லாம் நடக்கும்போது எனக்கு தாய் மனசு எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும்ல. அதுதான் நான் சொல்றேன், வேற ஒன்னும் சொல்லலையா. அதான் அந்த பொண்ண கண்டுபிடிச்சிங்க கூட உங்க பாட்டி இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நல்லா இருக்கான்னு கேட்டுட்டா போதுங்கய்யா. என் மாமன் நல்லா இருக்கான், எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருக்கணும்னு தாங்க நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா 3 வருஷமா அவனோட கான்டாக்ட் எதுவும் கிடைக்காத வாசி எனக்கு ரொம்ப பயமா இருக்குயா.
0: உங்க பையனுடைய பேர் என்னமா?
1: லட்சுமணன் ஐயா.
0: லட்சுமணன்.
1: அப்பா பேரு வந்து கிருஷ்ணசாமி.
0: சரி, உங்க பேர பிள்ளைங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
1: தெரியும் ஐயா. அவரு மூத்த ஒரு பேரு வந்து நிர்மல் குமாரன், அவர் தான் வந்து போட்ல இருக்கிறாரு. அப்புறம் தீனகுமாரன் வந்து மலாக்கால டிகிரி எடுக்கிறான்னு சொன்னான் 2வது பையன். 3வது பொண்ணு தான் வந்து வித்யா. அவ வந்து போலீஸ் கிரைம் படிச்சான்னு சொன்னான் சைபா ஜயால. அதுதான் எனக்கு தெரியும். அப்ப போகும்போது வரும்போதுலாம் என்கிட்ட போன் பண்ணுவாரு, சாப்பிட்டீங்களான்னு கேப்பாரு. இப்ப ஒரு கான்டாக்டும் இல்லையா எனக்கு. அவன் எனக்கு ஒண்ணுமே கொடுக்க வேணா ஐயா. அவன் நல்லா இருந்தா போதும். நான் அவன் தம்பி வீட்டுலதான் இருக்கிறான் கேர்ல. என்ன அவனா அவனோட கான்டாக்ட் எதுவும் இல்லாத வச்சு எனக்கு மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்குயா. ஏன்னா 5 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க என்னைய. 16 வயசுல அவனை பெத்தேன். அதுவும் எனக்கு படிப்பு அருவம் இல்லையா. அவன் எங்க இருக்கானே தெரியலையே, எப்படிதான் கான்டாக்ட் பண்றது. நானே என் சொந்தக்கார பையன் கிட்ட எல்லாம் சொல்லி வச்சுட்டேன். அவனுங்களும் சொல்றானுங்க, இல்ல சித்தி எதுவுமே கண்டுபிடிக்கல. அவனை வந்து மன்னன் கூப்பிடுவாங்க. லட்சுமணன் தான் அவன் பேரு. அவனை மன்னன் கூப்பிடுவானுங்க கூட்டாளிங்கெல்லாம்.
0: இப்போ 3 வருடங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பனா 2023லதான் நீங்க கடைசியா பேசிருக்கீங்க உங்க பையன் கிட்ட?
1: மாதர்ஸ் டேக்கு எனக்கு பேசாருனாலும் அவன் வந்து மெசேஜ் அனுப்புவான். 3 வருஷமாச்சு அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியல. அவன் என்ன அவன் செஞ்ச வேலை அந்த மாதிரி, அதனாலதான் எனக்கு கவலையா இருக்கும் ஐயா. வேற ஒன்னும் இல்லையா. அவன் எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருந்தானா, அவன் என் காதுல விழுந்துருச்சுன்னா அவன் நல்லா இருக்கிறான்மா சொல்லிட்டானா அது போதும். எனக்கு வேற எதுவும் நான் கேக்கலையா அவன்கிட்ட. இந்த அப்பத்தாவும் மறந்துடாதீங்கடா. அப்பத்தாக்கு வயசாச்சு. இவ்வளவு எவ்வளவு நாளைக்கு நான் இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. அப்பா நல்லா இருக்காங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்பாத்தா. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம். அந்த செய்தி கேட்டா அதுவே போதுங்க எனக்கு.
0: உங்களுடைய மகன் லட்சுமணன் சீக்கிரம் வரணும் அப்படின்னு கேக்குற நாங்க எல்லாமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்.
1: அதான் இந்த மாதர்ஸ் டேக்கு எப்படியாவது அவனை பாக்கணும்னு இந்த பெத்த மனசு துடிக்குதுயா.
0: சீக்கிரமா உங்க பையன் உங்களை தேடி வருவார், இல்ல பேர பிள்ளைங்களாவது உங்களை தேடி வரணும். சரிங்களா?
1: சரியா, ரொம்ப நன்றி தேவேகன்.
0: இந்த அம்மாவுடைய இந்த ஒளிப்பதிவு 2வது முறையாக நம்முடைய உறவுகள் தொடர்கதையில இடம்பெறுகின்றது. அவங்களுடைய கனவுகளை சுமந்து வளர்த்த அந்த குழந்தை 15 வயசுல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்கள எல்லாமும் அவங்களுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு இருந்திருக்காங்க. அவங்களுடைய மூத்த மகன் லட்சுமணன் மன்னன் அப்படின்னு எல்லாரும் அவரு கூப்பிடுவாங்க. அவரை தான் சரஸ்வதி அம்மா தேடிட்டு இருக்காங்க. இன்னும் தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அவருக்கு 3 பிள்ளைகள், நிர்மல் குமரன், தீனா குமரன் குமரன், அதுக்கப்புறம் வித்யா. இந்த பெயர்ல உங்களுக்கு யாராவது தெரியும், விவரங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம். பிள்ளைகள் அம்மாவை தேடுவது, இது போன்ற எத்தனையோ கதைகள் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு அம்மா வளர்த்து விட்டு திருமணம் செய்து கொடுத்த மகனை தேடிக்கொண்டிருக்கின்றார் 3 ஆண்டுகளாக. எப்படியாவது நல்ல செய்தி வரணும் அப்படின்னு இந்த செப்டம்பர் மாதத்தை நாம் நிறைவும் செய்யவிருக்கின்றோம். அம்மா கவலைப்படாதீங்க, தைரியமா

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: LKM Furniture Malaysia, October 7 முதல் 11 வரை ஜோஹர் பாரு சூத்ரா மால்ல உங்களை சந்திக்கிறாங்க. ஏழு பொருட்கள் வாங்கினா ஏழு பொருட்கள் இலவசம். சோஃபா, டைனிங் டேபிள், பெட்ரூம் செட், சாமி மேடு, டிவி கேபிரேட், கிச்சன் கேபிரேட், மெத்தை, அனைத்துமே 4,999 ரிங்கிட் மட்டுமே. விவரங்களுக்கு டிக்டாக் LKM Furniture Malaysia. உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS Malaysia International College, சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS Malaysia International College, உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0119-713-688.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0109-972-9199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
3: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

0: இந்த பாடல் எப்படி நம்ம ரசிச்சிட்டு இருந்தோம், ஆனா மெய்யழகன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் இந்த பாட்டை நம்ம பார்த்த கோணத்தையே மாற்றி அமைச்சிருச்சு. ஒரு நாள் அந்த படத்துடைய காட்சி பற்றி நம்ம உறவுகள் தொடர் கதையில பேசுவோம். அவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு உறவை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பா பேசுவோம். இன்றைக்கு ஓர் அழைப்பை ஒளிப்பதிவு செய்து உங்ககிட்ட பதிவேற்றம் செய்யணும், இதை உங்களுக்காக ஒளியேற்றம் பண்ணணும் அப்படின்னு. கடந்த வாரம் நிகழ்ச்சி நிறைவடையும் தருவாயில இந்த அழைப்பு வந்தது. நீங்க இதை கேளுங்க, கேட்டுட்ட பிறகு உங்கள் குரலையும் நாங்க கேட்க காத்திருக்கின்றோம். முதல்ல இதை கேளுங்க.
1: எனக்கு வந்து இந்த நிகழ்ச்சியில ஒரு விஷயம் சொல்லணும், ஒரு உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நானும் ஹஸ்பண்டும் பையன் வந்து 8 மாசம் கொய் குழந்தை, அவரை தூக்கிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறோம். அப்ப வந்து அவர் டிரைவ் பண்ண ஒரு லோரி டிரைவர். அவரு நாங்க போகும்போது டயர் வெடிச்சு லோரி பிறண்டுருச்சு, நடு ரோட்ல லோரி பிறந்து கிடக்குறோம். சோ அங்க வந்திருந்த ட்ரெயிலர் டிரைவர் வந்து நிப்பாட்டாங்க. அவங்க முகம் எனக்கு தெரியாது, அவங்க முகத்தை இது வரைக்கும் நாங்க பாத்ததே கிடையாது, ஒரு உருவம் மட்டும்தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த இடத்துல விடிய காலில ஒரு 5 மணிக்கு எங்களை காப்பாத்துனாங்க. சோ அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்.
0: ஆனா
1: அவங்க எங்க அவர் யாருன்னு தெரியாது எனக்கு,
0: எந்த விவரங்களும் எடுத்துக்கல.
1: ஏன்னா நாங்க அந்த நேரத்துல ரொம்ப பதட்டத்துல இருந்தோம், நடு ரோட்ல லோரி பறந்து இருக்குது. சோ எங்களுக்கு வந்து நாங்க உயிர் தப்பிக்கணும் அவ்வளவுதான். கையில வந்து 8 மாசம் கை குழந்தை வச்சிருக்கிறேன் நானு. அப்ப நாங்க எங்களை வந்து அந்த லோரியிலேயே வெளியாக்குறதுக்கு அந்த 2 பேர் தான் உதவி செஞ்சாங்க. அப்ப அவங்க எங்கிட்ட ஒன்னே ஒன்றுதான் சொன்னாங்க, எங்களால ரொம்ப நேரம் நிக்க முடியாது, ஏன்னா நாங்க காலையில வெள்ளனியா போய் நாங்க ஜாமா இறக்கணும், சோ நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பிட்டாங்க. இது வந்து பேரங் இருக்குதுல அந்த ஹைவேல நடந்துச்சு. நாங்க இங்க இது 2009 10/19
0: யாருன்னு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது,
1: இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனா இந்த நிகழ்ச்சியில நான் கால் பண்ணி அவங்களுக்காக நான் நன்றி சொல்லணும், ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு ஆனா அந்த மெமரி வந்து இன்னும் என்னோட மனசுலயே இருக்குது. அவங்க யாருன்னு தெரியாது, எவருன்னு தெரியாது, அந்த நேரத்துல நம்மளுக்கு உதவி செஞ்சாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம நன்றியும் கூட சொல்லவே கிடையாது அந்த பதட்டத்துல. சோ எனக்கு இன்னும் ஞாபகத்துல இருக்கு அந்த லைனோட நம்பர் வந்து அந்த ஹைவே இதுல 3924 கிலோமீட்டர்ல வந்து நடந்துச்சு இந்த ஆக்சிடென்ட்.
0: ஓ, அப்படின்னா இங்க வட மாநிலம் பேராங் இங்க தானே?
1: எஸ், பேராங். நாங்க டைப்பிங்க்கு போய்கிட்டு இருக்கிறோம் அந்த வயல. சோ அவங்க வந்து அவங்களும் அந்த நேரத்துல ட்ரெயிலர் ஏர்லி மார்னிங் போறாங்க ஜாமா அனுப்புறதுக்கு. சோ அவங்க வந்து நாங்க அவங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. பத்து பத்து நடு ரோட்டுல இருக்குது அந்த எங்களோட லோரி பரண்டு டயரை வெடிச்சு. சோ என்னோட 8 மாச கை குழந்தை என்னை என் வீட்டுக்கார காப்பாத்துற அந்த 2 பேருக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன். அவரு எங்க இருந்தாலும் சரி அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் எங்களுக்காக இந்த உதவி செஞ்சதுக்கு. அது எனக்கு ரொம்ப நாளா சொல்லணும்னு ஆசை, இன்னைக்கு கிடைச்சிச்சு இந்த வாய்ப்பு, இதை நான் பயன்படுத்தணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்.
0: ரொம்ப ரொம்ப திருப்திங்க, ரொம்ப நன்றி இதை கூப்பிட்டு சொன்னதுக்கு.
1: நான் உண்மையிலே பதட்டத்துல இருக்கேன், இப்ப எனக்கு கிடைச்சிருச்சா, அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லிட்டோமா, இத்தனை வருஷம் ஆயும் என்னால அதை வந்து மறக்கவே முடியல, அந்த ஞாபகம் இன்னும் எனக்கு அப்படியே இருக்குது அப்படின்றது.
0: நீங்க சொல்லிட்டீங்க, இது விரைவில் மின்னல்ல வரும் கேளுங்க, சரியா?
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி தேவிகன்.
0: நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கமான் சரால் இருந்து பேசிய குரல் அது. தேவி ரொம்ப ரொம்ப நன்றி. 2009 அப்படின்றது 17 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் அவங்களுக்கு நன்றி சொல்லாது இருக்கிறது எனக்கு மனசே கேட்கல. அதனால இந்த வானொலி வழியாவது அவங்கள போயாவது சேரணும் அப்படின்னு இந்த முயற்சி எடுத்து கூப்பிட்டீங்க இல்லையா, அங்க நிக்கிறீங்க நீங்க. நம்ம வாழ்க்கையில யாரோ ரொம்ப அவசரமான அவசியமான சூழ்நிலையில வந்து உதவி செஞ்சிருப்பாங்க. அவங்கள நம்ம கடவுளாக தான் பார்ப்போம். கடவுள் நேரா வர மாட்டாரு, அவரே அவர் யாரோ ஒருத்தர் அனுப்புவார்னு சொல்லுவாங்களே, அந்த 2 பேருக்கு பெரியதொரு நன்றி.

0: உழைப்பாளியோட பாட்டு, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க நன்றி சொன்னாங்க இந்த மாதிரி பேராங்கள அந்த தேங்க்ஸ் சொல்லாம அவங்களுக்கு எப்படி உறுத்தி இருக்கோம். என்ன மின்னலாசன் வந்து ஒரு பிரிட்ஜா வந்து அவங்களுக்கு வந்து அமைஞ்சிச்சு. ஃபார் ஹர் டு டெல் த தேங்க்ஸ் கண்டிப்பா அந்த ஹெல்ப் பண்ணவங்களும் கேட்டிருப்பாங்க. அண்ட் யூ நோ வாட் தேவிகன், அவங்க சொன்ன டேட் இட் வாஸ் ஆக்சுவலி மை ஃபாதர்ஸ் பர்த்டே.
1: ஓ, அக்டோபர்.
0: என்னோட ஃபாதர்ஸ் பர்த்டேயோ தங்கச்சி பர்த்டேயோ ஒரே நாள். இட் வாஸ் அ பிளெஸிங். இப்ப புரட்டாசி மகாலய அமாவாசை அந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பித்ருபட்சம், எனக்கு முன்னோர்களே வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு உங்களோட டுடே ஷோ. காட் பிளஸ் யூ தேவிகன், ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க ரெண்டு பேரும் கேட்டிருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. எப்படியாவது இது அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கணும். ஆமா ஆமா அனிதா, ரொம்ப நன்றி அனிதா.
0: கடவுள் நேர்ல வர மாட்டாங்கன்னு அது கடவுள் அனுப்பி வச்சதா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு 8 மாசம் கை குழந்தை நடு ரோட்ல, ஓ மை காட், ஐ கேனாட் இமேஜின் அவங்களோட அந்த கஷ்டம் எப்படி இருந்திருக்கும்னு.
1: ஆமா, உண்மையிலேயே அது அவங்க சொல்லும் போது அப்படியே மெய் சிலிர்த்தது. இதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி கூப்பிட்டு அனிதா.
0: தேங்க்யூ, தேங்க்யூ தேவிகன். உங்களோட சேவை இன்னும் சேவை எங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி. கேட்டுட்டே இருக்க உறவுகள் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு பெரிய உத்வேகத்தை உறவுகள் தொடர்கதைக்கு கொடுத்துட்டு இருக்கு. இந்த பாடல் எப்போதும் நிகழ்ச்சி நிறைவு கட்டத்தில் வரும். அனிதா சொன்ன பிறகு இங்க வந்தா ரொம்ப சரியா இருக்கும். எப்போதும் இந்த உறவும் தொடர்கதையாகட்டும். மின்னல் உங்களோடு இணைந்திருக்கும்.

இன்னொரு கதை தொடரலாம். அதுதான் உறவுகள் தொடர்கதை. ஒரு கதைக்கு நல்ல பதில் வரும்போது இன்னொரு கதையில் இருந்து நாம் தொடங்குவோம். அந்த மாதிரி இந்த பதில் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஏன் இன்னைக்கு பேசின அவங்க ரெண்டு பேருக்கு நன்றி சொன்னாங்களே, அந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கேட்டு தொடர்பு கொண்டு இவங்க கிட்ட பேசிட்டாலே அப்பா, அவங்களுக்கு 17 ஆண்டுகளுடைய அந்த ஏக்கம் நிறைவடைந்து விடும். 8 மாத குழந்தைய கையில வச்சுட்டு ஒரு நேர் சொன்னாங்களே, யோ இவ்வளோ ஒரு பெரிய பதற்றத்துல நெடுஞ்சாலையில இப்போ இருக்கிற சூழல் எல்லாம் வேற, அப்போ அந்த காலகட்டத்துல இருந்திருக்கணும், தவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்கு இதை பத்தி பேசுவோம். இப்போ ஒரு பிரச்சனை எல்லாம் வருது இல்லையா, முடிவில்லாத ஒரு பிரச்சனை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது என்னன்னா, திடீர்னு பேசாம போயிருவாங்க, திடீர்னு தெரியாத மாதிரி போயிருவாங்க. அவ்வளோ நாள் நல்ல உறவோ அப்படி இருக்கும், திடீர்னு பேசாம போயிருவாங்க. அவ்வளோ நெருக்கமா இருந்தவங்க அப்படி ஹாய் பாய் ஏன் அது கூட சொல்லாத அளவுக்கு போயிரும் இல்லையா. அதை பத்தி நம்ம பேசலாம் கொஞ்சம். நீங்க இதை என்ன எப்படி பாக்குறீங்க? ஒரு முற்றுப்புள்ளி வைக்காது நிறைவு பெறும். முற்றுப்புள்ளி வைக்கல நிறைவு பெறுதுன்னா, அப்ப யாரோ ஒருத்தர் இந்த பந்தத்தை முடிச்சுக்கிட்டாங்க, நட்பா இருக்கலாம், சொந்தக்காரவங்க இருக்கலாம், திடீர்னு வர மாட்டாங்க, திடீர்னு பேச மாட்டாங்க, பார்த்தாலும் தெரியாத மாதிரி போவாங்க, ஏன் அப்படின்றதே தெரியாது. அதை பத்தி பேசுவோம். அப்படிப்பட்ட சூழல் கடந்து வந்திருக்கீங்களா? எப்படி எதிர்கொள்றீங்க இதை? சில பேருக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்ற கேள்வியே அவங்கள ரொம்ப உறுத்திட்டு இருக்கும். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 கிருஷ்ணராஜ் அப்படின்ற ஒரு பாடகர், அவர் சித்ரா அவங்களோட சேர்ந்து பாடிய இந்த பாட்டு தான் கொண்டு வரும். ரொம்ப நல்லாச்சு இந்த பாட்டு கேட்டு.

0: உறவுகள் தொடர்கதையை கேட்டுட்டு இருக்கிறீங்க. எந்த உறவே அப்படின்ற எந்த உயிரேன்ற பாடலதான் கேட்டிருந்தோம். மணி இப்போ 6:49. இன்றைய நிகழ்ச்சியில ஒரு கேள்வி நம்ம நேயர்கள் கிட்ட கேட்டிருந்தோம். முற்றுப்பள்ளி வைக்காத உறவை பத்தி தான் நம்ம வந்து பேசுறோம். அதாவது ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை வரும்போது பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். சில பேர் திடீர்னு என்னன்னே தெரியாது, காணாமல் போயிருவாங்க. அதை பற்றி பேசுறதுக்காக ஜெயந்தி கூப்பிட்டாங்க. பேசலாம் அவங்க கிட்ட.
1: என்னோட தங்கச்சியே என்கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு என்கிட்ட பேசுறத நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னு எனக்கே தெரியாது.
0: கேட்டீங்களா?
1: நான் அதை கேட்கறதுக்கும் எனக்கு மனசு இல்ல. காரணம் என்னன்னா, இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல, பல வாட்டி எங்களுக்குள்ள வந்து சண்டை போட்டுக்க மாட்டோம், வாய் சண்டையெல்லாம் போட்டுக்க மாட்டோம். இன்னைக்கு வரைக்கும், எனக்கு இன்னைக்கு 50 வயசு ஆக போகுது, இன்னைக்கு வரைக்கும் வாய் சண்டை போட்டது இல்ல. ஆனா ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அவங்க ஒதுங்கி போயிடுறாங்க.
0: சரியாயிடுச்சு ஜெயந்தி,
1: ரொம்ப மனசு வலிக்குது. காரணம் என்னன்னா, கூட பொறுத்தவங்கன்னு சொல்றது இந்த ஒரு பெருவித்தான் நம்மளுக்கு. இது தப்புன்னு அவங்கள்ட்ட சொன்னாலும் இது மறுபடியும் லைஃபுக்குள்ள ரிப்பீட் ஆகுது. ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல.
0: இது வரைக்கும் கேட்டு பதில் வரல. இப்போ நீங்க அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க ஜெயந்தி?
1: அதாவது தனிமையில இருக்கும் போது இதை யோசிச்சனா ரொம்ப மிஸ் பண்ற. நம்ம என்னதான் ஒரு தவறு செஞ்சிருந்தாலும் அவங்க அவங்களோட சர்க்கிள்குள்ள அவங்க ஃப்ரெண்ட் கிட்ட கூட அவங்களோட தோழி சக தோழிகள்கிட்ட கண்டிப்பா அவங்க பேசியிருப்பாங்க, ஏன் இந்த மாதிரி நீ செய்யறது தப்பு, இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு அவங்களுக்குள்ள. அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா அவங்க மனசு விட்டு பேசுற அந்த ஒரு உரிமையை விட சொந்த அக்கா கிட்ட பேசலாமே. எனக்கு வந்து என்ன ஒரு மனசுக்குள்ள ஒரு விஷயம்னா, ஒருவேளை நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணிருக்கலாம் அந்த டைம்ல, அது வந்து அவங்க என்னோட அதிக பிரசிங்கத்தனமா கூட நினைச்சிருக்கலாம் ஒருவேளை. ஆனா மத்தபடி வந்து நான் யாரையும் வந்து தவறா பேசல. அதாவது ஒரு தவறு நடக்கும் போது அவங்களுக்கு அட்வைஸ் ஒரு விஷயத்த நான் வந்து நீயா இப்படி இருக்க தாழ்வு மனப்பான்மையா அவங்க நினைச்சிருக்கலாமான்னு தான் என்னோட யோசனை. பிற்பாடுதான் அவங்க என்கிட்ட இந்த வேலைக்கு போகும்போது என்கிட்ட பேசாம போகும்போது தான் தேவிகன் அத நான் யோசிச்சேன். எதுவா இருந்தாலும் பேசிருக்கலாமே, அண்ணன் தம்பி எல்லாமே இருக்கிறாங்க, ஆனா தங்கச்சின்ற ஒரு உறவு வந்து அது வேற.

0: என் கூடவே தான் இருந்தாங்க. அப்ப எனக்கு ஒரு 38 வயசுல இருந்து என் கூட வேலைக்கு வந்தாங்க. வந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷம் என் கூட வேலை செஞ்சாங்க. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு மத்த கடையில வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஸ்டாஃப். அப்ப வந்து நான் அவங்க கிட்ட கேட்டேன், தீபாவளி டைம்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், ஏன்னா நம்ம மூணு பேருமே வந்து தமிழவங்க, நீ ஒரு கடைக்கு மட்டும் போ, ஜஸ்ட் கொஞ்ச நாள் மட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்ப என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, முடியாது, என்னால போக முடியாது, நீ வேணா மேனேஜ்மெண்ட பேசிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. அப்ப நான் சொன்னேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் போறது வந்து கூட எனக்கு கருத்து இல்லை, ஆனா மேனேஜ்மெண்ட் வந்து என்ன கூட மாட்டுறாங்க, ஏன்னா நான் வந்து அவங்களுக்கு மேல மேனேஜரா இருக்கிறதால என்ன வந்து போக சொல்லிட்டாங்க. அப்ப எனக்கு எவ்வளவு கீழே உள்ள ஸ்டாஃப வந்துதான் நான் வந்து போக சொல்லணும். அப்ப நான் அவங்க கிட்ட சொன்னப்ப வந்து அவங்க சொன்னாங்க, என்னாலலாம் போக முடியாது, பரவாயில்ல, நான் வந்து வேலையை விட்டு நிக்கிறேன், நான் இப்பயே நோட்டீஸ் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு அவ்வளவு ஆத்திரமா வந்து அவங்க வந்து ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டாங்க.
1: அதோட பீச் வார்த்தை இல்லையா,
0: அதோட வந்து எங்கிட்ட பேசுறதே இல்ல. அப்புறம் நம்மளுக்கு ஒரு குரூப் தனியா நாங்க திறந்து வச்சிருந்தோம், பெஸ்ட் ஃப்ரெண்ட் குரூப்னு. அப்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட்ஸ் எங்க ஹஸ்பண்ட்ஸ் எல்லாமே அந்த குரூப்ல இருக்கும். தீபாவளி டைம், அப்புறம் வந்து பொங்கல் டைம், அந்த டைம் பர்த்டே டைம், அந்த டைம் மட்டும் தான் வந்து விஷ் பண்ணுவாங்க. மத்தபடி எந்த ஒரு பேசுறது எதுவுமே இல்ல. அப்ப எங்களோட மொத்தம் வந்து நாங்க மூணு பேரு. அப்ப நான் வண்டி வந்து என்ன வந்து தனியா ஒதுக்கிட்டாங்க ஃபுல்லாவே.
1: இப்ப என்ன சொல்லணும் கமலம், நீங்க அவங்க கிட்ட
0: என்ன பத்தி அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. இப்ப வரைக்கும் அவங்க எங்கிட்ட பேச கூட இல்ல. என் மேல தப்புன்னு சொல்லிட்டு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சோரி எல்லாம் கேட்டிருக்கேன். இதுக்கு முன்னுக்கு அவங்க பேசின மாதிரி யாருமே பேச மாட்டாங்க அவங்க ரெண்டு பேருமே. அது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. ரொம்ப நாள் இதை நான் குரத்துல வச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப கரெக்டா நீங்க சொன்ன சொல்லி எனக்கு அந்த ஞாபகம் தான் வர ஆரம்பிச்சிருக்கு.
1: கமலமுடைய தோழிகள் யார் என்று நமக்கு தெரியாது, அவங்களும் பெயரை சொல்லவில்லை. நீங்க கமலம் கிட்ட கொஞ்சம் பேசிடலாமே, என்னன்னு சொன்னா அவங்க மனசாரி போகும்ல. தீபாவளி கதையே சொன்னாங்க, இன்னும் ஒரு மாதம் தான் இருக்கு ஏறக்குறைய. இந்த தீபாவளிக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்களே.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வாட்ஸ்அப் கணக்குகள் ஊடுருவப்பட்டது, முடக்கப்படுவது தொடர்பான விவகாரத்தில் மேட்டாவின் பதில் குறித்து தெளிவுபடுத்த தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-ஐ கேட்டுக் கொண்டுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபமி ஃபாடில் தெரிவித்தார். MCMC-க்கும் மேட்டாவுக்குமான இடையிலான கலந்துரையாடல்கள் குறித்து எவ்வித தகவலும் இதுவரை இல்லை என அவர் கூறினார். பள்ளி தரப்பு, குறிப்பாக கல்வியாளர் மற்றும் வழிகாட்டி அல்லது ஆலோசக ஆசிரியர்கள் மாணவர்கள் சுதந்திரமாக தங்களின் கருத்துக்களை தெரிவிக்கும்படியாக

பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்குவதில் ஆக்கப்பூர்வமாகவும் துடிப்புடனும் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தங்கள் கருத்துகள் நிச்சயம் கவனத்தில் கொள்ளப்படும் என்ற மாணவர்களின் நம்பிக்கை பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய பள்ளிச் சூழலை உருவாக்குவதற்கு முக்கியம் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்தார். 2026 மடானி தகையாளர் திட்டம் நாட்டின் எதிர்கால தலைவர்களாக உருவாகக்கூடிய திறமையான இளம் தலைமுறையினரை கண்டறிவதோடு அவர்களை வடிவமைப்பதற்கான முதன்மை வியூகத்தலமாக அமைகிறது. இத்திட்டம் அறிவாற்றல் மட்டுமின்றி வலுவான தனித்துவம் மன வலிமை சிறந்த பண்பு நலன்களை கொண்ட இளம் தலைவர்களை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. உலகின் 350 சிறந்த பல்கலைக்கழகங்களுள் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USM முன்னேறியிருப்பது நாட்டின் உயர்கல்விக் கழகங்களின் போட்டியாற்றலுக்கு கிடைத்த அங்கீகாரமாக அமைந்துள்ளதாக USM வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பன்னாட்டு மயமாக்கல் அப்பல்கலைக்கழகத்தின் இந்த அண்மைய அடைவு நிலைக்கு ஊக்கியென மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவித்தது. மலேசிய கார்பந்து சங்கம் FAM ஆவணப்படுத்தும் விவகாரம் தொடர்பில் அனைத்துலக கார்பந்து சம்மேளனம் FIFA 7 மரபுவழி விளையாட்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததை அடுத்து அதன் நிலை குறித்து விவாதிக்க உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயிலுடன் சந்திப்பை நடத்தவிருப்பதாக தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:08. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:08.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01079729119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
0: உங்கள் பாசத்தோடு அழைக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறது பாட்டு கடை. வாங்க தொடர்ச்சியா 9 மாதங்கள்ல வந்து காலடி எடுத்து வைத்து அதுக்கும் நிறைவு கொடுக்க போறோம். அடுத்த மாதம் 10வது மாதமாக பாட்டு கடை நமக்காக இடம்பெற காத்துட்டு இருக்கு. நாளைக்கு அக்டோபர் 1, இன்றைக்கு செப்டம்பர் 30. அப்பா முடிஞ்சிருச்சு பாருங்க. ரேவதி எங்கிருந்து?
3: அதே பகாங்கிலிருந்து கூப்பிடுறேன். சென்ற வாரம் கால் பண்ணிருந்தேன், நம்மளோட லைன் துண்டிச்சிருச்சு.
0: ஆமா, ரேவதிக்கு என்ன பாடல்?
3: எனக்கு காதலுக்கு மரியாதையில இருந்து இது சங்கீத திருநாளா பாடல் வேண்டும்.
0: அப்பா இந்த திருநாள கொண்டாடிடுவோம்.
3: ஏன்னா இன்னைக்கு என் மகளுக்கு பிறந்த நாள்.
0: ஓ, பேர் என்ன அவங்களுக்கு?
3: அவங்க பேரு திரிநேத்ரா, 15 வயது ஆச்சு.
0: திரிநேத்ராக்கு எங்களோட வாழ்த்தெல்லாம் சொல்லிருங்க. நல்ல ஒரு பாட்டு, பவதாரணி குரல்ல.
3: ஆமா, ரொம்ப அருமையான பாடல்.
0: சரி, அந்த பாட்டை அடுத்து நம்ம கேட்டுருவோம்.
3: ரொம்ப நன்றி தேவிகர்.
0: இதுக்கு பிறகு வீட்டுல விருந்து இருக்குமே?
3: கண்டிப்பா, பகல்ல ஒரு விருந்து முடிஞ்சது, நான் சமைச்சேன். நைட் வந்து அவங்க அப்பா வந்து கடை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு.
0: பகல் அம்மா சமையல், இரவில் கடைக்காரர் சமையல்.
3: ஆமா
0: ஆமா.
3: இன்னும் தெரியல, சர்ப்ரைஸ் சொல்லிருக்காரு. மகளுக்கு வந்து சீ ஃபுட் வந்து கொஞ்சம் குறைவுதான். மேபி சைனீஸ் ஷாப் இருக்கும், பட் சீ ஃபுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
0: சரி சரி, அது ஏறக்குறைய அப்படி வந்துருச்சு பாருங்க, எல்லா வீட்லயும் அப்படிதான். சரி, திரிநேத்ராக்கு வாழ்த்து சொல்லிருங்க, நல்லபடியா போயிட்டு சந்தோஷமா வாங்க.
3: ரொம்ப நன்றி தேவிக்கு.

0: வணக்கம். மின்னல் காலை தொடங்கி இப்போ தீரா இசை வரைக்கும் எங்க கூடவே வந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ யார் வந்திருக்கான்னு கேக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க. வேலை என்ன வேலை? அப்படி ஒரு மாதிரி கோபத்தோட வந்த மாதிரி இருந்துச்சு. வணக்கம். நீங்க வந்து அந்த கணீர் அப்படின்னு ஒரு குரல், அதுக்கு சொந்தக்காரர் வேலா? நீங்க எங்க இருந்து பேசினாலும் கண்டுபிடிச்சிருவாங்க, நீங்க தான் பேசுறீங்க.
1: என்ன
0: பாடல் வேலா?
1: எனக்கு வந்து உதய கீதம் படத்துல இருந்து பாடும் நீல அந்த பாட்டு நினைச்சிருக்கேன்.
0: சரி, அந்த பாடுகள் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நன்றி வேலா.
1: அவரு
0: குரல் மாதிரி உங்களோட வித்தியாசமான குரல். நடிக்க ஏதாவது முயற்சி பண்ணுங்க, குரல் கொடுக்க முயற்சி பண்ணுங்க.
1: பரவாயில்லையே. நன்றி தேவிகன்.
0: பாட்டு வருது கேளுங்க.
1: நன்றி தேவிகன்.

0: இன்றைக்கு தீரா இசையில நிறைய இந்த நிலவு பத்தி பேசிட்டு இருக்கோம். அது ஏன்னு தெரியல, என்ன காரணம் அப்படின்னு தெரியல. ஏதோ இருக்கு, நிலவை ரசிச்சுட்டே போங்க. ஆனா மழையின் காரணமாக நிலவு தெரியுதான்னு தெரியல. இன்னொன்னு மேகமூட்டத்தின் காரணமாக தெரியாது. ஆனா இப்ப புகை மூட்டத்தின் காரணமாகவே தெரியாத ஒரு சூழ்நிலை. சூரியனே கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மப்பு மந்தாரமுமாய் தான் நமக்கு தெரிகிறார். அடுத்தது யாரு வந்திருக்காங்கன்னு கேக்கலாம்.
1: வணக்கம் யா, தேவிகன் பேசுறீங்களா?
0: ஆமாங்க, நீங்க யார் பேசுறீங்க?
1: நான் பன்சிங்ல இருந்து திலகவதி பேசுறேன்.
0: ஓ, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கையா, உங்க குரலுக்கு நான் அடிப்பியா.
0: என்ன அப்படி சொல்லிட்டீங்க எனக்கு?
1: ஐயோ, உங்க குரலை கேட்டுனா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் ரேடியோல.
0: இப்ப எனக்கு உங்க குரல் கேட்டோன்னே எங்க வீட்டுல இருக்கிற மூத்தவங்க குரல் கேக்குற மாதிரி இருக்கு.
1: ஆமா ஐயா, எனக்கு வயசு கொடுத்தான்.
0: எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு, கேக்கலாமா? பெண்கள்
1: 59 வயசு.
0: 59 வயசு? அப்பா, வேலை செய்யறீங்களா இல்ல வீட்டுல இருக்கீங்களா?
1: இல்லையா, வீட்டுலதான் இருக்கேன்.
0: அப்புறம் வீட்டுல இருக்கிறது தானே பெரிய வேலை. எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க காலையில?
1: காலையில 6:30.
0: எத்தனை மணிக்கு உட்காருவீங்க?
1: 4-5
0: அவ்வளவு நேரம் வேலை.
1: ஆமா ஐயா.
0: இல்லனால ஏதாவது செஞ்சுட்டே இருக்கீங்களா? எப்படி
1: அது பழக்கமா போயிடுச்சு? ஏன்னா அப்ப வேலை செய்யும் போது இருந்து அப்படியே அதே பழக்கமா போயிடுச்சு. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து அதே மாதிரி வேலை. இப்பயும் அதே மாதிரி தான்.
0: இன்னைக்கு என்ன பாடல்?
1: இன்னைக்கு எனக்கு முழுமதி அவளது முகமாகும் அந்த பாட்டு
0: போடுங்கய்யா.
1: அந்த பாட்டு எனக்கு எப்போதுமே ரொம்ப பிடிக்குங்கய்யா.
0: ஓ, உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஒன்னு சொல்லணும்.
1: சொல்லுங்கய்யா.
0: எனக்குமே அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். அந்த நிலவையும் பெண்ணையும் அவ்வளவு அழகா ஒப்பிட்டு ஜோதா அக்பர்ல பாடியிருப்பாங்க. அந்த பாடல் இப்போ என் கூட பேசிட்டு இருக்கிற இந்த நிலவுக்காக வருது.
1: ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா.
0: நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
1: சரியா.
0: ரொம்ப அழகான பாடல் ஜோதா அக்பர்ல ஸ்ரீனிவாஸ் பாடியிருப்பாரு. ஒரு முறை அவரை சந்திப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஒரு நேரடி சந்திப்பு ஒளிப்பதிவு செய்யும் போது அவர் சொன்னார், அவர் பாடின பாட்டிலே இந்த பாடல் எப்போதும் அவருக்கு ரொம்ப மனதோடு ஒட்டிய பாடல். காணல் நீர் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்துடுமா, நீங்கள் காலம் நடுவே வேடிக்கை பார்க்கிறதே, முழுமதி அவளது முகமாகும்.

0: இப்படி ஏக்கங்கள்லாம் பாடிட்டு சீனிவாஸ் அழகா முடிப்பாரு. அமைதியுடன் அவள் வந்தாள், விரல்களை நான் பிடித்து கொண்டேன், பல வானவில் பார்த்தே வழியில் தொடர்ந்தது எங்கள் பயணம் அப்படின்னு. ஜோதா அக்பர், ஏ ஆர் ரஹ்மான் இசையில அந்த பாடலை கேட்டிருந்தோம். அடுத்தது நம்ம கூட பேசுறதுக்கு யார் அப்படின்னா கௌசல்யா. ரொம்ப நாள் ஆயிடுச்சு போல பேசி.
1: ஆமா, இன்னைக்கு பூரா காலில் அழுந்துகிட்டே வந்தேன். நீங்க போட்ட அந்த உறவுகள் ரொம்ப டச்சியா இருந்துச்சு.
0: அந்த அம்மா மகனை தேடியது.
1: அவசர
0: அவசர வாழ்க்கையில ஓடிட்டு இருக்கோம்
1: அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க செய்யற, நீங்க ரொம்ப இருக்குது கேக்கிறதுக்கு.
0: நன்றி,
1: ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி
0: சொல்லுங்க. அதுக்கு காரணம் இன்னைக்கு என்ன பாடல் உங்களுக்கு?
1: நன்றி.
0: தேவிகன் நன்றி.

0: சில பாடல்கள் நிறைய நினைவுகளை கொண்டு வரும். இந்த பாடல் நிச்சயமா நினைவுகளை கொண்டு வரும். சிவாஜி அவர்கள் ரொம்ப அது மறக்க முடியாது, எண்பதுகளுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விவேக் ஒரு படத்துல இந்த பாடலை வேறொரு மாதிரி கொண்டு வந்திருப்பாரு, டக்குன்னு அவர் ஞாபகமும் வந்தது. நல்ல கலைஞர், சின்ன கலைவாணர் அவர்கள் பாட்டு கடையை கேட்டுட்டு இருக்கீங்க.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யாரு பேசுறீங்க?
1: நான் சுகுணா பேசுறேன்.
0: சுகுணா, வானொலி வேகமா இருக்கு,
1: கேட்டுக்கிட்டே பயணம் பண்ணிக்கிட்டு
0: இருக்கோம். இப்ப ஒருத்தவங்க முடிக்கிறாங்க, நம்ம பட்டுன்னு கூப்பிட்டுறணும் அப்படிதானே?
1: ஆமா.
0: எங்க பயணம், வேலை முடிஞ்சா இல்ல எங்க வேற இடத்துக்கா?
1: வேலை முடிஞ்சு இப்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம்.
0: ஓ, வேற யாரோ திடீர்னு கூப்பிட்டு இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இவங்களுக்கு ஏன் இந்த அதிக பிரசங்கித்தானோ நீங்க நினைப்பீங்க தானே?
1: என்ன
0: பாடல் சுகுணா?
1: இன்னைக்கு என் மக வந்து, என் கடைசி மக வந்து ரொம்ப இந்த ஒரு வாரமா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சின்ன சின்ன ஆசை.
0: ஓ, பொண்ணுக்கு பிடிச்ச பாட்டோ?
1: ஆமா, அவங்க ரொம்ப ஏத்தறது ஒரு வாரமா அம்மா கால் பண்ணுங்க, கேளுங்க கேளுங்கன்னு
0: பொண்ணுகிட்ட சொல்லுங்க, அது தெய்வீக நானேன்ட்ட தான் கேட்கணும்னு இருக்கு அப்படின்னு.
1: ஆமா, சிரிக்கிறாங்க இப்ப, ஹாப்பி ஆயிட்டாங்க.
0: பாருங்க, காலம் கடந்து அந்த பாட்டு நம்ம வளரும் போது கேட்டோம், இன்னைக்கு நம்மளோட அடுத்த தலைமுறையும் ரசிக்கிற அளவுக்கு அந்த இசை.
1: ஆமா ஆமா, அந்த பாட்டு நான் சின்னத்துல இருக்கும் போது வந்த பாட்டு, அவங்க கேட்கும் எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிருச்சு.
0: ஐயோ பாப்பா, உங்களுக்காக இந்த பாட்டு.

0: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9.
1: நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின் நல்ல ஃபேம்.
2: ஹலோ, வணக்கம். லலிதா பேசுறேன்.
3: லலிதா
2: இங்கிலீஷ்.
3: என்ன லலிதா?
2: இல்ல, ஜாம்ல ஸ்ட்ரெஸ் இருக்கும்.
3: அப்படியா? இல்ல, அது வணக்கம்லயே தெரிஞ்சது மாதிரி தெரியுது. எவ்வளவு நேரம்? ரொம்ப நேரமா நெரிசல்?
2: ஆமா, இங்க எல்லாமே ஃபிளட் ஆயிருச்சு. ஹைவே எல்லாம் கேள் போய்கிட்டு இருக்கோம்.
3: ஓ, எங்க இருக்கீங்க இப்போ? சரியா,
2: பெட்ரோல் ஹைவேல இருக்கோம்.
3: ஓ, இங்கதான்.
2: என்ன பர்த்டே, இன்னைக்கு பர்த்டே. சோ அதனால சாப்பிடறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். சேமா இருக்கு.
3: என்ன செய்யறது, கேள் வாழ்க்கையில அதுவும் சேர்ந்து வர. சரி, பரவாயில்ல. பிறந்த நாள் போறீங்க, சிரிச்சுட்டே போங்க. என்ன பாடல்?
2: எனக்கு அண்ணன் பாட்டு ஏதாச்சும் போறீங்களா?
3: அண்ணன் பாட்டு. சரி, அண்ணன் பாட்டு எது இருக்குன்னு தேடி, உங்க அண்ணனுக்காகவும் உங்களுக்காகவும். சரியா?
2: கணேசன், பர்த்டே விஷஸ்.
3: நீங்க சிரிச்சுட்டே முடிங்க பாப்போம்.
2: ஓகே ஓகே, தேங்க்யூ.

0: பாட்டுக்கடை உங்களையும் எங்களையும் இணைத்திருக்கிறது. மணி இப்போ 7:47. தொடர்ந்து நேயர்கள் நம்ம கூட பேசுறதுக்காக காத்துட்டே இருக்காங்க. அடுத்தது யார் அப்படின்னு கேக்கலாம். ரஞ்சிதம், இதுக்கு முன்னுக்கு பேசுனதே இல்ல போல.
1: இதுதான் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருச்சு.
0: ஒரு எத்தனை தடவை முயற்சி பண்ணிருப்பீங்க ரஞ்சிதம்?
1: நிகழ்ச்சி ஆரம்பிச்சதுல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன்.
0: சரி ரஞ்சிதம், என்ன பாடல் அப்படி ஆவலா உங்களை காத்திருக்க செய்தது?
1: என்னோட ஹஸ்பண்டுக்கு பர்த்டே, அவர் பேர் பொன்னுசாமி, கன்னி கலைமணி. அவருக்கு பிடிச்சமான பாடல இந்த பாட்டுக்கடையில நான் உங்கள்ட்ட கேக்குறேன்.
0: அது சோகமான பாட்டு இருந்தாலும் அது அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும், பிரச்சனையே இல்லை எங்களுக்கு.
1: கண்டிப்பா.

0: மனசுக்கு ஒரு பெரிய அமைதி இல்லையா? இப்போ நம்முடைய 8வது நேயர், நிறைவு நேயர்
1: என்ன
0: சொல்லுவீங்க?
1: பாலோ குலுவாங் கிட்ட இருக்கு. நிறைய பேருக்கு அந்த இடம் தெரியாது.
0: ஏன் தெரியாது? நீங்க தான் பிரபலப்படுத்தணும் பாலோவே.
1: இப்ப அந்த ஒரு பிக்பிங் ஹில்னு ஒரு இடம் இருக்குனால்தான் பாதி பேருக்கு பாலோன்னு ஒரு இடம் இருக்கிறதே தெரியுது.
0: உங்க வீட்டு பக்கத்துல இருக்கா?
1: இல்ல இல்ல, இங்க யம்பிங் ரோட்டு கிட்ட போனோம்.
0: ஓ சரி, இப்ப பாலோக்கு வரணும்னா பிளாஸ்ல வந்தோம்னா எங்க வெளியாகணும்?
1: ஆயத்தம் பாதியில இருந்து நம்ம வெளியாகணும்.
0: அங்க வந்துட்டு நான் திவ்யாவை கூப்பிட்டா வந்துருவீங்க தானே உதவிக்கு?
1: கண்டிப்பா.
0: சரி திவ்யா, என்ன பாடல்மா?
1: எனக்கு ஏ மான்புரு மங்கைய பாட்டு வேணும். இல்ல அந்த பாட்டு கேக்க ஒரு மாதிரி நல்லா இருக்கும்.
0: ஓ ஒரு மாதிரி நல்லா இருக்கும்,
1: மாதிரி மெல்ட்டா இருக்கும் அந்த பாட்டு.
0: நான் உங்களிடமிருந்து விடைபெறும். நேரமும் வந்தாச்சு. இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம நிச்சயமா பேசலாம். அது வரைக்கும் உங்க உடம்பு மனசை பார்த்துக்கோங்க. முடிகின்ற செப்டம்பர் உங்களுக்கு நல்லது மட்டுமே எடுத்து கொடுக்கட்டும். அன்பும் பாசமும் நிறைந்த மாதமாக அக்டோபர் இருக்கட்டும், சரிங்களா? விடைபெறுவது தெய்வீகன் தாமரை செல்வன் நளினியாச்சுதன். அடுத்து உங்க கூட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. காற்றின் மொழியில் ஏன் கலித்தொகை மொழியில் பாடுகிறாய்? பாமர மொழியிலேயே என்கிட்ட சொன்னாலே போதுமே. பை பை. உடம்பு மனசை பார்த்துக்கோங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். நாளை தொடங்கி அக்டோபர் 7 தேதி வரை உதவித்தொகையற்ற RON 97, RON 95 பெட்ரோல் சில்லறை விலை லிட்டருக்கு தலா 5 சென் குறைகிறது. இவ்வேளை உதவித்தொகையற்ற டீசலின் விலையும் லிட்டருக்கு 15 சென் குறைக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. RON 97 லிட்டருக்கு 5 ரிங்கிட் என நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேளை உதவித்தொகை வழங்கப்படாத RON 95 RON 4.52 டீசல் லிட்டருக்கு 5.27 விற்கப்படும் என்று நிதியமைச்சு அவ்வறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. குவாலாலம்பூர் கோத்த டமான்சரா தாம்சன் மருத்துவமனை அறுவை சிகிச்சையை எளிய முறையில் மேற்கொள்வதற்கு ஏதுவான தொழில்நுட்ப இயந்திரனை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஊடுருவும் முறையை பயன்படுத்தி மிக துல்லியமாக கால் முட்டியை மாற்றியமைக்கும் அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள அந்த இயந்திரன் உதவும் வகையில் அது வடிவமைக்கப்பட்டுள்ளது. பேரா பத்துகாஜாவில் கடந்த 3 நாட்களாக காணாமல் போன

உடற்பேறு குறைந்த ஆடவர் இன்று பாதுகாப்பாக கண்டறியப்பட்டார். 26 வயது முகமது நூர் ஃபிர்தவுஸ் ஹாரிஸ் ஹம்டான். இன்று பிற்பகலில் அவரது வீட்டிலிருந்து சுமார் 1.2 கிலோமீட்டர் தொலைவில் கண்டறியப்பட்டதாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறை உதவி இயக்குநர் சபருட்ஸி நூர் அஹமது தெரிவித்தார். இந்தோனேசியாவில் செமுரு எரிமலை 1 மணி நேரத்திற்குள் 7 முறை வெடித்ததையடுத்து 1000 மீட்டர் உயரத்துக்கு மிக அடர்த்தியான சாம்பலை கக்கியது. காலையில் அந்த எரிமலை வெடித்ததில் அடர்த்தியான சாம்பல் வானில் படர்ந்ததாக எரிமலை புவியியல் ஆபத்து தணிப்பு மையம் தெரிவித்தது. பார்சிலோனா தாக்குதல் ஆட்டக்காரர் ரஃபின்யா தசையில் ஏற்பட்ட காயம் காரணமாக இந்தியாவுடனான நட்பு முறை ஆட்டத்தில் களமிறங்க மாட்டார் என பிரேசில் கார்பந்து கூட்டமைப்பு CBF தெரிவித்தது. பிரிஸ்பேனில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான நட்பு முறை ஆட்டத்தின் முதல் பாதையில் ரஃபின்யா வெளியேற்றப்பட்டு ஸ்பெயினுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டதாக அது கூறியது. அவ்வாட்டத்தில் பிரேசில் 4-2 என வெற்றி பெற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனுன்மணி வீரமோகன். வணக்கம்.

மீண்டும் ஒரு காற்றின் மொழியில் நாம் சந்திக்கின்றோம். அப்புறம் எங்க இருக்கீங்க? வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? இல்ல வீடு போய் சேர்ந்துட்டீங்களா? இல்ல ஒன்று ஒரு சிலருக்கு இன்றைக்கு இரவு வேலையாக கூட இருக்கலாம். 10 மணிக்கு தான் வேலை தொடங்குது, இப்பதான் கிளம்பிட்டு இருக்கோம், இப்பதான் வீட்டை விட்டு வெளியாயிருக்கோம் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். எதுவாக இருந்தாலும் நீங்க பாதுகாப்பாக இருந்தா அதுவே எங்களுக்கு போதுங்க. காற்றின் மொழியில் இப்போ நாம சந்திக்கிறோம். எங்களை தொடர்ந்து இருக்கும் உங்க நேச மனசுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு காற்றின் மொழி இப்போ தொடங்கி இரவு 9 மணி வரைக்கும் நம்ம வந்து தெலுங்கு பாடல்களை உங்களுக்காக கொடுக்க போறோம். அதற்கு பிறகு இரவு 10 மணிக்கு டிக்டாக் நேரலையிலும் நம்ம சந்திக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள், உங்களுக்கு பிடித்த மாதிரியான பாடல்கள் தான் இன்றைக்கும் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். வந்து நீங்க பாடல் என்ன அப்படிங்கறது கேட்கக்கூடாது, என்ன பாடல் வேணும்னு கேட்கக்கூடாது, எந்த எண் வேணும் அப்படிங்கறத மட்டும் பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி. உங்களோடு நான் நளினி அச்சுதன் இரவு 12 மணி வரையில் நிறைய பேசலாம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:17. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:17.
2: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
3: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறுகள் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிட தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

தெலுங்கு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோங்க. அதே வேளையில் தெலுங்கு திரைப்படம் சார்ந்தும் சில தகவல்கள் நம்ம கைவசம் இருக்கு. பவன் சதினேனி எழுதி இயக்கி வெளிவர உள்ள புதிய திரைப்படம் அக்கசாம்லோ ஓகா தாரா, சரியா சொல்றமான்னு தெரியல. தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வானத்தில் ஒரு நட்சத்திரம், அதுதான் இந்த திரைப்பட தலைப்பின் அர்த்தம். இதில் வந்து துல்கர் சல்மான், சாத்விகா வீரவள்ளி, ஸ்ருதி ஹாசன், ஸ்வாதிகா ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இசை ஜி வி பிரகாஷ். இது என்ன கதை அப்படின்னா, தொலைதூர கிராமத்தில் வாழும் ஒரு பெண்ணுக்கு விண்வெளி வீராங்கனை ஆகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு இருக்கு. இதனால வரும் தடைகளை தாண்டி தன்னுடைய கனவை அவங்க எப்படி அடைய முயற்சி செய்யறாங்க அப்படிங்கறதான் கதை. அதோட வந்து இவங்களுடைய இந்த கனவு, அதோடு சேர்த்து காதல், அதனிடையே நடக்கும் போராட்டம், விண்வெளி ஆகியவற்றை சுற்றி நகரும் கதையாகத்தான் இந்த திரைப்படம் இருக்கு. இந்த திரைப்படம் வரும் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வெளியீடு காணும் என பட திரைப்பட தகவல் தளங்கள் குறிப்பிடுகின்றன.

கௌதம் பரத்வாஜ் ஹரிப்ரியா இணைந்து வழங்கியிருந்த பாடல் அது. புதன்கிழமை காற்றின் மொழி இது. செப்டம்பர் திங்கள் 30 நாள் என்று அதற்குள்ள செப்டம்பர் மாதத்துக்கு நம்ம விடை கொடுக்க போறோம். இன்றோடு செப்டம்பர் மாதம் முடிஞ்சிருச்சுங்க, அவ்வளவுதான். நாளைக்கு அக்டோபர் தொடங்குது, அதுக்கப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் முடிஞ்சிருச்சு. 2026 அதுக்குள்ள முடிச்சிட்டோம் பாருங்க. இன்னும் 3 இருக்கு, அதுக்குள்ள முடிச்சிட்டோம். என்னன்னா 3 மட்டும்தான் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். ஏதாவது ஒரு விஷயம் நீங்க வந்து இந்த வருடத்தின் தொடக்கத்தில் நினைச்சிருக்கலாம், செய்து முடிச்சிருவோம் அப்படின்னு மனசுல ஒரு கோட்டை கட்டி இருக்கலாம், இருந்தாலும் அது நடக்காம போயிருக்கலாம். இருந்தாலும் 3 உங்களுக்கு மீதம் இருக்கு. 3 தானே இருக்குன்னு நினைக்கிறது வேற, 3 நமக்காக இருக்கு அப்படின்னு நினைக்கிறது வேற. ஆக இருக்கிற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எதெல்லாம் நீங்க சாதிக்கணும்னு நினைச்சீங்களோ பரவாயில்ல, முடியும். 90 நாட்களுக்கு மேலேயே இருக்குல்ல, அதை நிச்சயமா நீங்க சாதித்து காட்ட முடியும். அதனால முயற்சியை கைவிடாம, முன் வச்ச காலை பின் வைக்காம என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு என்ன வந்து சேரணுமோ அதை உங்களுக்கு வந்து சேரும் வரை முயற்சியை கைவிடாம இருங்க. அதை தான் நாங்க உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம். தொடர்ந்து தெலுங்கு பாடல்களை நாம கேட்டு ரசிக்கலாம். இது காற்றின் மொழி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: இன்றைக்கு வந்து உலக மொழிபெயர்ப்பு நாள் அப்படின்றதுனால நேயர்களுக்கு சவால் கொடுக்க போறோம்.
2: வசனமா பாடலா கேக்கலாமா?
3: வசனம்.
4: அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களா? நிறுத்தவே மாட்டீங்களா?
3: ராதாவும்
5: சிவாஜியும் நடிப்பாரு.
2: முதல் வரியாதையா?
5: ஆமா, அந்த நிலாவத்தான்.
2: புகழ் பெற்ற ஒரு பாடல் தெரியுமா?
5: நாங்க மொழி பெயர்த்தோம்.
2: சரி, அந்த முதல் வரி மட்டும் ரவின் சொல்லி கொடுங்க.
1: சார், அந்த பாட்டை பாடி என்ன தங்கா பண்ணிட போறாங்க?
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

இது ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருந்தது, ஒரே பரபரப்பு, ஒரே சுறுசுறுப்பா அந்த பாடல் அமைந்திருந்தது. ஸ்ரீ இட்லு அர்ஜுனா, இதுதான் வந்து வெளிவர உள்ள புதிய திரைப்படம். திரைப்படத்தின் பெயர், கதை மற்றும் இயக்கம் மகேஷ் உப்பலா. இதில் வந்து அனியேஷ் ரெட்டி, அனஸ்வரா ராஜன், வெனிலா கிஷோர், முகேஷ் ரிஷி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இசை எஸ் தமன். படத்தின் கதாநாயகன் அர்ஜுன் வந்து வாய் பேச முடியாத இளைஞன். அவனுடைய வாழ்க்கையில் வார்த்தைகளை காட்டிலும் உணர்வுகள், சைகைகள், முகபாவனை, உடல் மொழி மற்றும் செயல்கள் மூலமாக கதையை சொல்ல முயற்சியாக உள்ளதோடு படக்குழுவும் இதையேதான் முக்கிய இந்த திரைப்படத்தின் முக்கிய அம்சமாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. காத்திருங்க, அக்டோபர் 30ஆம் தேதி வெளிவர உள்ள புதிய திரைப்படம் இட்லு அர்ஜுனா. கிட்டத்தட்ட 1 மாத இடைவெளி தாங்க இருக்கு. தொடர்ந்து நாம சங்கர் மகாதேவன் குரல்ல பாடலை கேட்க போறோம்.

0: தானே ஒரு தோசை எடுத்து.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்ளோ பேர் இருக்காங்க.
2: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க.
1: சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறைய வச்சு கேளுங்க.
2: என்னங்க, நீங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
2: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

காற்றின் மொழியில் தெலுங்கு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். முதல்ல நாம கேட்டிருந்த அந்த பாடல் வந்து சங்கர் மாதேவன், சுனிலா சாரதி இணைந்து வழங்கியிருந்த பாடல். அது நேரம் இப்போது 8:52. இன்னும் 2 பாடல்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. இன்றைக்கு 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்கள். இன்றைக்கு புதன்கிழமை, அதனால இடைவிடாத பழம் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. உங்க மனசுல எந்தெந்த பாடலா நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான பாடல்களை உங்க மனசுக்குள்ள புகுந்து அப்படியே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது எங்களுக்கு தான் தெரியுமா, எப்போதும் நாங்க சொல்றோம்ல. அந்த மாதிரி உங்க மனசுக்குள்ள புகுந்து நீங்க எந்த பாடலை கேட்க இயங்குறீங்களோ, மனசு இயங்குதோ, அந்த மாதிரியான பாடல்கள் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மலரும் நினைவுகளோடு இணைந்திருங்க.

மேற்காசிய மோதல்கள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். மலேசியாவும் கத்தாரும் சூளுரை. மாணவர்களின் கருத்து சுதந்திரத்தை ஆதரிக்கும் பள்ளிச் சூழலை உருவாக்குமாறு பள்ளி தரப்புக்கு அறிவுறுத்து. வணக்கம், சலாம், மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மேற்காசிய மோதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என மலேசியாவும் கத்தாரும் ஒருமித்த குரலில் சூளுரைத்துள்ளன. இதன் மூலம் பாதிக்கப்பட்ட மக்களின் துன்பத்தை போக்குவதற்கான முயற்சிகள் வலுப்படுத்தப்படுவதுடன் மனிதாபிமான உதவிகளை துரிதப்படுத்த முடியும் என அவை வலியுறுத்தியுள்ளன. கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல் தனியுடன் இன்று நடத்தப்பட்ட தொலைபேசி உரையாடலின் போது மலேசிய சவுதி அரேபியாவின் ஒருமித்த நிலைப்பாடு வெளிப்பட்டதாக பிரதமர் டெத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். வாட்ஸ்அப் கணக்குகள் ஊடுருவப்பட்டது, முடக்கப்படுவது தொடர்பான விவகாரத்தில் மேட்டாவின் பதில் குறித்து தெளிவுபடுத்த தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC-ஐ தாம் கேட்டுக்கொண்டதாக தொடர்பு அமைச்சர் டெத்துஸ்ரீ ஃபமி ஃபடில் தெரிவித்தார். அது குறித்து விளக்கமளிக்க தமது தரப்புக்கு திங்கட்கிழமை பிற்பகல் 3 மணி வரை அவகாசம் தேவைப்படுவதாக மேத்தா கேட்டுக்கொண்டதாக டெத்துஸ்ரீ ஃபமி குறிப்பிட்டார். அதே வேளையில் மேத்தாவிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் MCMC அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தாம் கேட்டுக்கொள்ளவிருப்பதாக அவர் சொன்னார். பள்ளி தரப்பு குறிப்பாக கல்வியாளர் அல்லது

0: ஆலோசக ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்கும் வகையில் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதில் ஆக்கப்பூர்வமாகவும் துடிப்புடனும் தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். தங்கள் கருத்துகள் நிச்சயம் கவனத்தில் கொள்ளப்படும் என்ற மாணவர்களின் நம்பிக்கை பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய பள்ளிச் சூழலை உருவாக்குவதற்கு முக்கியம் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்தார். உலகின் 350 சிறந்த பல்கலைக்கழகங்களுள் மலேசிய அறிவியல் பல்கலைக்கழகம் USM முன்னேறியிருப்பது நாட்டின் உயர்கல்விக் கழகங்களின் போட்டி ஆற்றலுக்கு கிடைத்த அங்கீகாரமாக அமைந்துள்ளதாக USM வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஆய்வு பல்கலைக்கழகங்களுள் ஒன்றாக விளங்கும் USM உலக ஆய்வு தளங்களில் தனது நிலையை வலுப்படுத்தியுள்ளது. அத்துடன் டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன் தரநிலையில் வகுக்கப்பட்டுள்ள 5 முதன்மை கூறுகளை நிறைவு செய்துள்ளது. பன்னாட்டு மயமாக்கல் அப்பல்கலைக்கழகத்தின் இந்த அண்மைய அடைவு நிலைக்கு ஊக்கி என USM தெரிவித்தது. 2026 மடானி தகையாளர் திட்டம் நாட்டின் எதிர்கால தலைவர்களாக உருவாகக்கூடிய திறமையான இளம் தலைமுறையினரை கண்டறிவதோடு அவர்களை வடிவமைப்பதற்கான முதன்மை வியூகத்தளமாக அமைகிறது. இத்திட்டம் அறிவாற்றல் மட்டுமின்றி வலுவான தனித்துவம், மன வலிமை, சிறந்த பண்பு நலன்களை கொண்ட இளம் தலைவர்களை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் மடானி பண்புகளை வளர்ப்பதன் மூலம் புறம், அறிவு, மனம், அறம் ஆகிய கூறுகளில் நாகரிகமிக்க தலைமுறையை உருவாக்கும் முயற்சியாகவும் இத்திட்டம் அமைந்துள்ளதென்று இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது சஃபிக் ஜொஹாரி தெரிவித்தார். அக்டோபர் 2 நாள் முதல் 4 வரை செப்பாங் பன்னாட்டு பந்தய தடத்தில் நடைபெறும் கல்ஃப் ஏ பஹ்ரீன் கிராண்ட் பிரி ஃபார்முலா 1 போக்குவரத்து நெரிசலுக்கு வித்திட வாய்ப்புள்ளது என்று மலேசிய ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. எனவே குவாலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIA பயணிகள் கூடுதல் நேரத்தை ஒதுக்குவதுடன் காவல்துறை வெளியிடும் போக்குவரத்து நிலவரம் குறித்த தகவல்களை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தேவைப்படுமாயின் மாற்று வழிகளை திட்டமிடுவதுடன் விமான நிலையத்துக்கு செல்ல KLIA எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை பயன்படுத்தவும் பயணிகள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மலேசிய கார்பந்து சங்கம் FAM ஆவண விவகாரம் தொடர்பில் அனைத்துலக கார்பந்து சம்மேளனம் FIFA 7 மரபுவழி விளையாட்டாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததை அடுத்து அதன் நிலை குறித்து விவாதிக்க உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியன் இஸ்மாயிலுடன் சந்திப்பு நடத்தவிருப்பதாக தெரிவித்துள்ளது. அந்த கார்பந்து விளையாட்டாளர்களின் குடியுரிமை, கடப்புதல் வழங்கும் விவகாரம் கார்பந்து நிர்வாக அமைப்பின் அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டது. எனவே அது குறித்த எவ்வித சந்தேகத்தையும் உள்துறை அமைச்சிடமிருந்து தெளிவு பெறுவதற்கு இந்த கூட்டம் முக்கியம் என FAM தலைவர் டத்து அப்துல் கனி ஹசன் விவரித்தார். தேசிய போலீஸ் படை முன்னாள் துணை தலைவர் தான்ஸ்ரீ அயூப் கான் மைடின் பிச்சை மலேசிய கார்பந்து சங்கம் FAM-இன் உயர்நெறி செயற்குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கிளானஜியா FAM கட்டடத்தில் இன்று நடைபெற்ற 2025-2029 தவணைக்கான 6 செயற்குழு கூட்டத்தில் இந்த முடிவு எட்டப்பட்டதாக FAM தலைவர் டத்து அப்துல் கனி ஹசன் தெரிவித்தார். மேலும் நாட்டின் கார்பந்து மேம்பாடு, நிர்வாகத்தை திறனை வெளிப்படுத்த FAM-இன் 11 நிரந்தர செயற்குழு தலைவர் துணைத் தலைவர்களும் அக்கூட்டத்தில் நியமிக்கப்பட்டனர். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
0: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம், மதம், அரசர், 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம். செக் குடியரசு பிரதமர் ஆண்ட்ரிஜ் பபேஸ் தலைமையிலான அரசுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுகிறது. பபேஸின் நலன் முரண்பாடு 2027 வரவு செலவு திட்டத்தில் 386 பில்லியன் கொரோனா பற்றாக்குறை தொடர்பில் எதிர்க்கட்சிகள் இந்த தீர்மானத்தை முன்வைத்துள்ளன. 200 உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றத்தில் ஆளும் கூட்டணிக்கு 108 இடங்கள் இருப்பதால் தீர்மானம் தோல்வியடையும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஐரோப்பிய ஒன்றிய மானியங்களை பெற்ற பேபிஸுக்கு சொந்தமான அக்ரோஃபர்ட் நிறுவன விவகாரத்தில் நலன் முரண்பாடு நீடிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டுகின்றன. ஜப்பானில் மனித குரல் சட்ட ரீதியாக பாதுகாக்கப்படுவதாக டோக்கியோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புகழ்பெற்ற உயிர் சித்திரம் குரல் நடிகர் கென்ஜிரோ சுடா தனது குரலை செயற்கை நுண்ணறிவு மூலம் நகல் எடுத்து டிக்டாக்கில் பயன்படுத்தியதாக கூறி தொடர்ந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஒருவரின் குரலை வணிக நோக்கத்துக்காக அவரது அடையாளத்தை பயன்படுத்தும் வகையில் அனுமதியின்றி நகல் எடுப்பது பிரபலப்படுத்தும் உரிமையை மீறுவதாக கருதலாம் என நீதிமன்றம் தெரிவித்தது. எனினும் அந்த காணொலிகளை நீக்க கோரிய சுடாவின் கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்தது. ஜப்பானின் நகோயா நகரில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் போது ஏற்பட்ட பல்வேறு சிரமங்கள் குறித்து அந்நகர ஆளுநர் இச்சிரோ ஹிரோசவா விளையாட்டாளர்களிடம் மன்னிப்பு கோரினார். ஆசியாவின் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டியான இதில் தங்கும் வசதிகள், போக்குவரத்து சிக்கல் உட்பட பல்வேறு பிரச்சினைகள் எழுந்தன. ஒலிம்பிக்கை விட 17,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களும் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர். இந்நிலையில் உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருவதில் ஏற்பட்ட நிர்வாக குறைபாடுகள் குறித்து பல நாடுகள் குற்றம் சாட்டியுள்ளன. அதனையடுத்து பாதிக்கப்பட்ட விளையாட்டாளர்கள், அதிகாரிகள் ஆகியோரிடம் மன்னிப்பு கோருவதாக ஹிரோசவா கூறினார். குவாங்சோவில் நவம்பர் 14-17 நாள்களில் நடைபெறும் Tier 1 2 நட்பு முறை ஆட்டங்களில் ஹரிமவ் மலாயா சீனாவை சந்திக்க உள்ளது. உலக தரவரிசையில் தேசிய அணியின் நிலையை உயர்த்தும் முன்னேற்பாடுகளின் ஒரு பகுதியாக இது அமைகிறது. உலக தரவரிசையில் புள்ளிகளை உயர்த்தும் ஹரிமவ் மலாயாவின் அவ்விரு ஆட்டங்களும் முக்கியம் என மலேசிய கார்பந்து சங்கம் FAM தலைவர் டத்து அப்துல் கனி ஹசன் தெரிவித்தார். மேற்காசிய மோதல்கள் உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். மலேசியாவும் கத்தாரும் சூளுரை. மாணவர்களின் கருத்து சுதந்திரத்தை ஆதரிக்கும் பள்ளிச் சூழலை உருவாக்குமாறு பள்ளி தரப்புக்கு அறிவுறுத்து. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று 1972 இன்றைய நாளில் மலேசிய விமான நிறுவனம் MASI சுபாங்கில் உள்ள கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் துணை பிரதமர் துன் டாக்டர் இஸ்மாயில் அதிகாரப்படியாக அறிமுகம் செய்து வைத்தார். மலேசியாவும் சிங்கப்பூரும் மலேசிய சிங்கப்பூர் விமான நிறுவனம் MSA பதிலாக தனித்தனி விமான நிறுவனங்களை உருவாக்க ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து 1971 April 3 100 மில்லியன் வெள்ளி மூலதனத்துடன் MAS நிறுவப்பட்டது. தொடக்கத்தில் இந்நிறுவனம் மலேசியா ஏர்லைன்ஸ் பர்ஹாட் MAL என்று அழைக்கப்பட்டது. பின்னர் 1971 November 30 நடைபெற்ற சிறப்பு பொதுக்கூட்டத்தில் அதற்கு மலேசியா ஏர்லைன் சிஸ்டம் MAS என பெயரிடப்பட்டது. ஆற்றல் மிக்க லாபம் தரக்கூடிய விமான போக்குவரத்தை வழங்குவதோடு நாட்டின் ஒட்டுமொத்த போக்குவரத்து வளர்ச்சிக்கு பங்களிக்கும் நோக்கில் MAS உருவாக்கப்பட்டது. MAS நிறுவனத்தின் சின்னம் கிளாந்தன் பாரம்பரிய வாவ் வடிவத்தை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. MAS சேவையை தொடங்கிய போது B737-200 ரகத்தை சேர்ந்த 7 விமானங்கள், F27 ரகத்தை சேர்ந்த 9 விமானங்கள், BN2 ரகத்தை சேர்ந்த 3 விமானங்கள் என 19 விமானங்களை கொண்டிருந்தது.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய சுவனமலர்கள் நிகழ்ச்சியில் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா வாழ்க்கை வரலாற்றின் தொடர்ச்சியை கேட்க இருக்கின்றோம். அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியரில் ஒருவராகவும் இறை நம்பிக்கையாளர்களின் தாயாகவும் இருக்கின்றார்கள். அவர்களின் குடும்பம் உன்னதமான குடும்பம் என்று போற்றப்படுவதற்கு முக்கிய காரணம் அவர்களின் சகோதரிகள் மற்றும் உறவினர்கள் அனைவரும் இஸ்லாத்தின் தூண்களாக விளங்கியதே ஆகும். நபிகளாரின் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியான உம்மு ஃபதல் அவர்களின் கணவராவார்கள். அவர்களின் மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறும் பொழுது குர்ஆன் விரிவுரையாளர்களில் மிகச் சிறந்தவரும் மிக நேர்த்தியானவரும் ஆவார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. காலித் பின் வலீத் அவர்களும் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரியின் மகனாவார். இப்படிப்பட்ட பெரிய பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்தான் அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அன்னை அவர்கள் நபி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்களின் உம்ராவின் போது நபி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களை மனம் செய்து கொண்டார்கள். மிகச்சிறந்த ஞாபக சக்தியை பெற்றிருந்த காரணத்தினால் இறைத்துதர் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் நபி மொழிகளை நன்கு மனனமிட்டிருந்தார்கள். 76 நபி மொழிகளை அறிவித்திருக்கின்றார்கள். அன்னை அவர்கள் பெண்கள் சம்பந்தமான வினாக்களுக்கு விடையாக பல ஹதீஸ்களை அறிவித்து உள்ளார்கள். சஹீஹ் புகாரி நபிமொழி தொகுப்பில் அன்னையின் மூலம் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் ஒரு நபிமொழியில் ஒருவர் இறைத்துதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்டார்கள், இறைத்துதர் அவர்களே, வெண்ணெய் கட்டியில் எலி விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்று கேட்டார்கள். அதற்கு எலியையும் அது விழுந்த இடத்தையும் சுற்றில் உள்ள பகுதியில் உள்ளவற்றை எரிந்துவிட்டு மீதி உள்ளவற்றை உண்ணுங்கள் என்று கூறினார்கள் நபி அவர்கள். முஸ்னத் அபு யாலா, முஸ்லிம் அபு தாவூத் மற்றும் நஸஈயில் அன்னையின் பெயரை கொண்டு ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி ஆவார்கள். உங்களது ஒருவரது பாத்திரத்தில் ஈ விழுந்துவிட்டால் அதை அவர் அதிலேயே முக்கி அமிழ்த்தட்டும், பிறகு அதை வெளியே எடுத்துவிட்டு அந்த பானத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனெனில் ஈயின் இரண்டு இறக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் உள்ளது என்று அறிவித்திருக்கின்றார்கள். இதை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த இரண்டு ஹதீஸ்களில் முதலாவதாக கூறியது எலி பற்றிய ஹதீஸ். அதாவது எலி வெண்ணெய் கட்டியில் விழும்போது வெண்ணெய் என்பது திடப்பொருள், எனவே அது விழுந்த இடத்தில் இருக்கும் அதை மட்டும் நீக்கிவிட்டு மற்றவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்த ஹதீஸ் குடிக்கக்கூடிய பானங்களில் விழக்கூடிய ஈ பற்றிய ஹதீஸ். இது நமக்கு கேட்பதற்கு வித்தியாசமாக இருக்கின்றதல்லவா? ஏனென்றால் பானம் திரவப்பொருள். திரவப்பொருளில் ஒரு ஈ விழுந்துவிட்டால் நாம் மிகவும் அருவறுக்கத்தக்க செயலாக அதை நினைப்போம். ஆனால் அல்லாஹுவின் தூதர் இவ்வாறு அறிவித்திருக்கிறார்கள், அதன் இரண்டு இறக்கைகளில் ஒன்றில் நோயும் மற்றொன்றில் நிவாரணமும் உள்ளது என்று. பொதுவாக ஈயானது அசிங்கமான சுகாதாரக்கேடான இடங்களிலும் கழிவுப் பொருட்கள் தேங்கும் இடங்களிலும் அதிகம் இருக்கும். ஈ கிருமி தாக்குதலுக்குரிய இடங்களில் வசித்தாலும் கிருமிகளினால் ஈக்கள் இறப்பதில்லை. அமெரிக்காவின் கர்னல் பல்கலைக்கழகம் 6 பெண் ஈக்களை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு 15,345 ஜீன்களை பிரித்து வகைப்படுத்தினார்கள். வீட்டு ஈயின் நோய் எதிர்ப்பு ஜீன்கள் மிக அதிக அளவில் இருப்பது ஆய்வாளர்களை ஆச்சரியப்படுத்தியது. மேலும் ஈயினால் சுமார் 100 வகையான நோய் கிருமிகள் பரவுவதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் ஈக்களின் உடலிலே அல்லாஹ் அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தியை வைத்திருப்பதால் தான் அவை பாக்டீரியா மற்றும் வைரஸ் கிருமிகளால் தாக்கப்படுவதில்லை. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஈயின் நோய் எதிர்ப்பு ஜீன் மற்றும் விஷமுறிவு ஜீன்களை தனியாக பிரித்தெடுப்பதன் மூலமாக மனிதர்களுக்கு வரக்கூடிய நோய்களை தடுப்பதற்கும் கூட இந்த மருந்தை பயன்படுத்த முடியும். மற்றும் சுகாதார கேடான இடங்களில் உருவாகும் கிருமிகளை கட்டுப்படுத்தவும் இவை பெரிதும் பயன்படும் என்று கூறுகின்றார்கள். ஈயின் நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க அந்த ஜீன்கள் மனிதர்களுக்கு பயன்படும் என்று ஆராய்ச்சியாளர்கள் இன்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அன்று சொன்னது இன்று அறிவியல் அறிஞர்களால் நிரூபிக்கப்பட்டுள்ளது அல்லவா? நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு சுவனமலர்கள் நிகழ்ச்சியை செவிமடுப்போம்.

0: நல்லது நேயர்களே, ஈ பற்றிய கேள்விப்படாத வித்தியாசமான அறிவியல் முடிவை பற்றி நாம் கேள்விப்பட்டோம் அல்லவா? மற்றும் ஒரு செய்தியாக அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் காலையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்பட்டார்கள். அதே போன்றே மாலையிலும் பதட்டமாகவும் கவலையாகவும் காணப்பட்டார்கள். மறுநாளும் அவர்கள் கவலை தோய்ந்த முகத்துடனே காணப்பட்டார்கள். அப்பொழுது, உங்களை கவலைப்பட செய்தது என்ன என்று மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வினவினார்கள். அதற்கு, வானவர் தலைவர் ஜிப்ரயில் அலைஹி வஸலாம் அவர்கள் என்னை வந்து சந்திப்பதாக வாக்குறுதி அளித்து விட்டு சென்றார்கள். அவர்கள் வருவதாக கூறி சென்ற நேரம் கடந்தும் இன்னும் வரவில்லை. இவ்வாறு என்றுமே நிகழ்ந்ததில்லை என்று கூறினார்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பின்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த படுக்கைக்கு கீழாக நாய்க்குட்டி ஒன்று படுத்திருந்தது. அதை பார்த்த பொழுதுதான் நபி அவர்கள் அதை விரட்டி விடும்படி கூறினார்கள். அந்த நாய்க்குட்டியை அப்புறப்படுத்திவிட்ட பின்பு அது படுத்து இருந்த இடத்தை தண்ணீரை கொண்டு கழுவி விடப்பட்டது. தண்ணீரை கொண்டு 7 முறை கழுவி விட்ட பின்பு உடனே ஜிப்ரயில் அலைஹி வஸலாம் அவர்கள் வருகை தந்துவிட்டார்கள். பின் ஜிப்ரயில் அலைஹி வஸலாம் அவர்களிடம் தாங்கள் கூறி சென்ற நேரத்திற்கு வராததன் காரணம் என்ன என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, அதற்கு ஜிப்ரயில் அலைஹி வஸலாம் அவர்கள், நாயும் உருவப்படங்களும் எங்கே இருக்கின்றனவோ அங்கு வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என்று பதிலளித்தார்கள். நபி அவர்கள் எதை கூறினாலும் அதை கேட்டு அதன்படியும் அதற்கு மேலாகவும் அமலை செய்பவர்களாக இருந்தார்கள் அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி அவர்களின் இந்த சம்பவத்தின் காரணமாக அன்னை அவர்கள் நாய் மற்றும் உருவங்கள் பொறித்த எதையும் வீட்டிற்குள் சேர்ப்பதில்லை. நாமும் இக்காலத்தில் நம் சொந்த பந்தங்கள், நம் உறவினர்கள் அல்லது நாமே நினைவாக எடுத்துக்கொண்ட எத்தனையோ புகைப்படங்களில் நம் வீட்டின் நுழைவாயிலில் மாட்டி வைத்து அழகு பார்க்கின்றோம். எந்த வீட்டில் உருவப்படங்கள் இருக்கின்றனவோ அந்த வீட்டில் வானவர்கள் நுழைவதில்லை. பரக்கத்துடைய மலாய்க்கத்துமார்கள் நுழைவதில்லை. ரஹ்மத்தை நமக்கு அள்ளித்தரக்கூடிய மலாய்க்கத்துமார்கள் நம் வீட்டிற்குள் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய நாய் மற்றும் உருவப்படங்களை நாம் வைப்பதை தவிர்க்க வேண்டும். நபி அவர்களின் வாக்கை அப்படியே ஏற்று நடக்கக்கூடியவர்களாக அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கூறினார்கள், நான் என் உம்மத்துக்கள் மேல் அக்கறை இல்லாதவனாக இருந்திருந்தால் என்னுடைய உம்மத்துக்களை தினமும் ஐவேளையும் மிஸ்வாக் செய்து கொண்டிருக்கும்படி ஏவியிருப்பேன் என்று கூறினார்கள். அதாவது, என்னுடைய உம்மத்துக்களின் நேரம் மற்றும் அவர்களுடைய வேலைப்பழுவின் காரணமாக நான் சொல்லுவது அவர்களுக்கு சிரமமாக இருக்குமோ என்று நினைத்தே நான் அவர்களை தினந்தோறும் ஐவேளையும் அல்லது ஒளி செய்யும் பொழுதெல்லாம் மிஸ்வாக் செய்யும்படி நான் ஏவவில்லை என்ற அடிப்படையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸை கேட்டதில் இருந்து அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிஸ்வாக் செய்வதை தன் வாழ்நாள் முழுவதும் தொடர்படியாக செய்து வந்தார்கள். கேட்ட அன்றிலிருந்து அவர்கள் வஃபாத் வரையிலும் எப்பொழுதெல்லாம் ஒது செய்வார்களோ அப்பொழுதெல்லாம் மிஸ்வாக் செய்து கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், பல் ஈறுகளில் இருந்து இரத்தம் வந்துவிடும் அளவுக்கு அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிஸ்வாக் செய்வார்கள். அந்த அளவிற்கு கணவருக்கும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளுக்கும் கட்டுப்பட்டவர்களாக இருந்தார்கள். அன்னை மைமுனா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 51ஆம் வருடம் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக இருந்த நேரத்தில் மரணமடைந்தார்கள். மக்காவில் வைத்து அன்னை அவர்கள் நோய்வாய்ப்பட்டார்கள். அவர்கள் மனம் நிலை கொள்ளாமல் எதையோ நினைத்து ஏங்குவதை பார்த்த அவர்களின் உறவினர்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை மைமுனா அவர்களை மனம் முடித்த அந்த மக்கத்து புறவெளிக்கு சரஃப் என்ற இடத்திற்கு அன்னை அவர்களை அழைத்துச் சென்ற பொழுது அன்னை அவர்களின் உயிர் அவ்விடத்தில் பிரிந்தது. எந்த இடத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் செய்து திருமண வாழ்வை மேற்கொண்டார்களோ அந்த இடத்திலேயே அன்னை அவர்களின் உயிர் பிரிந்தது. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை ஏற்க அன்னை அவர்களுக்கு ஜனாசா தொழுகை, இறுதி தொழுகை நிறைவேற்றப்பட்டு கண்ணியமான முறையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களின் மறுமை வாழ்வை பிரகாசமாக வைத்திருப்பதைப் போல அல்லாஹ் நம்முடைய வாழ்வையும் சிறப்பாக்கி அருள்வானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞாரன் ஜாக்கிம்.
3: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

திலீப் வர்மன் எழுதி இசையமைத்து அவரை பாடிய அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். தொடர்ந்து இந்தி பாடலை நாம் காற்றின் மொழியில் கேட்டு ரசிக்க போற உடி நாராயண் லதா மங்கேஸ்வர் மங்கேஷ்கர் குரலில் இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டில் தோ பாகல் ஹே திரையிலிருந்து இந்த பாடலை இப்போ நாம கேட்க போறோம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

ஒன்றுமே நின்ச்சின்மை குரலில் அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இன்றைய 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நம்ம டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள். ஒவ்வொரு எண்ணுக்கு பின்னாடியும் ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன பண்ணணும், டிக்டாக் நேரலைக்கு வந்து எந்த எண் வேணுமோ உங்களுக்கு அதை நீங்க பதிவு செய்யணும். எந்த எண்ணுக்கு அதிக பதிவுகள் வந்து சேர்ந்திருக்கோ அந்த எண்ணுக்கான பாடலை தான் நாங்க உங்களுக்காக ஒளியேற்றோம். அதனால வரிசை பிரகாரம் வராது. நீங்க எந்த எண்ண சொல்றீங்களோ அதுக்கான பாடல் தான். ஆக 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் நாம் இணைந்திருக்கலாம்.

மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் முதல் 200 இடங்களில் இடம்பெற்ற மலேசிய பல்கலைக்கழகம் என்ற வரலாற்று சாதனையை படைத்த மலாயா பல்கலைக்கழகம் UMக்கு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் பாராட்டினை தெரிவித்தார். பட்டியலில் 194வது இடத்தை பிடித்திருக்கும் UM கற்பித்தல் ஆராய்ச்சிகளில் கொண்டுள்ள சிறப்பினை பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். நாட்டை சூழ்ந்திருக்கும் புகைமூட்ட பிரச்சினையை கடைய இந்தோனேசியாவில் எரியும் நில மற்றும் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகளுக்கு உதவிகளை அனுப்ப அக்குடியரசின் பதிலுக்காக மலேசியா காத்திருக்கிறது. புகைமூட்ட பிரச்சினை குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபாமி ஃபாடில் கூறினார். அதேவேளை துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் சயீத் ஹமீடியும் அண்மையில் இந்தோனேசிய அதிபர் பிரபவோ சுபியந்தோவை சந்தித்த போது இந்தோனேசியாவில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்க மலேசிய அரசாங்கத்தின் சார்பில் பல முனைப்புகளை முன்வைத்ததாகவும் ஃபாமி ஃபாடில் குறிப்பிட்டார். ஜொஹூர் சுங்கைரங்கிட்டில் அடகுக்கடை ஒன்றில் 23 கிராம் எடை கொண்ட போலி தங்க வளையல் ஒன்றை அடகு வைக்க முயன்ற வெளிநாட்டவர் உட்பட 5 காவல்துறை தடுத்து வைத்துள்ளது. இச்சம்பவம் குறித்து நேற்று சம்பந்தப்பட்ட அடகுக்கடைக்காரரிடமிருந்து புகார் பெறப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் யூசுப் ஓத்மான் தெரிவித்தார். வட்டார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் எல்லை கடந்த குற்றச் செயல்களை துடைத்துழிக்கவும் ஆசியான் சட்ட அமலாக்க நிறுவன தலைவர்கள் புதன்கிழமை சந்திப்பு நடத்தினர். தலைமறைவாக உள்ள குற்றவாளிகளை பிடிப்பதில் ஒத்துழைப்பு நல்குவது குறித்த அந்த ஆசியான் உயர்நிலை மாநாட்டுக்கு வியட்நாமின் பாதுகாப்பு அமைச்சு ஏற்பாடு செய்திருந்தது. கம்போடியா 2027 முதல் ஆடை, துணி, காலணி, பயணப் பொருட்கள் போன்ற ஜவுளித்துறை தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியம் மாதத்திற்கு 212 அமெரிக்க டாலராக உயர்த்தப்படுகிறது. இப்புதிய விகிதம் நடப்பிலுள்ள அடிப்படை வருமானமான 210 அமெரிக்க டாலருடன் ஒப்பிடுகையில் $2 அதிகம்.

குறைந்தபட்ச ஊதியத்திற்கான தேசிய மன்றம் இறுதி வாக்கெடுப்பு நடத்தியதை தொடர்ந்து பிரதமர் ஹுன் மாரின் இப்புதிய ஊதிய விகிதத்தை அதிகாரப்படியாக அறிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

0: இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு மீண்டும் கற்றின் மொழியோடு நாம் இணைகின்றோம். 24 மணி நேரம் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கோம். உங்களுக்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றிங்க. ஆர்டிஎம் வாயிலாகவும் ஆர்டிஎம் பிளி வாயிலாகவும் எஸ்ஓ 873 வாயிலாகவும் நீங்கள் முன்னிலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமாக டிக்டாக்ல வந்து பதிவு செய்றீங்களோ அந்த பாடலை தான் நாங்கள் உங்களுக்காக வழங்குவோம். முன்னிலின் டிக்டாக் நேரலைக்கு உடனே வாங்க. 10:01 உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி.
1: பறந்து செல்லவா பறந்து

கார்த்திக் சாஷா திருப்பதி கொண்டு வந்த பாடல், அது பறந்து போறீங்களோ எங்க போறீங்களோ, ஆனா நம்மோட மின்னலோடு நீங்க இணைந்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறைவே இருக்கு. 10 எண்கள் 10 பாடல்கள், 10 எண்களுக்குள் நீங்க எந்த எண்ணை அதிகமா பதிவு செய்யறீங்களோ அந்த எண்ணுக்கான பாடல் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். டிக்டாக் நேரலியில் நம்முடைய இணையர்கள் இணைந்திருக்காங்க, செல்வ பிரதாப், அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து பேர் இல்லைங்க, பேர் இல்லை டிக்டாக் கணக்கு இருக்கு. சுசி இருக்காங்க, ராதாளினி, பார்வதி, வீரமலை, அதுக்கப்புறம் ருத்ரா, நிறைய பேர், தங்கையா பெரியசாமி, வணக்கம்ங்க தங்கையா பெரியசாமி, நிறைய பேர் நம்முடைய டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்காங்க. அப்படி நீங்க இன்னும் வரல அப்படின்னு சொன்னா சீக்கிரமா வந்துருங்க, வந்து சொல்லுங்க எந்த எண் வேணும்னு. முதல்ல நேயர்கள்கிட்ட கேட்டிருந்த போது 4-2 இந்த 2 எண்களுக்காகவும் பதிவுகள் வந்து சேர்ந்து இருந்தது. அதில் வந்து 4-ஆம் எண்ணுக்கான பதிவுகள் தான் மிக அதிகமாக இருந்தது. ஆக 4-ஆம் எண்ணுக்கான பாடல் இப்போ நாம கேட்க போறோம், சங்கர் மகாதேவன் ஸ்ரேயா கோஷல் குரல்ல. அதனைத் தொடர்ந்து 2-ஆம் எண்ணுக்கான பாடல் அதுவும் வருதுங்க, கேளுங்க.

போனேன் உசுறு வந்துருச்சு அப்படின்னு ஹரிச்சரண் ஸ்ரேயா கோஷல் பாடிட்டு போனாங்க. அது வந்து இரண்டாம் எண்ணுக்கான பாடல். ஆக அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம நேயர்கள் கிட்ட கேட்டிருந்த போது டிக்டாக் நேரலைக்கு நீங்க என்ன வரலையா, வந்து சேருங்க, வாங்க வந்து சொல்லுங்க எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்கள் எல்லாம் 8-7 அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. அதிலும் எட்டாம் எண்ணுக்கான பதிவுகள் நிறைய வந்து சேர்ந்திருக்கு. முதல்ல வந்து நந்தகுமார் பதிவு செய்திருந்தாரு, நான் லாரி ஓட்டிக்கிட்டே பயணத்துல இருக்கேன், பயணத்துல இருக்கும்போது மின்னலோடு நான் இணைந்திருக்கேன், பாடல்கள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆக இந்த மாதிரி கனரக வாகன ஓட்டுநர்கள் நீங்க பயணத்துல இருக்கலாம், பணியில் இருக்கலாம், உங்களுக்கெல்லாம் துணையாக இன்றைய பாடல்கள் அத்தனையும் இருக்க போகுது. அப்படியே பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க. சாலை நெரிசலா இருந்தாலும் இப்போலாம் எந்த நேரத்துல நெரிசல் அப்படின்லாம் சொல்லவே முடியலங்க. விடியற் காலையில நீங்க போனா கூட அங்கேயும் நெரிசல் தான் இருக்கு. எல்லாம் இந்த நேரத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கூட ஒரு கேள்வி வருது மனசுக்குள்ள, தெரியல. நாம எங்க போறோமோ அவங்க எங்க போறாங்களோ தெரியல. ஆனா எல்லாருமே சாலையில் பயணிக்கும் எல்லாருமே பாதுகாப்பா இருக்கணும், அதுதான் நம்முடைய பிரார்த்தனையும் கூட. சரி, அடுத்து வந்து 8-7 அப்படின்னு பதிவு செய்திருந்த போது எட்டாம் எண்ணுக்கான பதிவுகள் தான் மிக அதிகமாக வந்திருந்தது. எட்டாம் எண்ணுக்கான பாடல் பெனிடயால் ஹம்ஷிகா கொண்டு வராங்க. அதனைத் தொடர்ந்து ஏழாம் எண்ணுக்கான பாடலை ஏ ரஹ்மான் ஸ்ரேயா கோஷல் குரல்ல நம்ம கேட்க போறோம். இது காற்றின் மொழி.

விவேக் வரிகளில் ஏ ரஹ்மான் இசையில் அவருடன் ஸ்ரேயா கோஷல் பாடியிருந்த பாடல் அது. அது வந்து ஏழாம் மணிக்கான பாடல். சரி, அடுத்து எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் நேர்கள் வந்து பதிவு செய்துட்டே இருக்காங்க. நீங்களும் ஓய்வா இருந்தா வந்து சேருங்க, வந்து பதிவு செய்யுங்க. 5-3 ஆக 5-3 அப்படின்னு பார்க்கும்போது 5-ஆம் எண்ணுக்கான பதிவுகள் தான் மிக அதிகமாக வந்திருக்கு. ஆக 5-ஆம் எண்ணுக்கான பாடலை நாம கேட்க போறோம் ஹரிஹரன் குரல்ல. அதனைத் தொடர்ந்து 3-ஆம் எண்ணுக்கான பாடல் உடித் நாராயண் சோபியா குரல்ல கேட்க போறோம். சரி, நீங்க எங்க இருந்தாலும் சரி, சாப்பிட்டீங்களா இல்லையா? 10:30 ஆச்சுங்க, 10:34 ஆயிருச்சு. சிலர் வந்து ரொம்ப தாமதமா சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. 11 மணி, 12 மணி, அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க? யோசிச்சு பாருங்க, நாளைக்கு வேலையா கூட இருக்கலாம். ஆக எந்த நேரத்துக்கு சாப்பிடணுமோ அந்த மணி நேரத்துக்கு ரொம்ப சீக்கிரமா சாப்பிட்டுட்டு நல்லா அந்த செரிமானமாகும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு பிறகு தூங்கினா சரியா இருக்கும், இல்லைன்னா வயிற்று உபாதைகள் அந்த மாதிரிலாம் வந்து சேரும் உங்களுக்கு. உங்க மேல எங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்குங்க, அதனாலதான் இவ்வளவு விஷயத்தை நாங்க உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம், அக்கறையோடு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப முக்கியம். சரியா, தொடர்ந்து நம்ம 5-ஆம் எண்ணுக்கான பாடல், அதனை தொடர்ந்து 3-ஆம் எண்ணுக்கான பாடல் உங்களுக்காக.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

அதுதாங்க மூன்றாம் மீனுக்கான பாடலாக நீங்க இப்போ இங்க இருக்கீங்க. சிலர் வந்து இப்பதான் நண்பர்களை பார்த்துட்டு வெளியே வந்திருப்பீங்க, வெளியில கடைகளில் சந்திச்சு இன்னைக்கு சரி பரவாயில்ல இன்னைக்கு வீட்டில் சாப்பிட வேணாம் கடையில் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பீங்க. சிலர் வந்து இந்த உணவகங்களையே சமூக ஊடகங்களில் பார்த்துதான் முடிவு பண்றாங்க. அந்த உணவு அங்க சரியா இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, ஆனா சமூக ஊடகங்களில் அதிகமா பகிரப்பட்டு இருந்தா சில சமயங்களில் வந்து அந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் போய் பார்க்கும்போது சில சமயங்களில் சரியா இல்லையோ, நமக்கு இல்லை ஏமாந்து போயிட்டோமோ அப்படின்னு கூட தோணுது. அதனால அங்கே இந்த சமூக ஊடகங்களில் பதிவு செய்யறதை தவிர்த்து அங்கே வந்து சில பதிவுகள் எல்லாம் இருக்கும் பாருங்க, அங்கே வந்து கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயங்களை படிச்சு பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அங்கே போயிட்டு வந்தவங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. வெறுமனே சமூக ஊடகங்களில் படங்களை பார்த்து காணொலிகளை பார்த்து மட்டும் முடிவு செய்ய வேண்டாம். இந்த மாதிரியான பதிவுகள் இருக்கும்போது கமெண்ட்ஸ் இருக்கும்போது அங்கே படித்து பார்க்கும்போது ரொம்ப சரியாக அங்கே சொல்லி இருப்பாங்க. சிலர் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதனால சரியான பதிவுகளை மட்டுமே நாம் பதிவிடுவோம், உண்மையான பதிவுகளை மட்டுமே மக்களுக்கு சொல்லுவோம். சரி, அடுத்து வந்து எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் கேட்டிருந்த போது நிறைய நேர்கள் அங்கே வந்து இணைந்திருக்காங்க. மிந்தக்கா மணி என்ன சொல்லியிருக்காங்க, வாங்க வாங்க சப்பாத்தி காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, முதலாம் எண்ணுக்கான பதிவுகள் மிக அதிகமாக வந்திருந்தது, அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் எண்ணுக்கான பதிவுகளும் வந்திருந்தது. ஆக முதலாம் எண்ணுக்கான பாடல் அதனைத் தொடர்ந்து ஒன்பதாம் எண்ணுக்கான பாடல் உங்களுக்காக வருது. இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, 10 மணிக்கு நம்ம வந்து டிக்டாக் நிரலில் இணைந்திருக்கோம். அங்க வந்து 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளையும் ஒரு பாடல் இருக்கு, அதுதாங்க நீங்க வந்து பதிவு செய்துட்டு இருக்கீங்க. அப்படி நீங்க இன்னும் டிக்டாக் பக்கமா வரல அப்படின்னு சொன்னா சீக்கிரமா வந்து சேருங்க. இது காற்றின் மொழி.

சங்கர் மகாதேவன் குரல்ல அந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். இன்னும் இரண்டு எண்கள் மீதமிருக்கு, இருந்தாலும் நமக்கு நேரம் போதல. அதனால ஒரு பாடலை நாங்களே உங்களுக்காக தேர்வு செய்து வைத்துட்டோம். பிரதீப் குமார் கல்யாணி குரலில் இன்றைய தொகுப்பின் நிறைவு பாடலை கேட்கலாம். 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்கள் உங்களை தலாட்ட காத்திருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரே கிருஷ்ணன். உலகளாவிய விநியோக நெருக்கடியால் சிறு நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் கொள்முதல் நடவடிக்கை செலவு அழுத்தங்களை 2027 வரவு செலவு திட்ட வரைவில் அரசாங்கம் பரிசீலிக்கும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட கலந்துரையாடலின் போது அவ்விவகாரம் முக்கிய அங்கம் வகித்ததாக நிதியமைச்சருமான அவர் கூறினார். இதனிடையே புத்ராஜயாவில் இன்று பிரதான புத்ரா கட்டடத்துக்கு வருகையளித்த அமெரிக்க விண்வெளி நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸ் பேராளர் குழு நாட்டில் பேரிடர்களை எதிர்கொள்ளும் தயார் நிலைக்கு ஆதரவு அளிக்க 50 ஸ்டார்லிங் கிட்டை பிரதமரிடம் வழங்கியது. நேற்று முன்தினம் காலமான துன் டாக்டர் சித்தி ஹாஸ்மா முகமத் அலி நல்லடக்கம் செய்யப்பட்ட புத்ராஜயா பிரிசின் 20 உள்ள புசாரா நிகாராவிற்கு வருகை தரும் மக்கள் பிரார்த்தனைகளை மேற்கொள்வதோடு தங்கள் நினைவலைகளையும் பகிர்ந்து கொண்டு வருவது பர்னாமா மேற்கொண்ட கண்ணோட்டத்தில் தெரிய வந்தது. ஸ்லாங்குர் ஷா ஆலம் மற்றும் கிள்ளான் வட்டாரங்களில் பிற்பகல் தொடங்கி பெய்து வரும் தொடர்ச்சியான அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளம் சில முக்கிய சாலைகளின் போக்குவரத்தை மெதுவடைய செய்துள்ளது. கில்லான் தாமன் ரஷ்னாவில் இடுப்பளவு வரை வெள்ள நீர் உயர்ந்ததாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குநர் அஷ்ருல் ரிசல் அஸ்பார் தெரிவித்தார். 2026 லேட்டுவடி லங்காவி சைக்கிள் ஓட்டத்துக்கு வழிவிடும் வகையில் நாளை காலை 11 மணி தொடக்கம் ஹுலு ஸ்லாங்கூரில் உள்ள சில சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும். பந்தய நகர்வு பாதையை பொறுத்து சாலைகள் பிற்பகல் 1 மணிக்கு மேல் மீண்டும் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஹுலு ஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் எம் மணிமாறன் தெரிவித்தார். ரஷ்யா அதன் உற்பத்தியாளர்கள் டீசல் எரிபொருள் கப்பல் எரிபொருள் ஆகியவற்றை ஏற்றுமதி செய்ய விதிக்கப்பட்டிருக்கும் தடையை 31 அக்டோபர் வரை நீட்டித்துள்ளது. விவசாய அறுவடை காலத்தில் வாகன எரிபொருளுக்கான தேவை அதிகரித்ததை தொடர்ந்து உள்நாட்டு எரிபொருள் சந்தையின் நிலைத்தன்மையை உறுதி செய்ய அத்தடைக்கான ஆணையில் கையெழுத்திடப்பட்டிருப்பதாக ரஷ்ய அரசாங்கம் கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். வணக்கம்.

மலரும் நினைவுகள் நம்மை இணைத்து வைத்திருக்கின்றது. புதன்கிழமை மலரும் நினைவுகள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு தெரியும், இடைவிடாத பாடல்களை உங்களுக்காக நாங்கள் வழங்குவோம். அந்த வகையில் இன்றைக்கும் ரொம்ப அழகழகான பாடல்களை உங்களுக்கு தேர்வு செய்து வைத்திருக்கோம். ஒவ்வொன்றா உங்களுக்கு காற்றின் வழியா அனுப்பி வைக்க போறோம். முதல் பாடல் வந்து காதலிக்க நேரமில்லை திரையிலிருந்து வருது. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குங்க. நீருக்கு பச்சை விளக்கு, வல்லவன் ஒருவன், இரு வல்லவர்கள், அந்த மாதிரி சர்வர் சுந்தரம், இந்த மாதிரி நிறைய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம். நிச்சயமா இன்றைய தொகுப்பும் உங்கள் தூக்கத்தை கெடுக்க போகுது. இருந்தாலும் நீங்க கோவப்பட மாட்டீங்க. வழக்கமா நம்ம தூக்கத்தை கெடுத்தா நமக்கு கோபம் வரும். ஆனா இந்த மாதிரியான பாடல்களை வழங்கும் போது பரவாயில்ல, என் தூக்கம் கெட்டாலும் பரவாயில்ல, நான் உட்காந்து பாடல்களை ரசிச்சுட்டு தான் தூங்க போறேன் அப்படிங்கிறது உங்க மனசு உங்ககிட்ட சொல்லுது, அது அப்படியே எங்களுக்கும் கேட்குது. பாடல்களை ரசிக்கலாம்.

0: ஒரு தோசை எடுத்துரு.
1: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்ளோ நாள் ஆச்சு.
2: மெதுவா சுத்தி இவ்ளோ பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
2: திருத்த முடியாது.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்
3: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
2: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் சாந்தியும் கருணையும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. ஒரு பேரரசனானவன் தனது படை பரிவாரங்களோடு வந்து கொண்டிருந்தான். அப்போதே அவர்களுக்கு எதிரே ஒரு துறவியானவர் சென்று கொண்டிருந்தார். அவரிடத்தில் இடுப்பு துணியை தவிர எதுவும் இல்லை. அழுக்கடைந்த தேகம், சடைவிழிந்த பரட்டை தலை என்று அருவறுப்பான தோற்றம் கொண்ட அந்த துறவி மன்னரையோ அவரின் பரிவாரங்களையோ பற்றி ஏதும் சிந்திக்காமல் தன் போன போக்கில் மன்னருக்கு எதிரே சென்று கொண்டிருப்பதை பார்த்த மன்னருடைய காவலர்கள், ஏய் பரதேசி, மன்னர் வருவது கூட உமக்கு தெரியவில்லையா? ஓடிப்போய் எங்காவது ஓரமாக நில் என்றார்கள். இதை கேட்டு ஆச்சரியமடைந்த அந்த துறவி காவலர்களை நோக்கி, அன்பர்களே, அரசரும் அவர் தம் பரிவாரங்களும் அவர் போக்கில் போகட்டுமே, அதை கண்டு நான் ஏன் ஓடி மறைய வேண்டும் என்று கேட்டார். இவர் ஒன்று சொல்ல, காவலர்கள் ஒன்று சொல்ல, அந்த இடத்தில் சிறு சலசலப்பு தோன்றியதை கவனித்த மன்னன் காரணத்தை வினவ, காவலர்களும் துறவியின் செயலை மன்னரிடம் தெரிவித்தனர். மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது. இழுத்து வாருங்கள் அந்த பரதேசியை என்று உத்தரவிட்டான். காவலர்களும் துறவியை மன்னரிடம் கொண்டு சென்றார்கள். அவரை கண்ணுற்ற அரசன், ஒரு பேரரசனான என்னையே அலட்சியமாக என்னும் அளவுக்கு உமக்கு என்ன அவ்வளவு அகந்தையா என்று கோபமாக வினவ, துறவியோ சிறிதும் சலனமின்றி, ஐயா, நான் என் போக்கில் சாலையில் சென்று கொண்டிருந்தேன், உம்மை நான் ஏன் அலட்சியம் செய்ய வேண்டும், உம்மை கண்டு நான் ஏன் விலகி ஓட வேண்டும் என்று சிறிதும் அச்சமின்றி கேட்டார். இதை கேட்ட அரசன் கோபம் கொண்டு, இவனை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள், உணவே கொடுக்காதீர்கள் என்று கண்கள் சிவக்க கட்டளையிட்டான். 4 நாட்கள் கழிந்தன. மன்னர் காவலர்களை அழைத்து துறவி எப்படி இருக்கின்றார் என்று விசாரித்தான். அவர்களும், அரசே, உணவு இல்லாத காரணத்தால் அவர் உடல் மெலிந்து வருகின்றது, ஆனால் அவருடைய இயல்பான நடவடிக்கைகளில் எந்த மாற்றமும் இல்லை, மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இறை துதிபாடல்களை பாடியவாறு நிம்மதியாக காணப்படுகின்றார் என்றனர். மன்னனுக்கு ஏமாற்றமாக இருந்தது. துறவி பசியால் வாடி நம்மிடம் கெஞ்சுவார் என்று நினைத்தால் அவரோ எந்த சலனமும் இல்லாமல் இருக்கின்றாரே, என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்த மன்னர் துறவியை அழைத்து வரச் சொன்னார். வந்த துறவியிடம், இனியாவது என் மீது அச்சம் கொண்டு என்னிடம் மரியாதையாக நடந்து கொள்வீரா என்று கேட்டார். அவரும், ஒரு மனிதர் மற்றொரு மனிதருக்கு தர வேண்டிய மரியாதையை என்றும் யாருக்கும் நான் தருவேன், ஆனால் உம்மை கண்டு நான் செயற்கையாக அஞ்சுவது போல் என்னால் நடந்து கொள்ள முடியாது, அதற்கான அவசியமும் இல்லை என்றார். உடனே மன்னன், உன்னை பட்டினி போட்டே என்னால் உன்னை மரணிக்க செய்ய முடியும் என்று தெரிந்தும் உமக்கு அச்சம் வரவில்லையா என்று ஆச்சரியத்தோடு வினவினார். உடனே துறவி, உமது சக்திக்கும் ஓரளவுதானே எல்லை உண்டு, என்னை பட்டினி போட்டு மரணிக்க செய்வது உமது சக்தியில் நிகழும் விஷயம் கிடையாது, நான் வெளியே உளவிய காலத்திலும் அன்றாடம் எனக்கு உணவு கிடைத்தது என்றும் சொல்ல முடியாது, சில வேளைகள் கிடைக்கும் கிடைக்காமலும் இருந்திருக்கின்றன, மேலும் மரணம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம், எனவே இதையெல்லாம் உமது சக்தி என்று எப்படி சொல்ல முடியும், உமது அதிகார பலத்தினால் எனது மன அமைதியை நீ குலைத்திருந்தால் அதை உமது சக்தி என்று நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன், ஆனால் என் மனமானது உமது அதிகார வரம்பிற்கு கட்டுப்படாதது, அங்கே உமது அதிகாரம் செல்லுபடியாகாது என்று சொல்லி வினயமாக சிரித்தார். துறவியின் பேச்சில் உள்ள உட்பொருளை உணர்ந்த அரசன் அவரை விடுதலை செய்ததோடு மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டான். உள்ளத்தில் ஆண்மையும் அமைதியும் பெற்றவனை புறத்தொல்லைகள் எதுவும் செய்துவிட முடியாது, அவன் மனதின் வல்லமையின் முன் அவைகளெல்லாம் சக்தி இழந்துவிடும், அவன் சாம்ராஜ்யம் மற்ற எல்லா சாம்ராஜ்யங்களையும் விட பெரிய சக்தி வாய்ந்தது, எனவே

காற்றின் மொழிக்கு இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ள ஒரு பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான், உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இர்ஃபான் ஜைனி பேசுறேன். திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் இது நம்ம நேரத்துல நம்மளுடைய அருமையான மலேசியா லோக்கல் சாங்ஸ் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நானும் வந்துட்டு ரொம்ப விரும்பி கேட்கறதே இந்த செக்மெண்ட் தான். நீங்களும் மறக்காம கேளுங்க, நம்ம மலேசியா பாடல்களை என்ஜாய் பண்ணுங்க. சொன்னதை மறந்துடாதீங்க. திங்கள்ல இருந்து வெள்ளி நள்ளிரவு 12 இருந்து 1 மணி வரைக்கும் இது நம்ம நேரம்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே? ஆ, வர வர.
0: கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: சார் கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார், ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா, இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனோ, இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார், சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்
2: காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: என்ன வெயில, என்ன வெயில! கொஞ்ச நேரம் கடைக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா முடியல. விறுவிறுன்னு போயிட்டு வந்துடணும்.
1: ஏன் இப்படி கத்துற?
0: உங்ககிட்ட நேத்தே காலனி எல்லாம் உள்ள எடுத்து வைக்க சொன்னதானே? தவளை, பாம்பு, பூரா எல்லாம் பாருங்க, ஏன் காலனிக்குள்ள குடுத்தனம் பண்ணிட்டு இருக்க?
1: நினைச்சுக்கிட்டே இருந்தேன், மறந்துட்டேன்.
0: மறுபடியும்
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

நன்றே சே, அதுவும்

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: Yo, mama, you know how me nerky say the dance floor, baby.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: யாரோ இரவு 7 மணிக்கு மேல சாப்பிட போறதில்லன்னு சொன்னாங்க போல.
1: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்க. சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
1: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சு. இது இல்லாம நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
0: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
0: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
1: சொன்னாங்க.
0: அதேதான்
2: நீங்கள் FM, இளமை, புதுமை, இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்.

0: குட்டி கதை கேட்டா அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
1: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 2027 வரவு செலவு திட்டத்தை வரையறுக்கும்போது உலகளாவிய விநியோக நெருக்கடியால் சிறு நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் கொள்முதல் மற்றும் செயல்பாட்டு செலவு அழுத்தங்களை அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியா தனது செம்பனை தொழில்துறையின் அடுத்த கட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல உற்பத்தி திறனை அதிகரிப்பது, மறுநடவு பணிகளை விரைவுபடுத்துவது உட்பட நிலைத்தன்மைக்கான தரநிலைகளை வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு நாட்டின் செம்பனை எண்ணெய் உற்பத்தி 20.28 மில்லியன் டன்னாக பதிவு செய்யப்பட்டதாக தோட்டத் தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் நொராயினி அகமத் தெரிவித்துள்ளார். தற்காலிகமாக முடக்கப்பட்ட அல்லது அனுமதியின்றி அணுகப்படும் புலனம் வாட்ஸ்அப் கணக்குகள் தொடர்பான சிக்கல்கள் குறித்து மேத்தா நிறுவனத்திடம் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC விரிவான விளக்கத்தை கோருகிறது. இதன் தொடர்பாக இதுவரை 92 புகார்களை MCMC பெற்றுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹார்மஸ் நீரிணையில் செவ்வாய்க்கிழமை கச்சா எண்ணெய் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கப்பல்கள் மீது அடையாளம் தெரியாத எரிபொருட்கள் தாக்கியதாக பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக செயல்பாடு அமைப்பு UKMTO கூறியது. அதனை தாக்குதல் என வகைப்படுத்தியுள்ள UKMTO அந்த பகுதியில் செல்லும் கப்பல்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும்

ஆசிய போட்டி. தேசிய உள்ளரங்கு சைக்கிள் பந்தய வீராங்கனை நூருல் இசா இசாதி மொமன் ஹஸ்ரி நேற்று நடைபெற்ற மகளிர் கெய்ரின் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். அதேவேளை கடா சுங்கைப்புத்தானியைச் சேர்ந்த அவர் ஆசிய போட்டியில் கெய்ரின் பிரிவில் பதக்கம் வென்ற இரண்டாவது தேசிய விளையாட்டாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தருகின்றேன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது.

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்துவிட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சோதா

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம். வாருங்கள்.
1: அன்பிற்குரிய நேர்களே, இஸ்லாத்தின் பார்வையில் அனைத்து வணக்க வழிபாடுகளையும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு மாத்திரமே செய்ய வேண்டும். மனிதன் உள்ளத்தினால் செய்யக்கூடிய மிக முக்கியமான வணக்கங்களில் ஒன்றுதான் அல்லாஹுவின் மீது தவக்குல் வைத்தல். தவக்குல் என்பது அல்லாஹுவை தனது உள்ளத்தினால் பூர்ணமாக உண்மைப்படுத்தி அதனை ஏற்றுக்கொண்டு அவனிடமே தனது தேவைகளை பொறுப்பு சாட்டி அதற்குரிய காரணிகளை இனங்கண்டு செயல்படுத்துவதாகும். உதாரணமாக, விவசாயம் செய்கின்ற ஒருவர் தனக்கு சிறந்த முறையில் பயிர் கிடைக்கும் என்று மாத்திரம் இறைவனின் பால் தவக்குல் நம்பிக்கை வைப்பது தவறாகும். மாறாக, தனக்கு சிறந்த பயிர் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் அல்லாஹ்வின் பால் தவக்குல் வைத்து பொறுப்பு சாட்டிவிட்டு அதற்குரிய காரணியாகிய பயிர் செய்கையை சீர்படுத்தல், நீர் பாய்ச்சுதல், இன்னும் பல காரணிகளை செய்வதன் மூலமே இறுதியில் சிறந்த விளைச்சல் அவனுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கின்ற ஒருவன் ஏனைய விஷயங்களையும் இதுபோன்றே மேற்கொள்ள வேண்டும். தவக்குலை பற்றி திருக்குறானில் பல இடங்களில் அல்லாஹ் சுட்டி காட்டுகின்றான். நபியே, உமக்கு மூமீன்களின் உண்மை பின்பற்றுவோருக்கும் அல்லாஹுவே போதுமானவன் என்பதாக. மற்றொரு வசனத்திலே, குறிப்பிடுகின்றான், எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவன் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தன் காரியத்தை நிறைவாக்குபவன். திண்ணமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் ஓர் அளவை உண்டாக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக குறிப்பிடுகின்றான். குறிப்பிட்ட வசனங்கள் அனைத்துமே அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து எங்கள் காரியங்கள் அனைத்துக்கும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் பொறுப்பேற்றுக் கொள்பவர்களின் சிறந்தவன், சிறந்த உதவியாளன் என்பதை திட்டவட்டமாக தெளிவுபடுத்துகின்றன. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் தனது பிரார்த்தனையில், இறைவா, புகழெல்லாம் உனக்கே, உன்னிடம் முறையிடப்படும், நீதான் உதவி தேடப்படுகிறவன், உன்னை கொண்டே ஆதரவு தேடப்படும், உன் மீது தவக்கல் வைக்கப்படும், உன்னை தவிர வேறு எவருக்கும் இந்த சக்தியோ வல்லமையோ இல்லை என்று கூறுவார்கள் என்பதாக நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம்.

அன்பிற்குரிய நேயர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது வாழ்வில் அல்லாஹுவை முழுக்க முழுக்க நம்பியிருந்ததால் தான், நம்பிக்கை வைத்ததின் காரணமாகத்தான், பொறுப்பு சாட்டியிருந்ததின் காரணமாகத்தான் அதற்குரிய காரணிகளை இனங்கண்டு அவற்றை செய்து வந்தார்கள். உதாரணமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் போது தன்னை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை இருந்தாலும் கூட இணை வைப்பாளர்களிலிருந்து காப்பாற்றுவதற்குரிய காரணிகளை இனங்கண்டு செயல்படுத்தினார்கள். அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்லக்கூடிய திசை வடக்கு பக்கமாக இருந்தது. ஆனாலும் இணை வைப்பாளர்களிடமிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக ஒரு யூதனை பாலைவன வழிகாட்டியாக கூலிக்கு அமர்த்தி கொண்டு செல்ல வேண்டிய திசையை மாற்றி தெற்கு திசையாக மதினாவை சென்றடைந்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் தெற்கு திசையை தேர்ந்தெடுக்க வேண்டும், யூதன் ஒருவனை ஏன் பாலைவன வழிகாட்டியாக ஏன் கூலிக்கு அமர்த்த வேண்டும், இவை அனைத்தும் நாம் அல்லாஹ்வை சார்ந்திருப்பதுடன் சார்ந்திருக்கும் செயலில் வெற்றிக்குரிய காரணியை இனம் கண்டு செயல்பட வேண்டும் என்பதனை தெளிவுபடுத்துகிறது. இவ்வாறு சிறந்த முறையில் அல்லாஹ்வை சார்ந்திருந்து தனது காரியங்களுக்குரிய காரணிகளை இனம் கண்டு செயல்படுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு அவற்றை எளிதாக்குவான்.

அன்பிற்குரிய நேயர்களே, தவக்குலில் இரண்டு விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன. அல்லாஹ்வின் மீது மாத்திரமே தவக்குள் வைத்தல், தவக்குள் வைத்த விஷயத்தின் காரணியை இனம் கண்டு செயல்படுவது. இதன் அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீதே தவக்குள் வைக்க வேண்டும். மேலும் ஒரு மனிதன் தனது அன்றாட வாழ்வில் அனைத்து செயல்பாடுகளிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை மற்றும் தவக்குள் கொண்டு வாழ்ந்தால் நிச்சயமாக அவன் தனது இலக்கை அடைந்து கொள்வான். அது மட்டுமின்றி அல்லாஹ்விடத்திலே பூரண தவக்குள் வைத்தவன் தனது சோதனைகளுக்காகவும் தனது தேவைகளுக்காகவும் இஸ்லாம் அங்கீகரிக்காத வழிகளில் தீர்வுகளை காண முற்பட மாட்டான். அதனால்தான் அல்லாஹ் அல் குர்ஆன் சூரா அந்நிசாவிலே, எவர்கள் நம்பிக்கை கொண்டு தங்கள் இறைவனிடமே பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நிச்சயமாக இந்த ஷைத்தானுக்கு யாதொரு அதிகாரமும் இல்லை என்று குறிப்பிடுவதன் மூலம் உண்மையான நம்பிக்கையாளனை பற்றி குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாழ்வில் அல்லாஹுவை முழுக்க முழுக்க நம்பியிருந்தாலும், தான் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை அல்லாஹ்வின் பால் பொறுப்பு சாட்டியிருந்தாலும், அதற்கான காரணிகளை இனம் கண்டு அவற்றை செய்து வந்தார்கள். யார் அல்லாஹ்வை மட்டும் சார்ந்திருக்கிறாரோ எல்லா நிலையுமையிலும் அவர் அமைதியாக இருப்பார். தவக்குளுடைய மிகப்பெரிய நட்பாக்கியம் என்னவென்றால் அவருடைய உள்ளம் அமைதியாகிவிடும். அவரது உள்ளத்திலே அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட நிம்மதியை கொடுப்பான். தவக்குலுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரதிபலன் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் காட்டுவான். மறுமையில் தவக்குளுடைய நன்மையை அவன் சொல்லும் போது தவக்குலை உடையவர்கள் அடைவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நீங்கள் மூமீன்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே நம்பிக்கை வையுங்கள் என்பதாக. தவக்குல் என்பது மனிதன் தான் முயற்சி செய்து அதன் முடிவை முழுமையாக அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பதை குறிக்கும். அல்லாஹு தாலா அத்தகைய உயர்ந்த தவக்குலை எனக்கும் உங்களுக்கும் தந்திருவானாக. அவ நம்பிக்கையிலிருந்து, நயவஞ்சகத்திலிருந்தும், ஈமானிலேயே ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள், குழப்பங்கள், சந்தேகத்தில் இருக்கும் என்னையும் உங்களையும் நம்முடைய முஸ்லிமான சகோதர சகோதரிகளையும் பாதுகாப்பானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் நேர்களே, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சுங்க. வணக்கம் மின்னல், வணக்கம் புவனா,
1: வணக்கம் மோகன், வணக்கம் நேர்களே. மீண்டும் உங்க அனைவரையும் புதிய காலை பொழுதுல சந்திக்கிறோம். அப்புறம் இன்னைக்கு தேதியை சொல்லவே பயமா இருக்கு மோகன்.
0: ஆமா, ஒவ்வொரு புது மாதம் பிறக்கும் போது இவ்வளவு சீக்கிரம் போது அப்படின்ற மாதிரி தோணும்.
1: ஆமா,
0: அக்டோபர்ல வந்து நிக்கிற ஒண்ணு ரெண்டு மாசம் தான் இருக்கு வருஷம் முடியறதுக்கு.
1: ஆமா, எல்லாம் அதாவது நேரம் போறதே தெரியல அப்படின்றோம்னா நம்ம அவ்வளவு பரபரப்பா இருக்கும்னு அர்த்தம். ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம
0: அவ்வளவு வேலையா இருக்கும்,
1: அவ்வளவு வேலையா இருக்கும், எதையோ ஒரு விஷயத்த சாதிச்சுட்டு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்குவோம். நடக்குதோ இல்ல?
0: சரி, எப்போதுமே இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு நம்ம மனசுல எழுதி வச்சுக்கணும் அப்படின்றாங்க. அதுக்கு நீ எப்படி எழுதலாம் கேட்காதீங்க,
1: நான்
0: கேட்கக்கூடிய ஆள் தான். அந்த மாதிரி மனசுல எழுதி வைக்கும் போதுதான் ஒவ்வொரு நாளும் நமக்கான நாளாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க.
1: இந்த அக்டோபர் முதலாம் தேதி எல்லாருக்கும் நல்ல நாளா, அழகான நாளா எழுதி வச்ச மாதிரி மாறட்டுமே.
0: சரி, இன்றைய நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 14 2026, அக்டோபர் 1 வியாழக்கிழமை பொழுதை இன்னும் மகிழ்ச்சியை வரவேற்போம். இன்றைக்கு விநாயகர் போற்றி பாடலோடு நிகழ்ச்சியை நம்ம தொடங்கலாம்.

0: டெர்மினலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம ஸ்கேட்டர் ஹோப் ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம் பார்ப்போம். ஒரு காலில் நிற்கும் போது மற்ற காலால் பின்னால் கிராஸ் செய்து ஸ்கேட்டிங் மூவ்மெண்ட் மாதிரி ஆப்போசைட்க்கு நீங்க ஜம்ப் செய்யணும். அதாவது ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். இந்த ஒர்க் அவுட் வந்து 30 செகண்ட் முதல் 45 செகண்ட் வரைக்கும் நீங்க செய்யலாம். அப்படி இல்லைன்னா 16 to 20 ஜம்ப்ஸ் வரைக்கும் நீங்க செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் வந்துட்டு உங்களோட குளூட்ஸ், லெக்ஸ் மற்றும் மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெங்தன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட உடம்போட பேலன்சிங்கும் கோஆர்டினேட்டிங் மற்றும் நம்மளோட கார்டியோவாஸ்குலர் ஃபிட்னஸ் வந்து இம்ப்ரூவ் செய்யும். முதல் பிகினர்ஸ் வந்து செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நாளடைவில் இது செய்யும் போது இது கொஞ்சம் ஈஸி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: ஜில்லா திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டோங்க.
1: சரி, இப்ப பத்திரிகைகள்ல வந்திருக்கிற செய்திகள், முக்கிய செய்திகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். தொடக்கமாக வலிசிய நண்பன்,
0: சரி, அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தவும் நாடு முழுவதும் அதிக லாபம் ஈட்டும் நோக்கில் அதிக விலைக்கு விற்பதை தடுக்கவும் அமலாக்க நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்துமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வந்து அரசு நிறுவனங்களுக்கு வந்து உத்தரவிட்டிருக்காங்க.
1: சரி, அதனால மக்கள் ஓசிலே தலைப்பு செய்தியா வந்திருக்கு. இது நேபாளத்தை உலுக்கிய காட்டாறு வெள்ளத்திலும் நிலச்சரிவுகளிலும் சிக்கி கண்டுபிடிக்கப்படாத அல்லது காணாமல் போன 55 மலேசியர்கள் நிலை என்ன என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய நடைமுறைகளை துரிதப்படுத்த உதவுவதற்கு நேபாளம் இணக்கம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்து வந்து நம்ம பிரதமர் அவர்களும் வந்து முன்தினம் வந்து நேபாள பிரதமரை வந்து தொடர்பு கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு விஷயம் நடந்ததா நம்ம தொடர்பு அமைச்சர் ஃபாமி படேல் சொல்லியிருக்கிறார்.
0: சரி, மற்றும் ஒரு செய்தி, நாட்டில் ஆண்களை விட பெண்களின் ஆயுட்காலம் வந்து 5 ஆண்டுகள் அதிகரிப்பு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு. இதை வந்து புள்ளி விவரத்துறை தான் தெரிவிச்சிருக்காங்க. மலேசியர்களுடைய சராசரி ஆயுட்காலம் இவ்வாண்டு 75.5 ஆண்டுகளாக உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அது மட்டும் இல்ல, பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஆயுள் காலம் கூட வந்து அதிகரிச்சிருக்கு, 75 இல்லையா?
0: ஆமா, ஏன்னா இப்போ கடந்த வருடம் நம்ம பார்க்கும் போது 2026 ஆண்டு பிறக்கும் பெண் குழந்தை சராசரியா 78 ஆண்டுகளும், அப்புறம் ஆண் குழந்தைகள் வந்து 73 ஆண்டுகளும் வாழும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும்.
1: நல்ல விஷயம் தான்,
0: புள்ளி விவரத்துறை தெரிவிச்சிருக்காங்க.
1: இதனையடுத்து இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, உலகின் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களின் பட்டியலில் இடம்பெற்ற ஒரே மலேசிய பல்கலைக்கழகம் என்ற சாதனையை மலாயா பல்கலைக்கழகம் படைத்திருக்கின்றது. இதற்கு முன்பு பாத்தீங்கன்னா 350-400 இருந்துச்சு உலக பட்டியல்ல, இப்ப 200 வந்துருச்சு, 194வது இடம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான் மலாயா பல்கலைக்கழகத்துக்கு.
0: இன்னும் நிறைய தகவல்கள்லாம் வந்திருக்குங்க, இன்றைய நாளிதழ்களை வாங்கி படிங்க, நாங்களும் உங்களோடு அவ்வப்போது பகிர்ந்துகிட்டே இருக்கோம்.
1: ஆமா, சரி, இப்ப கேள்வி ஒரு விஷயம் இருக்கு, எப்போது இந்த நேரத்துல ஏதாவது உங்ககிட்ட நாங்க கேட்போம், பேசுங்க அப்படின்லாம் சொல்லுவோம். என்ன கேட்க போறோம் மகன்?
0: இப்போ திடீர்னு நீங்க வேலைக்கு போறீங்க, உங்க வேலை இடத்துல வந்து ஒரு விதிமுறையை கொண்டு வராங்க. இப்பதான் எல்லாம் மன உளைச்சல் இந்த மாதிரி எல்லாம் சில பேர் சுத்துவாங்க இல்லையா? சரி, இந்த இசைக்கருவி எல்லாம்
1: வாசிக்குவாங்க,
0: இந்த இசைக்கருவி எல்லாம் வாசிக்கும் போது வந்து மனசு லேசாகும். அகைன், எங்க நிறுவனத்துல வேலை செய்யறவங்க நீங்க வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு இசைக்கருவியை கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னா, நீங்க எந்த இசைக்கருவியை கத்துக்கணும்னு முத தேடுவீங்க.
1: வேலை இடத்துல வாசிச்சு காட்டணும்ன்றதுக்காக
0: வாசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது ரூல் விதிமுறை கொண்டு வரோம்.
1: கொண்டு வந்துட்டாங்க, வாய்ப்பே இல்ல, ஏதாவது ஒரு இசைக்கருவி எடுத்துறணும்.
0: ஆமா,
1: அப்படின்றீங்க.
0: என்ன இருப்பீங்க? நான் நிறைய இருக்கு, வயலின் இருக்கு, கிட்டார் இருக்கு, அதெல்லாம் என்ன
1: கை வந்த கலை வாசிக்கிற மாதிரியே பேசுறீங்க.
0: சரி, அந்த மாதிரி சொல்லுங்க, என்ன இசைக்கருவி டக்குன்னு உங்க ஞாபகத்துக்கு வரும், கத்துக்கணும்னு நினைப்பீங்க. சுடிய 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு ஊரில் ஒரு சிறுவனுக்கு காகித பட்டம் பறக்க விடுவது மிகவும் பிடிக்கும். ஆனால் அவன் பறக்க விடும் ஒவ்வொரு பட்டமும் சிறிது நேரத்திலே கீழே விழுந்துவிடும். ஒரு நாள் அவனுடைய தாத்தா அவனுக்கு ஒரு பலமான நூலை கொடுத்து சொன்னார், நீ எவ்வளவு உயரமாக பறக்க விட்டாலும் இந்த நூல் அதை தாங்கும். சிறுவன் மீண்டும் முயற்சி செய்தான். இந்த முறை காகித பட்டம் நீல வானத்தில் மிகவும் உயரமாக பறந்தது. அதை மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த சிறுவனிடம் தாத்தா புன்னகைத்து சொன்னார், வாழ்க்கையும் இந்த காகித பட்டம் போலதான். நம் கனவுகள் எவ்வளவு உயரமாக பறக்க வேண்டுமானாலும் பறக்கலாம், ஆனால் அதை நிலையான உயரத்தில் வைத்திருக்க திறமையும் பொறுமையும் விடாமுயற்சியும் தேவை. அந்த வார்த்தைகள் சிறுவனின் மனதில் ஆழமாக பதிந்தன. அந்த நாள் முதல் அவன் எந்த சவாலையும் பயப்படாமல் எதிர்கொள்ள ஆரம்பித்தான். விடாமுயற்சியுடன் உழைத்து தன் கனவுகளை நிஜமாக்கினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? கனவு காண்பது மட்டும் போதாது, அந்த கனவை அடைவதற்கு பொறுமையும் விடாமுயற்சியும் அவசியம். சில தடைகள் வந்தாலும் அது உங்கள் பயணத்தை நிறுத்தக்கூடாது. உங்கள் கனவுகளை நம்புங்கள், ஒருபோதும் கைவிடாதீர்கள். விடாமுயற்சி இருக்கும் இடத்தில் வெற்றி கண்டிப்பாக வந்து சேரும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குண

0: பேசும் தெய்வம் திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. இன்றைக்கு நம்ம நேர்கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தோம்.
1: உங்க அலுவலகத்துல ஒரு விதிமுறை கொண்டு வராங்க, ஏதாவது ஒரு இசைக்கருவியை நீங்க வந்து கத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா இப்ப மன உளைச்சல் நிறைய பிரச்சனை எல்லாம் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கல. நீங்க ஒருவேளை தேர்ந்தெடுத்த எந்த இசைக்கருவி அப்படின்னு கேட்டிருந்தோம்.
2: ஹலோ வணக்கம், கலைவாணி பேசுறேன்.
0: சொல்லுங்க, பேர்லயே கலை வச்சிருக்கீங்க.
1: ஆமா, வீணையோட இருப்பீங்களோ?
0: என்ன கத்துக்கணும் நினைக்கிறீங்க?
2: வீணை.
1: பேருக்கு ஏத்த மாதிரியே?
2: ஆமா, ஏன்னா எனக்கு வந்து அது சின்ன பிள்ளையில இருந்து ரொம்ப பெரியவங்க வந்து அத ரொம்ப ஆர்வமா கேட்டும் போது அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். அப்பப்ப அத நம்ம மீட்டும் போது அவங்க கிட்ட பழகிப்போம்.
0: ஆனா அதுக்கு முன்ன கத்துருக்கீங்க சின்ன வயசுல? அப்போ
2: இல்ல இல்ல இல்ல, அந்த காலத்துல அப்பா கசதிட்ட, அதனால நமக்கு அது வாய்ப்பு இல்லாமலே போயிருச்சு. இந்த ஆசி நிறைவேற்றுறதுக்கு மகன் ஒருத்தவங்க வந்தாங்களா, அவங்க நிறைவேற்றிக்கிட்டாச்சு.
1: வேலை செய்றீங்களா நீங்க?
2: ஆமா.
1: இப்ப வேலையில விதிமுறை வந்து வேலை இடத்துல வீணையை வாசிட்டு இருப்பீங்க?
2: துர்கை
0: துர்கை அப்பா மத கலைவாணி. இப்ப துர்கை அடுத்து என்ன, லட்சுமியா? சொல்லுங்க துர்கை, உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது இல்ல பண்ணியே ஆகணும், இசைக்கருவி எதை கத்துக்குவீங்க?
2: எனக்கு வந்து பியானோ வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை சின்ன வயசுல இருந்து. அது வந்து ஒரு நிறைவேறாத ஆசையே இருக்கு, நிறைவேறணும்னு ஒரு ஆசை.
1: எனக்கு அது வாசிச்சு பாத்துருக்கீங்களா?
2: இப்போ தட்டி இருக்கேன், போயிட்டு சும்மா போயிட்டு தட்டி இருக்கேன். அது வந்து உண்மையிலேயே பியானோ வாசிக்க தெரிஞ்சவங்க வந்து ஏசி இருக்காங்க, நீ என்ன பண்ற அப்படின்னு.
0: ஐயோ,
1: அவங்க பியானோல கை வச்சிட்டீங்களோ?
2: அது எனக்கு தெரியல, இதுதான் நடந்துச்சு. ஆனா ஒவ்வொரு தடவையும் பியானோ வாசிக்கும் போது, யாராச்சும் பியானோ வாசிக்கும் போதோ இல்ல சோசியல் மீடியால பியானோ வாசிக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, அப்படியே உங்களுக்கு பியானோ வாசிக்க தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பாட்டு அடிக்கடி வாசி பாத்துக்குவீங்க?
2: எனக்கு பியானோ வாசிக்க தெரிஞ்சு, எனக்கு மோஸ்ட்லி வந்து இந்த நம்ம பிஜிஎம்ஸ் எல்லாம் வாசிக்கணும். நம்ம இந்தியன் பிஜிஎம்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா?
0: இருக்கங்கள்
1: குறையும் அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இசையும் கூட.
0: ஆமா, அதனால இசை கருவி வாசிக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒன்று. அதனால வாய்ப்பு இருந்தா கத்துக்கோங்க. சில சமயங்களை காரணம் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் இந்த பக்கம் போனாதான் அதோட சுவாரஸ்யம் நமக்கு புரியும்.
1: கருவி வாசிக்கிறதே தாண்டி சில பேர் சங்கீதம் படிச்சிட்டு இருப்பாங்க.
0: ஹார்மோனியம் வாசிச்சிட்டு இருந்தீங்க. சரி, தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது வணக்கம் மின்னல்.

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: Dinakina tu ta dinakina tu ta dinakina tu ta dinakina tu

2027 வரவு செலவு திட்டம். சிறு நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடியை அரசாங்கம் ஆராயும். செம்பனை தொழில்துறையின் வளர்ச்சி, அதிக உற்பத்தி திறனையும் நிலைத்தன்மையையும் உருவாக்க மலேசியா இலக்கு. வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். ஈராயிரத்து 2027 வரவு செலவு திட்டத்தை வரையறுக்கும்போது உலகளாவிய விநியோக நெருக்கடியால் சிறு நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் கொள்முதல் மற்றும் செயல்பாட்டு செலவு அழுத்தங்களை அரசாங்கம் ஆராயும் என்று பிரதமர் இடத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நேற்று புத்ராஜயா பர்டானா புத்ரா வளாகத்தில் நடைபெற்ற 2027 வரவு செலவு திட்டம் தொடர்பான கலந்தாய்வு கூட்டத்தில் பூமி புத்ரா குத்தகையாளர் சங்கங்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் முன்வைத்த கருத்துகளில் அந்த விவகாரமும் இடம்பெற்றிருந்ததாக பிரதமர் கூறினார். 2027 வரவு செலவு திட்டம் மக்களும் வணிக நிறுவனங்களும் தங்கள் திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கான பரந்த வாய்ப்புகளை உருவாக்குவதை மடானி அரசாங்கம் உறுதி செய்யும் என்று நிதியமைச்சருமான டத்தோ ஸ்ரீ அன்வார் முகநூலில் இடுகையிட்டுள்ளார். இவ்வேளை மேற்காசியாவில் நிலவும் மோதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட மக்களின் இன்னல்களை போக்க அமைதி முயற்சிகளை வலுப்படுத்துவதோடு மனிதநேய உதவிகளை வழங்குவதை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் மலேசியாவும் கத்தாரும் இணக்கம் தெரிவித்துள்ளன. கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமான் அல் தனி உடனான தொலைபேசி உரையாடலின் போது அந்த நிலைப்பாடு எட்டப்பட்டதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் கூறினார். மேற்காசியாவில் நிலவும் மோதல்கள் குறிப்பாக காசாவில் பாலஸ்தீன மக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடி, ஈரானுடனான பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். மலேசியா தனது செம்பனை தொழில்துறையின் அடுத்த கட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல உற்பத்தி திறனை அதிகரிப்பது, மறுநடவு பணிகளை விரைவுபடுத்துவது உட்பட நிலைத்தன்மைக்கான தரநிலைகளை வலுப்படுத்துவது தொடர்பில் கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு நாட்டின் செம்பனை எண்ணெய் உற்பத்தி 20.28

0: படுவதாக தொடர்பு அமைச்சருமான டெத்தோ ஸ்ரீஃபாமி கூறினார். மியான்மர் அகதிகளை திருப்பி அனுப்புவதற்கான நாள் குறித்த அறிவிப்பை மியான்மரிடமிருந்து அரசாங்கம் தற்போது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இது உள்துறை அமைச்சு மற்றும் வெளியுறவு அமைச்சுடனும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். மாணவர்கள் தைரியமாக தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதில் பள்ளி சமூகம், குறிப்பாக கல்வியாளர்களும் நெறியுறை ஆசிரியர்களும் தொடர்ந்து முக்கிய பங்காற்றுமாறு வலியுறுத்தப்படுகிறது. மாணவர்களின் கவலைகள் தீவிரத்துடன் கவனத்தில் கொள்ளப்படும் என்ற அவர்களின் நம்பிக்கை பாதுகாப்பான மற்றும் நம்பிக்கைக்குரிய பள்ளிச்சூழலை உருவாக்குவதில் மிகவும் அவசியம் என்று மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு துணை அமைச்சர் லிம் ஹுயிங் தெரிவித்தார். தற்காலிகமாக முடக்கப்பட்ட அல்லது அனுமதியின்றி அணுகப்படும் புலனம் வாட்ஸ்அப் கணக்குகள் தொடர்பான சிக்கல்கள் குறித்து மேதா நிறுவனத்திடம் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC விரிவான விளக்கத்தை கோருகிறது. இதன் தொடர்பாக இதுவரை 92 புகார்களை MCMC பெற்றுள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செப்டம்பர் 25 நாள் மேதா நிறுவனத்திடம் முறையான கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 28 நாள் அந்த தொழில்நுட்ப நிறுவனத்துடன் கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாக MCMC தெரிவித்துள்ளது. இன்று தொடங்கி அக்டோபர் 7 வரையிலான எரிபொருள் விலை நிலவரம். RON 97 உதவித்தொகை வழங்கப்படாத RON 95 பெட்ரோல் விலை முறையே 5 சென்னுக்கு குறைக்கப்பட்டுள்ளது. RON 97 லிட்டருக்கு 5 ரிங்கிட் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. RON 95 பெட்ரோல் லிட்டருக்கு 5 ரிங்கிட் 27 சென்னுக்கு விற்கப்படுகிறது. உதவித்தொகை வழங்கப்படாத டீசலின் விலை 15 சென் குறைந்து லிட்டருக்கு 5 ரிங்கிட் 27 சென்னுக்கு விற்கப்படுவதால் நிதியமைச்சு அறிவித்துள்ளது. புடிமடானி திட்டத்தின் கீழ் RON 95 பெட்ரோல் விலையில் மாற்றமில்லை. அது 1 ரிங்கிட் 99 சென்னுக்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சு கூறியது. புடி டீசலின் கீழ் டீசல் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு விற்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராகு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: வட்டார பாதுகாப்பு இடர்கள் அதிகரித்துள்ளதால் சவுதி அரேபிய வான்வெளியின் சில பகுதிகளை தவிர்க்குமாறு ஐரோப்பிய ஒன்றிய வான் பாதுகாப்பு நிறுவனம் EASA விமான நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தியது. ஜெடா விமான தகவல் வட்டாரத்தின் எல்லையொட்டிய குறிப்பிட்ட பகுதியில் நவம்பர் 16 நாள் வரை எந்த உயரத்திலும் விமானங்களை இயக்க வேண்டாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ஹூத்தி தாக்குதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு ள்ளதாக EASA கூறியது. ஹோர்மஸ் நீரிணையில் செவ்வாய்க்கிழமை கச்சா எண்ணெய், திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு கப்பல்கள் மீது அடையாளம் தெரியாத எரிபொருட்கள் தாக்கியதாக பிரிட்டனின் கடல்சார் வர்த்தக செயல்பாடு அமைப்பு UKMTO கூறியது. அதனை தாக்குதல் என வகைப்படுத்தியுள்ள UKMTO அந்த பகுதியில் செல்லும் கப்பல்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளை தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர்புடைய அந்த இரு கப்பல்களின் விவரங்கள் வெளியிட விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் இதுவரை எந்த தரப்பும் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை. அமெரிக்க மத்திய பொருளக வாரியத்திலிருந்து முன்னாள் தலைவர் ஜெரோம் போவல் விலக வேண்டுமென்று அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். அந்த பொருளகத்தின் தலைமையக சீரமைப்பு பணிகளில் நிர்வாக குறைபாடுகள் இருந்ததாக கூறிய அரசு கண்காணிப்பு அமைப்பு குற்றவியல் அல்லது நிர்வாக முறைகேடுகளுக்கான சான்று இல்லை என தெரிவித்தது. வட்டி விகித கொள்கை, சீரமைப்பு செலவு அதிகரிப்பு தொடர்பாக போவேலுடன் தொடர்ந்து மோதல் போக்கைக் கொண்டிருந்த டிரம்ப் போவேல் விலகவிடில் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். கூகுள் நிறுவனம் தனது ஆற்றல் மிக்க செயற்கை நுண்ணறிவு மாதிரி ஜெமினாய் ஃபோ ஏர்கனை தற்போது பொதுமக்களுக்கு வெளியிடாமல்

0: தேர்ந்தெடுக்கப்பட்ட இணைய பாதுகாப்பு நிபுணர்களுக்கு மட்டும் வழங்கியுள்ளது. முன்னணி ஏஐ திறன்களை பாதுகாப்பாக வெளியிடுவதற்கு கட்டங்கட்டமான அணுகுமுறை அவசியம் என்று அந்த பெருநிறுவனத்தின் தலைமை ஏஐ கட்டடக்கலை நிபுணர் கோரே கவுச்சோக்லோ தெரிவித்தார். இதேபோன்று போட்டி நிறுவனமான ஆண்ட்ரோபிக்கும் தனது மேம்பட்ட கிளவுட் மீத்தோஸ் ஏஐ மாதிரியை நம்பகமான சில நிறுவனங்களுக்கு மட்டும் வழங்கி வருவதாக கூறப்படுகிறது. விளையாட்டு 2026 ஐச்சினகோயா ஆசிய போட்டி. தேசிய உள்ளரங்கு சைக்கிள் பந்தய வீராங்கனை நூருல் இசா இசாதி மொஹமன் அஸ்ரி நேற்று நடைபெற்ற மகளிர் கெய்ரின் பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றார். அதேவேளை கடா சுங்காய்பத் அணியைச் சேர்ந்த அவர் ஆசிய போட்டியில் கெய்ரின் பிரிவில் பதக்கம் வென்ற இரண்டாவது தேசிய விளையாட்டாளர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதன் மூலம் மலேசியாவின் பதக்க எண்ணிக்கை 6 தங்கம் 5 வெள்ளி 12 வெண்கலம் என உயர்ந்துள்ளது. போர்த்துகல் கேப்டன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ பயிற்றுநர் ஜார்ஜ் ஜீசஸின் ஊடகத்தார் சந்திப்பை தொடர்ந்து டென்மார்க்கில் நடைபெறும் தேசிய அணியின் பயிற்சி முகாமிலிருந்து விலகியுள்ளார். வரும் ஞாயிறு திட்டமிடப்பட்டுள்ள நோர்வேக்கு எதிரான ஆட்டத்தில் முழுமையாக மாற்று வீரர் வரிசையில் இருந்த ரொனால்டோ டென்மார்க்குடனான நேஷன்ஸ் லீக் ஆட்டத்திலும் முதன்மை ஆட்டக்காரராக களமிறங்க மாட்டார் என ஜீசஸ் தெரிவித்திருந்தார். இதையடுத்து போர்த்துகல் காட்பந்து கூட்டமைப்பு தலைவருடன் கலந்து ஆலோசித்த பின்னர் பயிற்சி முகாமிலிருந்து வெளியேற முடிவு செய்ததாக ரொனால்டோ கூறினார். 2027 வரவு செலவு திட்டம். சிறு நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடியை அரசாங்கம் ஆராயும். செம்பனை தொழில்துறையின் வளர்ச்சி. அதிக உற்பத்தி திறனையும் நிலைத்தன்மையையும் உருவாக்க மலேசியா இலக்கு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1951 இன்றைய நாளில் ஊழியர் சேமநிதி வாரியம் KWSP நிறுவப்பட்டது. தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய சேமிப்பு திட்டத்தை வழங்கும் அமைப்பாக இஃது உருவாக்கப்பட்டது. நாட்டின் தொழிலாளர்களுக்கு முறையான நிதி பாதுகாப்பை ஏற்படுத்தும் நோக்கில் 1949 அறிமுகப்படுத்தப்பட்ட கூட்டரசின் தொழிலாளர் கட்டமைப்பின் ஒரு பகுதியாக KWSP நிறுவப்பட்டது. தொடக்கத்தில் KWSP-யின் செயல்பாடு 46 அதிகாரிகள் 20 எழுத்தர்களோடு தொடங்கியது. அதன் நிதி நிர்வாகமும் நிர்வாக கட்டுப்பாடும் பிரிட்டிஷ் நிர்வாக நிதி செயலாளர் செயலாளர் ஆகியோரின் தலைமையில் இயங்கின. ஒரு ஆண்டுக்கு பிறகு முதலாளிகள் தங்கள் தொழிலாளர்களை பதிவு செய்வதற்கு வழிவிடும் வகையில் சிறப்பு விதிகள் அரசிதழில் வெளியிடப்பட்டன. தொடக்கத்தில் இந்த சேமிப்பு திட்டம் தோட்ட தொழிலாளர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. தொழிலாளி மாத சம்பளத்தில் 5 விழுக்காட்டை செலுத்தும் வகையில் பங்களிப்பு விகிதம் நிர்ணயிக்கப்பட்டது. அதே விழுக்காட்டில் முதலாளிகளும் தொழிலாளர்களுக்கான பங்களிப்பை வழங்கினர். இன்று 70 ஆண்டுகளை கடந்து KWSP-யில் 1.8 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் உள்ளனர். மலேசிய தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பையும் ஓய்வுகால சேமிப்பையும் வலுப்படுத்துவதில் KWSP தொடர்ந்து முக்கிய தூணாக விளங்கி வருகிறது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: மின்னலில் இந்த பக்கம் மோகன் புவன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உங்கள் காலை பொழுதேனும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமாங்க, எல்லாருக்கும் இந்த நாள் ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்கோம் நினைக்கிறோம். மீண்டும் நினைவுபடுத்துறோம், இன்றைக்கு அக்டோபர் மாதம் முதலாம் தேதியில இருக்கும்.
0: என்ன அப்படின்ற மாதிரி சில எல்லாம் யோசிக்கலாம். இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்குங்க.
1: ஆமா,
0: வருஷம் முடியறதுக்கு. பட் இருந்தாலும் இன்றைய நாள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அமையட்டும். இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமா ரொம்ப ஆழமான ஒரு தலைப்போட தான் நம்ம வந்திருக்கோம்.
1: ரொம்ப ஆழமான தலைப்பா மோகன்?
0: ரொம்ப ஆழம்,
1: குறைய
0: ரொம்ப ஆழம், பெரிய ஆழம். என்னன்னா, கர்வம், த ஈகோ அப்படின்றதாங்க சொல்லுவாங்க இல்லையா, அது இருக்கலாமா அப்படின்னு நம்ம உங்களை கேட்க போறோம். ஈகோ இருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சொல்லலாம், இல்லங்க ஈகோ எல்லாம் எப்படிங்க, கர்வம் எல்லாம் இருக்க கூடாதுங்க அப்படின்னு நினைச்சாலும் நீங்க சொல்லலாம்.
1: ஆமா, இந்த ஈகோ எப்படி கூட சொல்லலாம்னா, எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு அப்படின்னு தருமா, அதுவும் ஒரு ஏறக்குறைய அந்த கர்வத்துக்குள்ளார நம்ம சேர்த்துக்கலாம். ஆனாலும் சுயமரியாதைன்றது தேவைதான் ஒரு மனிதனுக்கு இல்லையா, தன்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இப்போ இந்த கர்வம், இந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம் அடிப்படை எல்லாருக்கும் இருக்கணுங்க அப்படின்னு சிலர் வாதாடுவாங்க. இல்ல, மனிதனா இருக்கும் எதுக்குங்க அது நமக்கு அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க,
0: தேவையா தேவையில்லையா அப்படின்றத மட்டும் நீங்க அழைத்து சொல்லுங்க. ஸ்டுடியோ 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 இசை ஞானி மற்றும் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: வியாழக்கிழமைகளில் புத்தக ஆய்வு. தேசிய நூலகத்தின் நூலகர் பத்மாவதி பத்துமலை இன்றைக்கு எந்த புத்தகத்தை பத்தி சொல்ல போறாங்க?
1: அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகும் புத்தகத்தின் தலைப்பு தி ஹெனா அத்திஸ். இதை எழுதியவர் அல்கா ஜோஷி. இந்த கதையின் நாயகி லக்ஷ்மி. மிக இளம் வயதிலேயே அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க. ஆனா அவங்க கணவரோட கொடுமை தாங்க முடியாம அவங்களே அவங்க வாழ்க்கையை நான் முடிவெடுக்கணும்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியாயிட்டாங்க. அவங்க வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ன உறுதியோட அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியாடுறாங்க. அந்த வீட்டுல இருந்து வெளியாகும் போது அவங்க எந்த பணமும் எந்த சொத்தும் அவங்க எடுத்துட்டு போலங்க. அவங்க கிட்ட ஒரே ஒரு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு தெரியுங்களாங்க? அவங்களோட தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையோட அவங்க அந்த வீட்டுல இருந்து வெளியாகுனாங்க. வீட்டுல இருந்து வெளியா ஜெய்ப்பூருக்கு போறாங்க. ஜெய்ப்பூருக்கு சென்றதும் அவங்க திறமையால ஒரு மருதாணி கலைஞராக வேலை செய்யறாங்க. அவங்க போடுற மருதாணி வடிவங்கள் மிகவும் அழகாகவும் தனித்துவமாகவும் இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்கள தேடி வராங்க மருதாணி போடுறதுக்கு. திருமணங்கள், விழா காலங்கள், முக்கிய நிகழ்ச்சிகள் என்றாலே லட்சுமியோட மருதாணி தாங்க கண்டிப்பா இருக்கும். பணக்கார குடும்பத்துல உள்ள பெண்கள், அரச குடும்பத்துல உள்ளவங்க கண்டிப்பா லட்சுமியை தேடி அவங்க விழா காலத்துக்கு மருதாணி போட சொல்லுவாங்க. இந்த மாதிரி விழா காலங்கள்ல மருதாணி போடும் போது லட்சுமிக்கு நிறைய பேர் தெரிய வந்தாங்க. லட்சுமி மெதுவாக தனது உழைப்பால நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. ஒரு சிறிய வீட்டை வாங்கி போடணும், யாரையும் நம்பி வாழக்கூடாது, நம்மளுக்குன்னு தனியா ஒரு வீடு இருக்கணும்னு சொல்லி அவங்க கடினமா உழைச்சாங்க. அவங்க வாழ்க்கை நன்றாக தாங்க போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் ராதா என்ற ஒரு இளம் பெண் அவங்கள தேடி வராங்க. அவங்கதான் லட்சுமியோட தங்கை. சிறு வயதிலேயே இந்த ரெண்டு சகோதரிகளும் வந்து பிரிஞ்சிருந்தாங்க. பல ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றாங்க. ராதா மிகவும் ஒரு துடுக்கானவர், உலக அனுபவம் அறவே இல்லங்க. அவ எடுக்கிற முடிவு சில சமயம் லட்சுமிக்கு கோபத்தை உண்டாக்குது. இதற்கிடையில் லட்சுமியின் கடந்த காலம் மீண்டும் அவங்கள தேடி வருதுங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்ற கணவர் திருப்பி அவங்கள தேடி வராரு. இப்போது அவர் மாறியிருப்பாரா? லட்சுமி மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிடுவாங்களா, இல்ல தன்னுடைய லட்சியத்தை தேடி அவங்க இருப்பாங்களா என்ற கேள்வி கதையின் மிக சுவாரஸ்யமாக மாத்துதுங்க. இந்த கதையில இன்னொரு அழகான விஷயம் என்ன தெரியுமாங்க? இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரம், ராஜஸ்தானின் வாழ்க்கை முறை, பெண்களின் நிலை, குடும்ப உணர்வு மற்றும் மருதாணி கலையின் சிறப்புகள் புத்தகத்துல நிறையவே சொல்லப்பட்டிருக்குங்க. லட்சுமி ஒரு சாதாரண பெண்ணா இல்லங்க. அவங்க திறமையை நம்பி வாழ்க்கைய மாற்றிய ஒரு பெண்ணாக தான் நம்ம இடையே தெரிஞ்சாங்க. இந்த புத்தகத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமாங்க? ஒரு பெண்ணுக்கு நம்பிக்கையும் முயற்சியும் இருந்தா அவங்களோட லட்சியத்தை அவங்க நிறைவேற்றலாம். இதுதான் இந்த புத்தகத்துல சொல்லப்படுது. வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் நம்முடைய திறமையை நம்பி முன்னேறினா வெற்றி நிச்சயங்க. அததான் இந்த புத்தகத்துல சொல்லப்படுது. புத்தகத்துல சில பக்கங்கள் மட்டுமே இருக்குங்க, ஆனா இதுல உள்ள விஷயங்கள் ரொம்பவே அற்புதமா இருக்கு. எனக்கு மிகவும் பிடிச்சிருந்துச்சுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி புத்தகங்கள் படிக்கணும்னு ஆசை இருந்தா தேசிய நூலகத்துக்கு வாங்க, பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கார்த்திக் சின்மயி பாடிய பாடலை நம்ம கேட்டோம்.
1: ஈகோ இருக்கலாமா கூடாதா, இதுதான் நாங்க கேட்டிருந்தோம். சமூக வலைதளங்களையும் அந்த பதிவு வருது, அங்கேயும் நீங்க சொல்லலாம். எங்க கிட்ட
0: என்ன நினைக்கிறீங்க, இந்த கர்வம் அப்படின்றது அவசியம் தானா கதிரேசா?
2: சிச்சுவேஷனை பொறுத்தான் இருக்கு, எப்படி எந்த சூழ்நிலை இருக்கும் அப்படின்றத பொறுத்தா இருக்கு. ஏன்னா சில நேரங்கள்ல எல்லா இடத்துலயும் வந்து நம்மளோட ஈகோ காட்ட முடியாதுல. சில வேலைகளுக்கு நம்ம சரியான நேரத்துல அந்த ஒரு விஷயத்த செய்யறதுக்கு நம்ம தூண்டலா இருக்கும். சில நேரங்கள்ல அந்த வேலையை செய்யறதுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட பதிவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வழிநடத்தணும் அப்படின்றத என்னுடைய பார்வை.
1: சரி, இப்ப நீங்க இடத்தை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல, இப்ப வீட்டுல ஈகோ தேவையா?
2: வாய்ப்பே இல்ல, கண்டிப்பா பெற்றோர்கிட்ட கண்டிப்பா நம்ம ஈகோவை வைக்கவே கூடாது. ஏன்னா எல்லாருக்கிட்டயுமே தனித்தனியான திறமைகள் இருக்கும், சவால்கள் இருக்கும். சோ அதை ஏற்றி நம்ம மாற்றம் செய்யணும், குடும்பத்தை நம்ம காட்ட முடியாது.
0: ஆமா, சரி. சொந்தக்காரவங்க உறவுகள் மத்தியில ஈகோ தேவையா?
2: சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி
1: அங்க வந்து வேணாம்னு சொல்ல
0: மாட்டேங்களா?
1: சரி, மூன்றாவது இன்னொரு இடம் இருக்கு. மூன்றாவது இன்னொரு இடம், வேலை இடத்துல ஈகோ தேவையாங்க?
2: வேலை இடத்துல, அதாவது என்ன தனிப்பட்ட கருத்து அப்படி என்ன சொன்னா, வேலை இடத்துல இயல்பாவே என்னோட ஈகோ முன் வைக்கிறதுல. ஏன்னா சில நேரங்கள் நம்ம தட்டி கொடுத்தா வேலை கொடுங்க, ஏன்னா ஈகோ முன் வச்சுட்டு அந்த வேலையை செவ்வன செய்ய முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. வரைக்கும் நான் அந்த மாதிரியான ஒரு இதை ஏற்படுத்தினதே இல்லை. ஆசிரியர்கள்ட்ட சரி, நான் எப்பொழுதும் இயல்பா இருக்கேன்.
0: சரி, திருமணம் ஆயிட்டீங்களா?
2: இல்ல சார்.
1: எனக்கு
0: பெருசா தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா அழைத்து பகிர்ந்துக்கலாம்.

0: வணக்கம். இன்னல நம்ம பேசிட்டு இருக்கோங்க.
1: சரி, இப்போ இந்த கர்வம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருந்தோங்க. இந்த கர்வம்ன்றது ஈகோ. அந்த ஈகோவுக்கு கீழே இது வந்து ஒரு சுயமரியாதை கூட எடுத்துக்கலாம். அதை நான் இறக்க மாட்டேங்க அப்படின்னு சில பேர், அது வந்து தேவைதான், நம்மளுடைய மதிப்பை காட்டணும்னா அது தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருந்தோம்.
0: தேவையா தேவையில்லையா?
2: என் பேரு முகுந்தன், ஜேபில இருந்து பேசுறேன்.
0: எப்படி முகுந்தா, ஈகோ இருக்கலாமா?
2: கண்டிப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட தனிப்பட்ட கருத்து, அது இருக்கணும், சும்மா இருக்கணும்.
1: இருக்கணும்ன்றீங்க. அந்த ஈகோவை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து ஒரு தன்மானம்னு பாக்குறீங்களா, இல்ல நான் அப்படின்னு பாக்குறீங்களா, எப்படி?
2: ஒண்ணு என்ன, நான் அப்படி, ரெண்டாவது தன்மானமும் கண்டிப்பா இருக்கணும், நிச்சயமா இருக்கணும்.
0: சரி, இப்ப நீங்க எந்த இடத்துல நீங்க ஈகோ காட்டுங்க, எனக்கு இப்படிதான், எந்த இடத்துல நீங்க இருப்பீங்க பொதுவா?
2: அதாவது என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து இன்வால்வ் பண்ணும் போது எனக்கு அது வந்து, நான் அந்த டைம்ல அதை ரொம்ப அதை எடுத்துக்குவேன். அதாவது எப்படின்னா, ஒரு சூழ்நிலை வரும்போது, விரிசலோ இல்ல ஒரு ஒரு பிரச்சனை, உறவு முறைகள் அப்படின்னு வரும்போது, நான் அந்த அதுல வந்து நான் ரொம்ப தன்மானத்தை ரொம்ப எனக்கு நான் அதை எடுத்துக்குவேன். அது அவங்க மத்தவங்க வந்து அது ஈகோன்னு நினைச்சாங்கன்னா நான் அதை ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து நம்ம ஒரு பிரச்சனை வந்து பெருசா அதை கொண்டு போவாம, நம்ம அது அமைதியான முறையில் நம்ம நம்ம விலகி போயிட்டோமா, ரொம்ப நிம்மதியை கொடுக்கும். தன்மானன்றது அது எல்லாருக்குமே நிச்சயமா இருக்கணும், அது இல்லாம இருக்க கூடாது.
0: மத்தவங்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய சூழல் வந்துடாதா?
2: நம்ம சிலி இருக்கும் இல்லைன்னு சொல்லல, ஆனா நம்ம எல்லாருக்கிட்டையும் அதை காட்ட முடியாது, காட்டக்கூடாது, எல்லாருக்கிட்டையும் காட்டக்கூடாது. இதுவும் ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பிரச்சனை கிட்ட நம்ம அதை காட்டலாம், கிடையாது.
0: முகந்தன் அப்படி சொல்லியிருந்தாருங்க. சரி, பொதுவா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கலாம், வேலை இடத்துலன்றது கர்வம், இந்த ஈகோ காட்டலாமா வேணாவா அப்படின்னு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த வேலை இடம் சார்ந்த பயிற்சிகள் வழங்கக்கூடியவங்களை சந்திச்சு நம்ம அவங்க கிட்டே கேட்டலாம் போனா.
1: கண்டிப்பா சில விஷயங்களை நம்ம கடைபிடிச்சு ஆகணும் வேலை இடங்கள்ல, ப்ரொஃபஷனலிசம்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி அவங்க சொல்ற விஷயங்களும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு.
0: இணைந்திருங்கள்.

0: பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. வணக்கம், இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: சொல்லுங்க தமிழரசி, நம்மளுக்கு ஈகோ தேவையாங்க?
2: ஈகோ இருக்கவே கூடாது சிஸ்டர்.
1: இருக்க கூடாது,
2: கண்டிப்பா
1: எங்கேயுமே இருக்க கூடாதுன்றீங்க.
2: எங்கேயுமே ஈகோ இருக்க கூடாது. ஏன்னா நீங்க அந்த ஈகோ இருந்துச்சுன்னா அந்த ஈகோ வந்து ஒரு ஃபேமிலியே கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும்.
0: அதாவது குடும்பத்துல நம்ம ஈகோ காட்டுனாலா?
2: இல்ல சார், நீங்க குடும்பத்திலேயே ஈகோ காட்டக்கூடாது. ஈவன் உங்களோ சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் நீங்க ஈகோ காட்டக்கூடாது.
0: போனாட்ட காட்ட வேணான்றீங்க, கர்வத்தை
2: காட்டாதீங்க சார்.
1: காட்டிதான் பாருங்களா.
2: இல்ல சார், அந்த ஈகோ அப்படின்றது வந்து அடுத்தவங்களை வந்து காயப்படுத்தும், அதே சமயம் நம்மளே சேர்த்து காயப்படுத்தும் சார்.
1: அந்த மாதிரி அனுபவம் இருக்குங்களாங்க உங்களுக்கு, தனிப்பட்ட அனுபவம? இதனால
2: தனிப்பட்ட அனுபவம் அப்படின்னு இல்ல சார், ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க
1: பாத்திருக்கீங்க?
2: ரிலேட்டிவ்ஸ் பாத்திருக்கிறேன். அப்ப சொந்த ரிலேட்டிவ்ல பாத்திருக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பாத்திருக்கிறேன். அப்ப என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, ஏன் தேவையில்லாம இந்த ஈகோ, இந்த ஒரு ஈகோனால ஒரு உறவை நீங்க இழக்கிறீங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இழக்கிறீங்க. நீங்க ஈகோ வந்து காட்டக்கூடாது அப்படிங்க சார். ஆனா அந்த ஈகோ காட்டுறதுனால உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்க போறது இல்லைங்களா. அடுத்தவங்க காட்டுனீங்கன்னா அது அடுத்தவங்களை வந்து ரொம்ப புண்படுத்தும் சார்.
0: ஆமா, அதெல்லாம் தாண்டி நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க முதல்ல தண்ணி குடிங்க.
1: அதான் தொண்டையில எரும பண்ணுது உங்களுக்கு?
0: சொல்லுங்க.

0: வணக்கம். இன்னும் இன்றைக்கு இந்த கர்வம் குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வேலையிட பயிற்சிகளை வழங்கக்கூடிய பவித்ரா இப்ப நம்மோடு அழைப்புல காத்துட்டு இருக்காங்க.
1: வணக்கம் பவித்ரா.
2: வணக்கம்.
1: நிறைய வேலையிடங்கள்ல போயிட்டு பயிற்சிகள் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஒரு விஷயம் தான் இந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம், கர்வம் அப்படின்ற ஒரு விஷயம் வேலையிடங்கள்ல இருக்கலாமா இல்ல இருக்கவே கூடாதா?
2: என்ன பொறுத்த வரைக்கும் கர்வம் வந்து ஆக்சுவலி ஒரு பர்சனுக்கு இருக்கிறது இஸ் நாட் தட் குட். அதுவும் வேலையிடத்துல இருக்கிறது வந்து அப்கோர்ஸ் அது வந்து நம்மளுக்கு இஃபெக்ட் தான் கொடுக்கும். கான்பிடன்ஸும் கர்வம் ரெண்டு விஷயம் இருக்குது. கர்வம் வந்து இஸ் லைக் எனக்கு தான் எல்லாமே தெரியும், நான் வந்து கத்துக்க மாட்டேன், நான் சொல்றதுதான் எல்லாருமே கேட்கணும், அதுதான் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் கர்வம். கான்பிடன்ஸ் வந்து எனக்கு வந்து எல்லாம் தெரியும், நான் எல்லாத்துக்கும் கத்துக் கொடுப்பேன், எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது,
0: என்னால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை.
2: எஸ் எஸ் கர்வம் வந்து என்னால தான் முடியும், மத்தவங்கனால செய்ய முடியாது, இதை நான் தான் செஞ்சு கொடுக்கணும், ஏதாவது இருந்தா என்கிட்டதான் வந்து கேட்கணும், அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு கர்வம். சோ அது வந்து வேலை இடத்துல இருக்கும் போது நம்மளுக்கு வந்து அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா மத்தவங்க கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணும் போது நம்ம எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அது அவங்களும் இஃபெக்ட் பண்ணும். யூ கெட் மீ? லைக் அட் ஒர்க் நம்ம வந்து இப்ப நிறைய பீப்புள் கூட நம்ம டீல் பண்றோம். சோ நம்மளுக்கு அந்த கர்வம் இருக்கும் போது மத்தவங்க நம்மளுக்கு கத்துக் கொடுக்கும் போது நம்மளுக்கு அதை ஏத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஈகோ, நான் நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும், நம்மளுக்கு தான் செய்ய தெரியும், அந்த மாதிரி ஒரு ஈகோ வரும்போது மத்தவங்க நம்மள மேபி நம்மளோட கொஞ்சம் வயது குறைவானவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சோ அவங்க வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்மளுக்கு என்னடா இவருக்கு வந்து நம்மளோட குறைவு வயது ஆனா நம்மளுக்கு கத்துக் கொடுக்கறாரு, இன்னும் அந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் வேலை இடத்துல இருக்கிற கர்வம் வந்து இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பான ஒரு விஷயம் இருக்காதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு ஐடியா.
0: நம்ம மேல நம்பிக்கை இருந்து பேசுறது வேற, ஆனா கர்வம் அப்படின்றது வேலை சூழலே ஒரு பெரும் அளவுல வந்து பாதிக்கும் அப்படின்றீங்க.
2: எஸ் கரெக்ட் கரெக்ட்.
1: ரொம்ப நன்றிங்க பவித்ரா, மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.
2: மீண்டும் சந்திப்போம்.

0: ரகு பாடிய மலேசிய பாடலை நம்ம கேட்டோங்க.
1: ஆமா, இன்றைக்கு ஒரு விஷயத்த பத்தி பேசியிருந்தா சற்று முன்பு பவித்ராவும் சொன்னாங்க, வேலை இடத்துல இது தேவையே இல்லைங்க, இந்த ஈகோ அப்படின்ற ஒரு விஷயம், கர்வம். இப்போ நேர்கள்ட்ட நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, நிறைய பேர் அழைச்சிட்டு இருக்காங்க.
0: சந்திரா சொல்லுங்க.
2: ஈகோ வந்து இருக்கலாம் சார், ஆனா வந்து அளவே இல்லாம இருக்க முடியாது. ஈகோ யாரவே இல்லைனாக்கா நம்மள வந்து என்ன எடுத்துருவாங்க,
1: எடுப்பார் கைப்பிள்ளையா,
2: எடுப்பார் கைப்பிள்ளையா யூஸ் பண்ணி
1: ரொம்ப சாதாரணமா நினைச்சிருவாங்கன்றீங்க.
2: ரொம்ப சாதாரணமா நினைச்சிருவாங்க. வேலை இடத்துல அந்த மாதிரி இருந்தா கூட நம்மள வந்து ஏச்சிருவாங்க, அந்த மாதிரி கூட சொல்லலாம். அவங்களுக்குதான் ஈகோ இல்ல, பரவாயில்ல அவங்ககிட்ட எல்லா வேலையும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு சில இடத்துல வந்து நம்ம என்ன பேசினாலும் அந்த பேச்சுக்கு வந்து ஒரு மரியாதை கூட இருக்காது. ஈகோ இல்லாத ஒரு பர்சனா இருந்தாக்கா அவங்களுக்கு தன்னம்பிக்கை கூட ரொம்ப குறவா இருக்கும்.
0: இல்ல, இப்ப நீங்க வேலை சூழல்ல இதெல்லாம் அனுபவப்பட்டிருக்கீங்க? அப்போ
2: பாத்திருக்கேன், என்ன பாத்திருக்கேன், நானும் அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருந்து அதுக்கப்புறம் இல்ல இந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு நானே என்ன பில் பண்ணி வச்சிருக்கேன்.
1: நம்ம வந்து கொஞ்சம் கர்வம் இருக்கணும்ன்றீங்க அந்த இடத்துல, நம்ம மரியாதைக்காக
2: இருக்கணும், நம்மள நம்ம தற்காத்துக்கொள்ள நம்ம சர்வைவ் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த ஈகோ கொஞ்சமாவது இருக்கணும்.
0: சந்திரா அப்படி சொல்லிருந்தாரு, எனக்கு ஒரு சின்ன கேள்வி, அதனால நம்ம எப்போதும் கேக்குற மாதிரி ஏஐ கிட்ட நான் கேட்டேன், இந்த ஈகோன்றது இந்த கர்வம்ன்றது இருக்கலாமான்னு கேக்கும்போது ஏஐ என்ன சொல்லிருக்கனாக போனா, கொஞ்சோண்டு
1: ஏஐ சொல்லுது, ஒரு உணர்வே இல்லாத ஒண்ணு சொல்லுது, உனக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கணும்
0: வாழ்க்கையை வாழ்றதுக்குன்றது கொஞ்சம் தேவை, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு அளவுன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கூடுதலா போகும்போது பிரச்சனை நமக்கு.
1: அவர் சொன்னார் இல்லையா, நம்மள ரொம்ப துச்சமா நினைச்சிருவாங்க. ஈகோ இல்லைனா என்ன வேணாலும் இவங்க கிட்ட பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு, அவங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்குவாங்களோ அப்படின்ற சொன்னாரு. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நம்ம பாக்குற மனிதர்கள் மத்தியில தான் இருக்குது, நம்ம ஈகோ காட்டுறோமா இல்லையா அப்படின்னு.
0: ஆமா, நேருடைய தனிப்பட்ட கருத்து தான் இது, அவங்கவுங்க அவங்களுடைய கருத்தை முன் வச்சாங்க. உங்களுக்கு எப்படியோ பாருங்க, உங்களுக்கு எது சரி வரமோ அதை செய்யுங்க. இன்றைய வணக்கம் இன்னும் நிறைய கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். குறைந்தபட்ச ஊதியத்தை நடைமுறைப்படுத்துவதில் அது தொடர்பான எந்த ஒரு முடிவோ அறிவிப்போ வெளியிடப்படுவதற்கு முன்னதாக அந்த திட்டம் முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். செயல்படுத்தும் காலம், பணியாளர்கள், தொடர்புடைய துறைகள் உள்ளிட்ட சில கூறுகளை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் விரும்புவதாக தொடர்பு அமைச்சர் டத்துஸ்ரீ ஃபமி ஃபடேல் தெரிவித்தார். பல வழி தடையற்ற சாலை கட்டண அமைப்பு MLFFA செயல்படுத்துவதில் அவசரம் காட்டப்படாது, மாறாக அதன் விவரங்களை இறுதி செய்வதில் தொடர்புடைய தரப்புகளுக்கு கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணி அமைச்சர் இடதுஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தலிங்கி கூறினார். சில தொழில்நுட்ப தளங்கள் பரிசீலிக்கப்பட்டுள்ள போதிலும் அவற்றின் விவரங்கள் இன்னும் கலந்தாய்வு நிலையில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். ஏராயிரத்து 2021 டிசம்பரில் ஏற்பட்ட பெருவெள்ளம் தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தமன் ஸ்ரீமுடாவைச் சேர்ந்த 50 குடியிருப்பாளர்களுக்கு சாதகமாக அமைந்தது குறித்து ஸ்லாங்கூர் அரசாங்கம் மாநில சட்ட ஆலோசகரின் கருத்துக்களை பெறவுள்ளது. அடுத்த கட்ட நடவடிக்கையை தீர்மானிப்பதற்கு முன்னதாக அந்த ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். வெள்ளம் காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பெங்காக் ஸ்வர்ணபூமி விமான நிலையத்தில் சுமார் 8000 பயணப்பெட்டிகள் தேக்கம் கண்டுள்ளன. இதுவரை சுமார் 1800 பைகள் பயணிகளிடம் திருப்பி வழங்கப்பட்டுள்ளதாக தாய்லாந்து போக்குவரத்து அமைச்சர் பிப ரச்சகிட் பிரகான் கூறினார். அமெரிக்க மினிசோட்டாவில் குடிநுழைவு சுங்க செயலாக்கத்துறை மேற்கொண்ட கடுமையான ஆய்வுகளை ஊடகங்களிடம் விமர்சித்த கூட்டரசு நீதிபதிகளை தண்டிக்குமாறு அமெரிக்க நீதித்துறை கோரிக்கை விடுத்துள்ளது. இது கூட்டரசு நீதிபதிகளுக்கும் அந்நிர்வாகத்திற்கும் இடையிலான மோதலில் புதிய திருப்பு முனையாக அமைந்தது. விளையாட்டு 2026 பஹ்ரைன் ஃபார்முலா 1 கிராண்ட் பிரிக்ஸ் செப்பாங் பன்னாட்டு பந்தயத்தடம் SIC இந்த வார இறுதியில் நடைபெறவுள்ள இந்த பந்தயத்துக்காக முழுமையாக தயாராகியுள்ளது. இதுவரை ஏறக்குறைய 100,000 டிக்கெட்டுகள் விற்பனையாகியுள்ள நிலையில் இது வரலாற்றிலேயே அதிகபட்ச விற்பனை என்று SIC தலைமை செயல்முறை அதிகாரி அசன் ஷரீஃப்மான் அனீஃப் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.